0: The friendly radio for channels around the universe. CMR Tamil FM 101.3.
1: CMR Tamil FM செய்தி சுருக்கம். 3 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற முயன்றதாக கூறப்படும் குருநாகல் மாநகர சபை பிரதி முதல்வர் அசான்டன் மொய்தீன் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அதிநவீன தாரா ஏவுகணை அமைப்பின் சோதனை இன்று ஒடிசா கடற்கரையில் வெற்றிகரமாக இடம்பெற்றது. கடந்த சில ஆண்டுகளாக விண்ணை தொட்ட விலையாலும் மந்தமான விற்பனையினாலும் பாதிக்கப்பட்டிருந்த டொரண்டோ அடுக்குமாடி குடியிருப்பு சந்தை இப்போது மீண்டும் மீண்டெழுந்துள்ளது. ரஷ்யாவின் வெற்றி தின நிகழ்வில் மொஸ்கோவின் சென்சதுக்க பதுக்கத்தில் பகுதியில் உரையாற்றிய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உக்ரைன் போருக்கு நியாயம் கூறியதுடன் நேட்டோ கூட்டணியையும் கடுமையாக விமர்சித்துள்ளார்.
2: Listen to us around the universe. www.cmr.fm. Dr. Sabavathi Ravindran, braces, implant and wisdom tooth extraction, pet சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002. 3 இடங்களில் Dr. Sabavathi Ravindran.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
6: Brampton Grand Home Furniture வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
7: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்கள் இப்பொழுதிலிருந்து 9 மணி வரை நேர்கள் இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலிக்கவிருக்கின்றார் நடிகர், இயக்குனர், இசையமைப்பாளர், அரசியல்வாதி, பின்னணி பாடகர், திரைப்பட பாடலாசிரியர் டி ஆர் ராஜேந்திரன். அவருடைய பாடல்களை நேர்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் இருவருடைய பெயர்கள் இருக்கின்றன. அவர்கள் யார்? சாய் பல்லவி மற்றும் ராஸ்மிகா மந்தனா. இவர்கள் யாரை பிடித்திருக்கிறது? வாக்களிக்க 4169300555 சாய் பல்லவி பிடித்திருக்கிறதா அல்லது ராஸ்மிகா மந்தனா பிடித்திருக்கின்றாரா? பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.
1: எட்ட முடியா இல்லை. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.

0: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
1: CMR Tamil FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 8:15. 9 வரை நேர்கள் இன்று இணைச்சித்திரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். இன்று இணைச்சித்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார் டி ராஜேந்திரர், சாய் பல்லவி மற்றும் ராஸ்மிகா மந்தனா. இவர்களில் யாரை உங்களுக்கு பிடித்திருக்கிறது வாக்களிக்க 4365 அழைப்பில் காத்திருக்கும் நேர்கள் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: எஸ் டி குமார் சொல்லுங்கள். அப்படியா? சரி சொல்லுங்க, உங்களுடைய வாக்கு யாருக்கு?
2: சரி, சாய் பல்லவிக்கு போட்டுடுங்க.
1: சாய் பல்லவிக்கு என்ன காரணம்?
2: நன்றி,
1: சந்திப்போம்.
2: நன்றி,
1: வணக்கம். அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த வணக்கம். நலமாக இருக்கட்டும் மதன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
3: நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம். நான் ரஷ்மியாவுக்கு போட்டு விடுவேன்.
1: என்ன காரணம்?
3: போட மாட்டேன் தானே, ஒரு வாக்கு போட்டு விடுவோம்.
1: அப்படியா? சரி, நன்றி மேடம், சந்திப்போம்.
3: நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நீர் வணக்கம்.
4: வணக்கம் சுதரணி, நான் சிவன்.
1: சிவன், எப்படி இருக்கிறீர்கள்?
4: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் நலமாக இருக்கின்றோம்.
4: எங்க கடைக்கு போறீங்க, வானொலிக்கு வரீங்க?
1: அதுவும் வானொலி தான் இல்லையா? உங்களுடைய வாக்கு யாருக்கு?
4: சாய் பல்லவி.
1: சாய் பல்லவி என்ன காரணம்?
4: தமிழ் என்ற காப்பி.
1: தமிழ், தமிழா?
4: ஆமா, கோயம்புத்தூர் தமிழ் தானே, நல்லா படிக்கும்.
1: சரி, நன்றி மேடம், சந்திப்போம். அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நீர் வணக்கம்.
5: வணக்கம்
1: அதனால் பாட்டுக்கு மட்டும் பாடல் இல்லை, ஆளை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா ராஸ்மிகாவா? சரி, நன்றி மேடம், சந்திப்போம்.
5: நன்றி,
1: வணக்கம். அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நீர் வணக்கம்.
6: கோதா
1: சொல்லுங்க, உங்களுடைய வாக்கு யாருக்கு?
6: எனக்கு சாய் பல்லவியோ தெரியாது. அந்த நாளையில ஒரு வருஷத்துக்கு முதல்ல ஒரு டான்ஸ் அண்ட் ஆடின மாதிரி கிடக்கு, நன்னாரி பாட்டுக்கு.
1: நன்னாரிக்கா?
6: அதான் அந்த சாய் பல்லவியோ, வேறு யாருப்பா தெரியாது. அதை விட்டு நான் மெத்த ஆளுக்கு போடுவோம். வந்தனா சீனிவாசன?
1: ராஸ்மிகா. வந்தனா.
6: நன்றி
1: மேடம், சந்திப்போம்.
6: நன்றி,
1: வணக்கம். அழைப்பில் காத்திருக்கும் நேர்கள் காத்திருங்கள், பாடல் விளம்பரங்களை தொடர்ந்து உங்களை சந்திக்க போகணும்.
0: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
7: ABS Mr. P. Singaraj, தன்னிகரச்ச சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS Mr. P. Singaraj. பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
8: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்.
7: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
9: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044 வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
10: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
11: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
12: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
13: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262.
14: LIKO CMR Tamil FM 1.3.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று இணைச்சித்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார் டிஆர் டி ராஜேந்திரர். இன்றைய தினம் சாய் பல்லவி மற்றும் ராஸ்மிகா மந்தனா கோதா சொல்லியிருந்தார். வந்தனா ஸ்ரீனிவாசன் அவர் வந்து பின்னணி பாடகி. இது வந்து நடிகை ராஸ்மிகா மந்தனா, ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. இவர்களில் யாரை, சாய் பல்லவியா ராஸ்மிகா மந்தனாவா, உங்களுக்கு பிடித்திருக்கிறது? வாக்களிக்க 4169 3005 அழைப்பில் காத்திருக்கும் நீர்கள் வணக்கம்.
1: வணக்கம் சுதர்ஷினி, எப்படி இருக்கிறீர்கள்? நிர்மலா இருக்கிறேன்.
0: நலமாக்க இருக்கட்டும் நிர்மலா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: ஓமாம் நலமா இருக்கிறோம்.
0: சரி சொல்லுங்கள், உங்களுடைய வாக்கு யாருக்கு?
1: நான் வந்து சாய் பல்லவி.
0: சாய் பல்லவி ஏன்?
1: எனக்கு அவ பிடிக்கும், நல்ல நடிகை.
0: நல்ல நடிகை பிடிக்கும், பாடல்கள் நல்லதா?
1: ஓ பாடல்களும் நல்லது.
0: பாடல்களும் நல்லது, சாரி. நன்றி மேடம், சந்திப்போம்.
1: நன்றி
0: நன்றி, வணக்கம். அழைப்பில் காத்திருக்கும் அடுத்து நீங்க, வணக்கம்.
2: வணக்கம், உங்களுக்கு நிலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கணும் திலகவதி அமிர்தராஜா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நிலமா இருக்கிறேன். நீங்க ஷோ டைம் ரெஸ்ட் எடுத்து வந்திருக்கிறீங்க, நிலமா இருக்கு. வந்த நாள் அதோட அந்நிய தினம்,
0: வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சொல்லுங்கள், உங்களுடைய வாக்கு யாருக்கு?
2: எனக்கு சாய் பல்லவிக்கு தான் என்னுடைய வாக்கு.
0: சாய் பல்லவி ஏன் பிடிக்கும்?
2: நல்ல பாடகி, நல்ல ஒரு இரக்க மனம் உள்ளவா.
0: இரக்க மனம். சாய் பல்லவி நடிகை.
2: நடிகை
0: நன்றி மேடம், சந்திப்போம்.
2: நன்றி
0: வணக்கம். அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நீர் வணக்கம்.
3: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் சொல்லுங்கள், உங்களுடைய வாக்கு யாருக்கு?
3: ராஸ்மிகா மந்தனா.
0: ராஸ்மிகா மந்தனா ஏன்?
3: சாமி சாமின்னு வந்து இந்த சாமி மனசை கலைக்க ட்ரை பண்ணாங்க, அந்த தைரியம் பாராட்டுறேன்.
0: அந்த தைரியம் இருக்கணும் இல்ல?
3: ஆமா
0: சாரி, நன்றி மேடம், சந்திப்போம்.
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நீர் வணக்கம். நலமாக இருக்கணும் செல்வகுமார், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
4: நலமா உற்சாகமா இருக்கிறேன்.
0: சொல்லுங்கள், உங்களுடைய வாக்கு யாருக்கு?
4: நானும் ராஸ்மிகா.
0: ராஸ்மிகா தானா, என்ன காரணம்?
4: என்னோ பிடிக்குது.
0: என்னோ பிடிக்குது, விடுங்களேன். சரி நன்றி மேடம், சந்திப்போம். நன்றி வணக்கம். அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நீர் வணக்கம்.
5: குமார்.
0: குமார் சொல்லுங்கள், உங்களுடைய வாக்கு யாருக்கு?
5: ரஞ்சிதன்.
0: விளங்கவில்லை.
5: ரஞ்சிதத்துக்கு.
0: ரஞ்சிதத்துக்கா, என்ன காரணம்?
5: பாட்டுல
0: வந்ததா விளங்கவில்லை? அந்த பாடலால. சாரி நன்றி, சந்திக்க போனோம். அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நீர் வணக்கம்.
6: வணக்கம். ஹலோ சிஎஸ் கேட்கின்றேன்.
0: ஹலோ சிஎஸ், எப்படி இருக்கிறீர்கள்?
6: நலமா இருக்கின்றோம். முதலில் டிஆருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன்.
0: யாருக்கு?
6: டிஆருக்கு. அவர் வச்சிருப்பார் தாடி, மெயின்டைன் பண்ணுவார் தன்னுடைய பாடியை.

0: உங்களுடைய வாக்கு யாருக்கு?
1: அவருக்கு மோடியை பிடிக்குமோன்னு சொல்லி எனக்கு தெரியாது. சரி,
0: இவ்வளவு வாக்குக்கு வருவோம்.
1: ஆமா, வாக்குக்கு வருவோம். போக்கை மாறிவிடும் என்ன?
0: அதான்.
1: சரியா,
0: என்ன யாருக்கு வாக்கு? உங்களுடைய வாக்கு சாய் பல்லவியா ராஸ்மிகாவா?
1: ரஸ்மிகா.
0: ரஸ்மிகா, என்ன காரணம்?
1: என்ன தெரியும் இல்ல, என்னண்டா சாய் பல்லவி வந்து ஃபோவர்ட் டான்ஸ்ல கட்டிக்காரி, ரஸ்மியா வந்து பேக், அதாவது பிஹைண்ட் டான்ஸ்ல கட்டிக்காரி. நீங்க அந்த புஷ்பா படத்துல பாத்தீங்கன்னா தெரியும்,
0: அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நீர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? நலமாக இருக்கட்டும். நீங்கள்?
2: நான் சும்மா இருக்கிறேன்.
0: சொல்லுங்கள், உங்களுடைய வாக்கு யாருக்கு?
2: சாய் பல்லவி.
0: சாய் பல்லவி, என்ன காரணம்?
2: ஒரு சிம்பிளான ஆக்ட்ரஸ், அதோட நல்ல டான்ஸ் ஆடுவா. அவன் நடனம் இது பார்க்க ஆசையா இருக்கும், அதால அவருக்கு போ.
0: நாங்கள் இங்க பாடல் தானே கேட்க போறோம்,
2: அதனால என்ன நான் கற்பனை பண்ணி கொள்றேன் வாடுறத
0: பாடல் கேட்க. சாரி, நன்றி மேடம், சந்திப்போம்.
2: சந்திப்போம்,
0: நன்றி. வணக்கம், அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நீர். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்மா, சிவலிங்கம்மா.
0: சிவலிங்கம், சொல்லுங்கள், உங்களுடைய வாக்கு யாருக்கு?
3: சாய் பல்லவி.
0: சாய் பல்லவியா, என்ன காரணம்?
3: காத்திருக்கும்
0: அடுத்த நீர். வணக்கம். வணக்கம். வணக்கம். சரி, அவர் பேசுவதாக இல்ல, அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நீர். வணக்கம்.
4: வணக்கம். ரமேஷ், ஒரு ஓட்டியா போயிடுச்சு. சரி,
0: என்ன காரணம், என்ன விளங்கவில்லை?
4: ஒரு போட்டும் தனியா போயிட்டு முதல்ல வந்தாள் ஓட்டம்.
0: அப்படியா? இப்ப கதைக்காம விட்டதாலயா? சரி, சொல்லுங்கள், உங்களுடைய வாக்கு யாருக்கு?
4: என்ன ஓட்டு வந்து சாய் பல்லவி.
0: சாய் பல்லவி, என்ன காரணம்?
4: மணிரத்னத்துக்கே பிடிச்சு போச்சு, அப்புறம் எங்களை பிடிக்காதியா?
0: சரி,
4: மணிரத்னத்துக்கே பிடிக்குது.
0: சரி, நன்றி மேடம், சந்திப்போம். நன்றி. வணக்கம், அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நீர். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
5: கரண்.
0: கரண், சொல்லுங்கள், உங்களுடைய வாக்கு யாருக்கு?
5: என்ன
0: காரணம்? நன்றி. வணக்கம். நீங்கள் அழைத்து உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து கொள்ளலாம். சாய் பல்லவி மற்றும் ராஸ்மிகா மந்தனா இவர்கள் போட்டியிடுகின்றார்கள். உங்களுடைய வாக்கு யாருக்கு? விளம்பரங்கள் பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.
6: Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸி அண்ட் டண்டாஸ், இலக்கு 30-33 பல்ஸ்டான் ரோட், யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
7: ஆலோசனைகளும்
6: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661.
8: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
9: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
8: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
9: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
10: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
9: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
8: 416-834-2266.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்ம

0: இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சுன்னிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: இருபது ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-59

0: விசித்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார் டி ராஜேந்திரர். அவருடைய பாடல்களை நேர்கள் கேட்ட வண்ணம் இருக்கின்றீர்கள். இன்றைய தினம் யாருடைய பெயர்கள் இருக்கின்றன? சாய் பல்லவி மற்றும் ராஸ்மிகா மந்தனா. இவர்கள் யாரை உங்களுக்கு பிடித்திருக்கிறது? வாக்களிக்க 4 6 5 0 0 5 5 அழைப்பில் காத்திருக்கும் நேயர்களை சந்திக்க போன்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: குயின்சன், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா இருக்கிறோம். நீங்க
0: நலமாக இருக்கணும் குயின்சன். சொல்லுங்கள், உங்களுடைய வாக்கு யாருக்கு?
1: சாய் பல்லவிக்கு.
0: சாய் பல்லவி, என்ன காரணம்?
1: அவ 2018 இருந்தே டாக்டர் ஆடிக்கொண்டிருக்கிறான். உங்களில் அடுத்த பிரபுதவா கோவில நல்லா டான்ஸ் ஆடினவா. அப்ப பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கும் நிறைய டிஃபரன்ஸ்
0: வித்தியாசம்
1: இருந்திருக்கு. மற்ற சிங்கிளாவும் இருக்கிறா.
0: சிங்கிளாவும் இருக்கிறா? இவா இப்ப கல்யாணம் கட்டிட்டா இல்லையா?
1: உண்மையாவா?
0: சாய் பல்லவி இல்ல, ராஸ்மிகா.
1: சாய் பல்லவிக்கு தான் என்ன பாக்கு?
0: அதுதான். ஆமாம், அதனால சாய் பல்லவியை இன்னும் கொஞ்சம் கூட பிடித்திருக்கின்றது.
1: ஆமாம்.
0: சரி, நன்றி மேடம், சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ.
3: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD சிஎம்ஆர் FM 101.3.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000 GTA கிரெடிட்.
7: CMR தமிழ் FM 101.3.
8: அவர் வந்து 1955 மே மாதம் 9 தேதி இளையாளூர் மயிலாடுதுறையில பிறந்திருக்கின்றார். வீரசாமி உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். இவருடைய மூத்த மகன் சிலம்பரசன் என்பது எல்லோருக்குமே தெரியும். திமுகவில் இணைந்து தனது அரசியல் பணியை துவங்கி இருக்கிறார். அரசியல் வாழ்க்கையிலும் அரசியலிலும் பணியெடுத்திருக்கிறார். ஒரு திரை ராகம் திரைப்படத்திற்கு இயக்குனர், எழுத்து, நடிகர், இசை, வரிகள் அப்படி சொல்லி நடிப்பிலும் அதில் ஒரு கௌரவ தோற்றத்தில் நடித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். இது முதன் முதலாக அவர் ஒரு கௌரவ தோற்றத்தில் நடித்த திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த திரைப்படம் வந்து சிறந்த நடிகருக்கான பிலிம்ஸ்பியர் விருது பெற்றிருக்கிறது. தங்கை கோர் கீதம் அந்த திரைப்படம் வந்து விருதினை பெற்றிருக்கிறது. அது மட்டுமில்ல, முன்னணி கதாநாயகன் அதாவது அவருடைய மகன் சிலம்பரசனுடைய திரைப்படம் காதல் அழிவதில் அவர் வளர்ந்து நடித்த முதலாவது திரைப்படம், அதில் வந்து ஒரு வக்கீலாக நடித்திருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒலிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து நீர்கள் கவியில் பிறக்கும் காணும் நிகழ்ச்சி ஒரு இணைந்திருக்கலாம். கவியில் பிறக்கும் காணும் நிகழ்ச்சியில் நீங்களும் கவிதைகள் அதற்கு பொருத்தமான பாடலோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4-6-5-9-3-0-0-5 பாடலை தொடர்ந்து இன்றைய சித்திரம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். யாழ்ப்பாணம் செம்பனி மனித புதைக்குழியில் முன்னெடுக்கப்பட்ட மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தமிழகத்தின் புதிய முதல்வராக நாளை பதவியேற்கிறார். பாண்டா வைரஸ் தொற்றுடன் தொடர்புடைய மொத்த 10 கனேடியர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். தெற்கு லெபனானில் உள்ள 9 கிராம மக்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் எச்சரித்துள்ளது. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da. Tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Silvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhikavatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam.
2: தெளிவான
6: முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் strategy experience உடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
7: மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட் மிசிசாகா hindumission.ca.
8: என்ன பபடி இயக்கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
9: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலாம் பாக்குறேன் டீன்கலி
8: இதுக்கே என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
10: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
11: 905-270-8800
10: உதயம் சூப்பர் மார்க்கெட் ஸ்காம்ப்ரூவில் ஒரு அழகிய மண்டபம் பாபா பேங்க்வெட் ஹால் 100 முதல் 300 பேர் வரை அமரக்கூடிய வசதியுடன் திருமணம் பூப்புனித நீராட்டு விழா பிறந்தநாள் குடும்ப ஒன்று கூடல் எல்லா வைபவங்களையும் சிறப்பாக நடத்திட அறுசுவை உணவுகள் லைவ் ஸ்டேஷன் போட்டோ வீடியோ டெக்கரேஷன் மேலும் விசாலமான வாகன தரிப்பிட வசதி பாபா பேங்க்வெட் ஹால் 33 மெக்னிக்கல் அவென்யூ ஸ்காம்ப்ரூ 416-335-3334
12: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் கானம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3

0: இப்பொழுதிலிருந்து நேர்கள் கவியில் பிறக்கும் காணும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். கவியில் பிறக்கும் காணும் நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய கவிதைகள் அதற்கு பொருத்தமான பாடலோடு இணைந்திருக்கலாம். அழைக்கப்பட்ட தொலைபேசி இலக்கம் 4365935 அழைப்பில் காத்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
1: பின்பும் ஒரு தடவை உனக்காக துடிக்கும், உயிரோடு இருக்கிற என்னை தினம் தினம் துடிக்க வைத்த உன் நினைவுகள், தாங்க முடியாம வழி தவறி விழுந்தேன் மனதால், ஆனாலும் முன்பு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற மன உறுதி எடுத்தேன். உலகில வாழ 1000 காரணங்கள் இருக்கின்றன. இந்த பூ உலகில் வாழ முடியாத மனிதன் மிகப்பெரிய தவறான உதாரணமாக உள்ளான். அவ்வளவு.
0: இறந்து பின்பும் ஒரு தடவை உனக்காக துடிக்கும், துடிக்க வைத்திருக்கின்றாய். சரி, வாழ்த்துக்கள். உங்களுடைய கவிதைக்கு என்ன பாடல் கேட்க?
1: கேளடி கண்மணி படத்துல மண்ணில் இந்த காதல் என்று
0: பாடல் வருகிறது. நன்றி மேடம், சந்திப்போம்.
1: சந்திப்போம். நன்றி.
0: நன்றி. வணக்கம்.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 9:11. அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நீரை சந்திக்க போன வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் மதன் கலைக்கின்றேன். நல்லா இருக்கிறீங்களே?
1: நலமாக இருக்கின்றோம் மதன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: ஓ, நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம்.
1: சொல்லுங்கள், உங்களுடைய கவிதையை கேட்போம்.
2: அவளை கண்டதும் மனதுக்குள் பீலாகும் ஒரு உணர்வு, உள்ளம் பின்னிக்கிட்டே வரும் போது அவள் பின்னல் போல் அவள் பின்னாடி ஓடி வரும் மனாடி போல் உள்ளம் வைத்து அவள் முன்னாடி வரும் போது ஒரு நெஞ்சத்துக்குள் சொல்வதற்கு ஒரு வார்த்தையின்மை, வரம் போல் அவள் வந்து அன்பாலே குளிப்பாட்டி ஆறுதல் கதை சொல்லும் மனதுக்குள் ஆயிரம் பூப்பூக்கும், சொர்க்கத்தின் வாசல் அவள் வார்த்தைகளா, இதயத்தை நினைக்கும் மலைத்துளி போல் தினந்தினம் ஓடி வந்து கண்களுக்குள் உறுத்தி நிற்பது என்ன, இது ஒரு பிரமையா, பிரமன் படைத்த தேவதையா அவள், நெஞ்சுக்குள் மாமலை அவளான்.
1: நெஞ்சுக்குள் மாமலை, வெளியிலும் பெரிய மலை இல்லையா?
2: வெளியிலும் மலையும் நெஞ்சுக்குள் மாமலையும்.
1: சரி, வாழ்த்துக்கள். உங்களுடைய கவிதைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
2: அது புஷ்பால இருந்து அந்த பாடல், என்ன ஃபீல் வந்த அந்த பாடல்.
1: பாடல் வருகிறது. நன்றி மேடம், சந்திப்போம்.
2: நன்றி பாடல், நன்றி சார், நன்றி, வணக்கம்.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சுயமா தமிழகம் 101.3.
1: சிமார் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கவியில் பிறக்கும் காணம் நிகழ்ச்சியில் அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார். ஸ்ரீ குமார், எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கணும். ஸ்ரீ குமார், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஸ்ரீ குமார், ஆமாம், உங்களுடைய அழைப்பு விட்டு விட்டு வருகின்றது. கூறுங்கள், உங்களுடைய கவிதையை கேட்கலாம். சரி பார்த்துக் கொள்ளுங்கள்.
2: தேடி வரும் அன்பை நேசி, தேடவிடும் அன்பை விட தேடி வரும் அன்பை நேசி, அழகாக இல்லாமல் இருக்கலாம், அழகாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆழமான அன்பு இருக்கும், ஆனால் ஆழமான அன்பு இருக்கும். நன்றி.
1: தேடவிடும் அன்பை விட தேடி வரும் அன்பை நேசி.
2: ஆமாம்.
1: சரி, வாழ்த்துக்கள். உங்களுடைய கவிதைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
2: நன்றி சசினி. பாடல் வந்து
1: பாடல் வருகிறது. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
4: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
5: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
4: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
5: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 905-667-7200 9 0 5 7 6 6 7 2 0 0
6: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
7: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
6: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
7: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
6: சுகந்தன் 416-540-6269
7: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
8: சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் கவியில் பிறக்கும் காணம் நிகழ்ச்சியில். அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம் சுவர்ஷினி. செல்வி
8: செல்வி, எப்படி இருக்கிறீர்கள்?
9: நான் நலமாக இருக்கிறேன், நன்றி. நீங்கள்
8: நலமாக இருக்கின்றோம். சொல்லுங்கள், உங்களுடைய கவிதையை கேட்போம்.
9: மடிகொடு தாயி மகளுடன் சாய, நொடிகள் சுமைகள் நெகிழ்ந்து போகுமே. மடிகொடு தாயி மகள்வாய் சாய, நொடிகள் சுமைகள் நெகிழ்ந்து போகுமே. தளிர் விரல் இந்த தலையினை கோத, குளிர்விடும் கண்ணீர் துடைப்பாய் நீயே. மனதில் 1000 மடல்கள் வரைந்தேன் உனது பிரிவால் உருகும் மனதால். மனதில் 1000 மடல்கள் வரைந்தேன் உனது பிரிவால் உருகும் மனதால். மீண்டே ஒருமுறை மீண்டே வர வேணும், மீண்டே ஒருமுறை மீண்டு வர வேண்டும். மாண்டிடும் நாள் வரை உன் மடி தர வேண்டும். மீண்டும் ஒருமுறை மீண்டு வர வேண்டும், நான் மாண்டிடும் நாள் வரை உன் மடி தர வேண்டும். நன்றி.
8: மீண்டும் ஒருமுறை மீண்டிட வேண்டும், மாண்டும் நாள் வரை உன் மடியினில் நான் வேண்டும். அம்மா என்றால் சொர்க்கம் தான் இல்லையா? சரி, வாழ்த்துக்கள். உங்களுடைய கவிதைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
9: எனக்கு நான் பார்த்த முதல் முகம்.
8: சரி, பாடல் வருகிறது வலிமை திரைப்படத்திலிருந்து. நன்றி மேடம், சந்திப்போம்.
9: நன்றி,
8: நன்றி, வணக்கம்.
10: நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ,

0: வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கின்றோம் ரமேஷ். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நான் நலமா ஆனந்தமா இருக்கின்றேன்.
1: சரி ரமேஷ், உங்களுடைய கவிதையை கேட்போம்.
0: நன்றி. அனைத்து கலைஞர்களும் வாழ்த்துக்கள். செல்வி, எனக்கு கவிதையும் நன்றாக இருந்தது. சின்ன கவிதை தான்,
1: சொல்லுங்க கேட்கலாம்.
0: ஓடத்தில் கூடம் போட்டேன், கூடத்திலும் மாடம் வைத்தேன், மாடத்திலும் காதல் பாடம் எடுத்தேன், கணிதத்தில் தேர்ச்சி பெற்றாலோ இல்லையோ, என் புனிதத்தில் காதலில் தேர்ச்சியும் பெற்றாள். பட்டுப்பூச்சி போல் ஊர்ந்து வந்தாள், பட்டாம்பூச்சி போல் என்னை சுட்டியும் வந்தாள், மின்மினி பூச்சி போல் வட்டமும் அடித்தாள், மூட்டை பூச்சி போல் கடித்து காதலும் சொன்னாள், வானவில் போல் சேலை உடுத்தி வர, பாலைவனமாய் இருந்த என் மனமும் சோலைவனமாக மாறியது. நானும் அருந்தி கொண்டேன் சேலை கட்டும் பெண்ணுக்கும் வாசம் உண்டு என்று. அவளும் தெரிந்து கொண்டால் கட்டழகன் கரம்பட்டால் பொட்டழகி சிரம் தாழ்வாள் என்று. என் காதல் கொடியும் பறந்தது, ஆனால் நடந்ததோ அவள் ஆட்சிப்படி. இதற்கு ஒரு சாட்சியும் இல்லாமல் காட்சியும் இல்லாமல் நான் தவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: மாடத்திலும் காதல் பாடம் கற்பித்தும் போயிட்டு இல்லையா?
0: போயிட்டு
1: நன்றி. சந்திப்போம்.
0: நன்றி, வணக்கம்.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
2: வொர்க்கிங் ஃபார் யூ.
1: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டாய் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
5: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
6: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208 இல் AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராக்கவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
7: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
8: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
9: சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 9:41. அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேரை சந்திக்க போகணும். வணக்கம்.
10: வணக்கம், கணேஷ் பேசுறேன்.
9: கணேஷ் அப்படி இருக்கிறீர்கள்?
10: நல்லா இருக்கும். நீங்கள்
9: நலமாக இருக்கின்றோம். சொல்லுங்க, உங்களுடைய கவிதையை கேட்போம்.
10: மறக்க முடியாத உறவும் நீதான், வெறுக்க முடியாத உறவும் நீதான். நீ இருப்பதோ தொலை தூரத்தில், உன் நினைவுகள் இருப்பதோ என் விழியோரத்தில். இருந்தும் இப்போ நானாக நான் இல்லை தாயே. நன்றி.
9: நானாக நான் இல்லை
10: இல்லை.
9: சரி, வாழ்த்துக்கள். உங்களுடைய கவிதைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
10: அதே பாடலாம், நானாக நான் இல்லை தாயே.
9: பாடல் வருகிறது. நன்றி மேடம், சந்திப்போம்.
10: நன்றி, வணக்கம்.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் அலோசியஸ், எப்படி இருக்கிறீர்கள்?
2: நலமா இருக்கு.
1: சொல்லுங்கள் அலோசியஸ், உங்களுடைய கவிதையை கேட்போம்.
2: முதலில் என்னுடைய தம்பி விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அவர் முதல்வர் ஆகின்றார், வாழ்த்துக்களை தெரிவித்து கவிதை
1: கூறுங்கள், கேட்கலாம்.
2: பத்து திங்கள் பன்னீர் எனும் உன் பஞ்சனையில், பத்து திங்கள் பன்னீர் குடம் எனும் உன் பஞ்சனையில் என்னை தாளாக்கியதாயே, பத்து திங்கள் பன்னீர் குடம் எனும் பஞ்சனையில் என்னை தாளாக்கியதாயே. வஞ்சனை நிறைந்த உலகில் எனக்கு வாழ கற்றுக் கொடுத்தவளை, வஞ்சனை நிறைந்த உலகில் எனக்கு வாழ கற்றுக் கொடுத்தவளை, மறுபடியும் நீ எனக்கு தாயாக பிறந்து விடாதே, மறுபடியும் நீ எனக்கு தாயாக பிறந்த மாறாக மகளாக பிறந்துவிடு, மாறாக என் மகளாக பிறந்தது, அப்பொழுதுதான் கடன் தீரும் என்னை பெற்ற கடன், அப்பொழுதுதான் கடன் என்னை பெற்ற கடன். அவ்வளவுதான்.
1: வரும் ஜென்மத்தில் தாயாக வந்து விடாதே, மகளாக வந்து விடு.
2: ஆமா.
1: சரி, அழகான வரிகள். சொல்லுங்கள், என்ன பாடல் கேட்கலாம்? வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
2: ஆலயங்கள் தேவையில்லை, ஆகமங்கள் தேவையில்லை.
1: பாடல் வருகிறது. நன்றி மேடம், சந்திப்போம்.
2: நன்றிகள்.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மேயர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222
0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
7: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் கானம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
8: நேரம் 9:55 கவியல் பிறக்கம் காணும் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒரு நேரை சந்திக்க போன்றோம். வணக்கம்.
9: வணக்கம் சுந்தரி.
8: சுந்தரி, எப்படி இருக்கிறீர்கள்?
9: நான் நலம். நீங்கள?
8: நாங்கள் நலமாக இருக்கிறோம். சுந்தரி, உங்களுடைய கவிதையை கேட்கலாமா? கூறுங்கள், கேட்போம்.
9: அந்த நேரத்தில் நீரால் நீராட்டி உன் மேனிக்கு எடுப்பான மெல்லிய சேலை கட்டி, மனதை மயக்கும் மல்லிகையை தலையில் சூட்டி, மனதை மயக்கும் மல்லிகையை தலையில் சூட்டி, கண்ணாடி வளையல்களை பொன்னான கைகளில் பூட்டி, மன்மத மை கொண்டு வந்து மந்திர கண்களில் தீட்டி, மன்மத மை கொண்டு வந்து மந்திர கண்களில் தீட்டி, ரோஜா இலைகள் கசக்கி உதட்டில் சாயம் பூசி, சின்னதாய் பொட்டொன்று நெற்றியில் வைத்து, சின்னதாய் பொட்டொன்று நெற்றியில் வைத்து, அன்பே உன்னை அழகு பார்க்க வேண்டும், சம்மதம் சொல் விரைவில்.
8: இதெல்லாம் இப்படி எல்லாமே ஒரு இயற்கையா செய்யணும்னா யாரதான் சம்மதம் சொல்ல மாட்டார்கள் இல்லையா?
9: டக்கண்டு செய்திருந்தானே? இல்ல,
8: விளங்கவில்லை.
9: இவ்வளவும் செய்தா டக்கண்டு சொல்லி இருந்தானே?
8: அதுதானே, யார்தான் செய்ய போயினவன்னாதான் கேள்வி இல்லையா? சாரி, வாழ்த்துக்கள். உங்களுடைய கவிதைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
9: பந்தலிலே அழகான ஒள்ளி நிலா.
8: சாரி, பாடல் ஒளிபரப்பப்படும். நன்றி சுந்தரி, மீண்டும் சந்திப்போம்.
9: நன்றி, வணக்கம்.
8: நன்றி, வணக்கம். அந்த நேரோடு கவியல் பிறக்கம் காணும் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இணைந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையகத்தில் கலைரூபன் இணைந்திருக்கின்றார். மீண்டும் மற்றும் ஒரு ஒலிபரப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் சுதர்சினி. நன்றி, வணக்கம் நேயர்களே.
7: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணும் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் நேற்று வெள்ளிக்கிழமை பெய்த பலத்த மழையால் பாதிக்கப்பட்டன. இலங்கை மற்றும் வியட்நாம் இடையிலான 55 கால ராஜதந்திர உறவை ஒரு விரிவான கூட்டாண்மை மட்டத்திற்கு உயர்த்துவதற்கு இரு நாடுகளும் தீர்மானித்துள்ளன. அதிநவீன தாரா ஏவுகணை அமைப்பின் சோதனை இன்று ஒடிசா கடற்கரையில் வெற்றிகரமாக இடம்பெற்றது. கனடாவின் முக்கிய பல்கலைக்கழகங்கள் பயன்படுத்தும் மென்பொருள் தளத்தின் மீது நடத்தப்பட்ட கணினி ஊடறுப்பு தாக்குதலால் லட்சக்கணக்கான மாணவர்களின் தனிப்பட்ட தரவுகள் திருடப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. பிரித்தானிய உள்ளூராட்சி தேர்தல்களில் தொழிலாளர் கட்சி கடும் பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் பிரதமர் ஹீத் ஸ்மிமர் பதவி விலகப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: அலிகளின் அரசன் சிஎம்ஆர் தமிழ்.

0: இதயத்தின் ஓசை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 www.cmr.fm இதயத்தில் துள்ளும் தமிழ்.
1: நன்றி சுதர்சி. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026 மே மாதம் 9 சனிக்கிழமை. இப்பொழுது முதல் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலிகத்தில் உங்களோடு இன்று உங்களின் கே வி கலைரூபன். வணக்கம் நேர்களே. நேர்கள் இப்பொழுது முதல் 11 வரை திரை சேலசல் நிகழ்ச்சியினை கேட்கலாம். 11 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் செய்தி அறிக்கையினை நீங்கள் கேட்கலாம். 12 2 மணி வரை நீங்கள் உங்கள் விருப்ப கானங்களோடு உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 12 செல்சியஸ். இன்றைய இரவு பொழுது 4 செல்சியஸ். நாளை ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுது 14 செல்சியஸ். சூரியொலி நிறைந்தொரு நாளாக நாளை காணப்படும். தற்பொழுது சில இடங்களிலே மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
2: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இனிக்கும் இனிய பாடல்களும். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 எஃப்எம்.
3: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரூ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
7: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
8: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
7: 905-417-6069.
8: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
9: Brampton Grand Home Furniture வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
10: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753.
11: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியையில் மலரும் மொட்டுக்கள்.
1: திரையிசை பாடல்களின் அலசல்.

0: நேர்கள் அனைவரையும் மீண்டும் மற்றும் ஒரு திரை சேலசல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய திரை சேலசல் நிகழ்ச்சியிலும் என்னோடு கலந்து கொள்கிறார் அறிவிப்பாளர் கமல் பாரதி. வணக்கம் கமல் பாரதி.
1: வணக்கம் கலைரூபன். வணக்கம் நேர்களே, எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி?
1: நலமாக இருக்கிறேன் கலைரூபன்.
0: சென்ற வாரம் பல பாடல்கள் பற்றியெல்லாம் அலசியிருந்தோம். வித்தியாசமான பாடல்கள், ஒரே வரியிலே வந்த இரண்டு பாடல்களை எல்லாம் பார்த்திருந்தோம். இன்று நாங்கள் என்ன மாதிரியான பாடல்களை பற்றி எல்லாம் பேசியிருக்கோம்?
1: நாங்கள் கடந்த வாரமே குறிப்பிட்டிருந்தோம், நாங்கள் ஒரே வரிகளிலே, அதாவது வைரமுத்து திரைத்துறைக்கு வருவதற்கு முன்னதாக எழுதிய ஒரு பாடலும், பின்னர் அதே பாடலை அவர் ஏஆர் ரஹ்மானுக்காக எழுதிய பாடலையும் நாங்கள் வழங்கியிருந்தோம். வழங்குகின்ற பொழுதே சொல்லியிருந்தோம், அதில் ஆறு பாடல்கள் இருக்கின்றன, அதில் இன்னும் ஒரு பாடல் இருக்கிறது, அதை அடுத்த வாரம் எடுத்து வருவதாக சொல்லியிருந்தோம்.
0: சரி, அந்த பாடலோடு வந்திருக்கிறோம். சரி, என்ன பாடல் அது? என்ன வரிகளிலிருந்து ஆரம்பமாக இருந்த அந்த பாடல்?
1: அது 91 அதுவும் ரஹ்மானுக்குத்தான். அது சின்ன சின்ன ஆசை,
0: சின்ன சின்ன ஆசை. இப்பொழுது நாங்கள் அந்த பாடல் உருவான விதத்தை பற்றி பார்க்கலாம். வேறு பாடல் இந்த அந்த பாடலிருந்து தான் இந்த பாடல் வந்திருக்கிறது. சரி, அந்த பாடலை பற்றி இப்பொழுது அவர்களே என்ன சொல்கிறார் என்று கேட்போம்.
2: சின்ன சின்ன ஆசைகள், ஆஹா, நெஞ்சில் சேர்த்து வைத்த ஆசைகள், ஆஹா, சொல்ல சொல்ல நெஞ்சில் மெல்ல சுகம் வளர்க்கும் ஆசைகள். என்ன ஆசை தெரியுமா? நீலக்கடலின் ஓரம் நின்று காலை மட்டும் நனைக்க பிடிக்கும்.
3: ஐயோ, சீக்கிரம் கொடுங்க, நான் பாடி
2: பாக்கிறேன். சுட்டும் மழையை பார்த்து கொண்டே சூடாய் தேடி குடிக்க பிடிக்கும்.
3: அதே பாடியை பார்த்து என்னது

0: சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை என்ற பாடலை போன்று அந்த நேரத்திலே ஒரு வித்தியாசமான பாடலாக அதே வரிகளை கொண்டு வந்திருக்கிறது.
1: ஆமாம், அந்த இந்த பாடல்தான் ஆரம்பம். பின்னர் ஏ ஆர் ரவுமாவோடு சேர்கின்ற பொழுது கவிஞர் வைரமுத்துவின் சிந்தனைகளுமே நிறைய மாற்றம், அதே போல மெட்டுக்கும் தோல்விப்பட்டிருக்கிறது. அப்போ நிறைய புதிய விடயங்களை சேர்த்திருக்கிறார்,
0: புதிய மெட்டுக்காக பாடலை மாற்றியிருக்கார்கள். சரி, அந்த பாடலையும் கேட்டு பார்ப்போம், என்ன அதிலே பேசுகிறார்கள், அந்த பாடலில் என்ன வரிகள் எல்லாம் வித்தியாசமாக வந்திருக்கின்றன என்று.

0: சின்ன சின்ன ஆசை சரகடிக்க ஆசை, அதிலே வித்தியாசமான வரிகளாக முதல் பாடல்லே வந்திருந்தது. இதே போன்று இன்னும் ஒரு பாடல் இருக்கிறது, ஆனால் அது வரிகளில் கொப்பியடித்த பாடல் அல்ல, வரிகளை மாற்றவில்லை. ஆனால் இந்த இசையப்பாளரும் கவிஞரும் பேசுகிறது போன்று இது இசையப்பாளரும் பாடகரும் பேசுகிறார்கள். அவர்கள் பேசி ஒரு பாடலை பாடுகிறார்கள், இசையப்பாளர் சொல்லிக் கொடுக்கிறார் பாடகருக்கு.
1: அதிலே மிக முக்கியமானது என்றால் இசைத்துறையிலே மிக கொடிகட்டி பார்த்த ஜீசுதாசுக்கு இளையராஜா பாடச் சொல்லிக்
0: கொடுக்கிறார். இது போன்று இன்னும் நிறைய திரைப்படங்களிலெல்லாம் வந்திருக்கின்ற குணா திரைப்படத்திலெல்லாம் அவர்கள் அந்த பேசுவார்கள், ஒரு பாடலை எவ்வாறு உருவாக்குவது என்பது பற்றியெல்லாம் பேசி ஒரு இசைத்தட்டு வெளியிட்டிருந்தார்கள். அதே போன்று இது உறங்காத நினைவுகள் என்ற திரைப்படத்திற்காக இளையராஜா கே ஜி ஜேசுதாசன் பாடலை பாடுகிறார், இளையராஜா சொல்லிக் கொடுக்கிறார். அதற்கு கே ஜி ஜேசுதாசை பாராட்டுகிறார், ஆஹா அருமையாக இருக்கிறது,
1: அருமையாக பாடுகிறார்,
0: அருமையாக பாடுகிறார் என்று. சரி, அந்த பாடலையும் கேட்டு பார்ப்போம்.
2: கடவுள் உனக்கு நல்ல வாய்ஸை கொடுத்துருக்காருப்பா, இந்த பாட்டை மட்டும் நான் நினைக்கிற மாதிரி நீ பாடிட்டேனா அந்த பொண்ணு உன் காலடியில் தான்.
3: சரி சார்.

గమ పని సగసని పని మ పని

0: அந்த நீர் வீராகம் பாடவா.
1: ஃபர்ஸ்ட் கிளாஸ்.

0: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய மண்ணிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்
1: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
3: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 dollars வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
5: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
6: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
7: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
8: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
9: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 LICO
10: CMR Tamil FM.
11: நேரம் 10:27. நேர்கள் CMR தமிழ் எஃப்எம் இல் திரை சேலசல் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
12: சரி, நாங்கள் ஏற்கனவே ஒரு பாடலை பற்றி பார்த்திருந்தோம். இந்த பாடல் 2 வரிகளில் வந்த பாடல்கள் ஒத்த வரிகளாக இருந்திருக்கின்றன. அதே போன்று இன்னொரு பாடல், பாடகருக்கு இசையப்பாடல் பாடல் சொல்லிக் கொடு பாட சொல்லிக் கொடுக்கிறார்.
13: அடுத்த பாடல்.
12: இப்பொழுது நாங்கள் ஒரு பாடல், நீண்ட நாட்களாக இந்த பாடலை நாங்கள் வானொலியிலே கேட்காத ஒரு பாடல்.
13: ஆமாம், நேயர்களும் விரும்பி கேட்காத பாடலாகத்தான் இருக்கிறது.
12: அந்த பாடலை நாங்கள் இப்பொழுது ஒலிபரப்பலாம். சொல்லத் துடிக்குது மனசு திரைப்படத்திடம் என்ற பாடல், சுனந்தா பாடிய பாடல். பாடகிகளிலே ஒரு வித்தியாசமான குரலுக்குரியவர் சுனந்தா.
13: நிறைய பாடல்களை பாடியிருக்கின்றார்.
12: ஆனால் நீண்ட நாட்களாக அவரது பாடலை நாங்கள் கேட்கவில்லை. அதற்கு என்ன காரணம் என்றும் தெரியவில்லை. நன்னிருக்கிறேன் வோல்டர் வேட்டிவேல் திரைப்படத்திற்கு பிறகு அவரது குரலிலே
13: பாடல்கள் பெரிதாக
12: வரவில்லை. இப்பொழுது அவர் பாடிய ஒரு பாடல் நீங்களும் கேட்டு பாருங்கள். ஆண் பாடகர் KG ஜெயசுதாஸ் பாடிய பாடலை இப்பொழுது பெண் பாடல்.
13: அந்த பாடல் மிக பிரபலம்.

0: the friendly radio for channels around the universe. CMR Tamil FM 101.3. Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், Asia, Europe, Middle Eastல் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்சியன் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோட், யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 ல இருந்து $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 ல இருந்து $1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
6: Music Connects.
5: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
7: மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம்.
5: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அன்புக்கும் ஆதரவுக்கும்

0: மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
1: Markham and Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
2: CMR Tamil FM 101.3.
3: நேரம் 10:37. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் திரை செயலசல் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இப்பொழுது ஒரு பாடலை நான் ஒலிபரப்ப போகிறேன் கமல் பாரதி. அந்த பாடல் எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா?
4: ஒலிபரப்புங்கள் கேட்கலாம்.

0: சரி, அதே பாடல் எங்கே அது கேட்டிருக்கிறாளா?
1: ஆமாம், இதே பாடல் நான் நினைக்கின்றேன் நேர்கள் கண்டுபிடித்திருப்பார்கள். இது கனிமுத்து பாப்பா திரைப்படத்திற்காக சுசீலாவின் குரலில் ஒலித்த பாடல். இந்த பாடலை பொறுத்தவரையிலே இந்த பாடல் ஏன் இந்த ஒரு இந்தி மட்டை ஏன் இந்த தமிழ் திரைப்படத்திற்கு பாவித்தார்கள் என்பது ஒரு இடத்துலையுமே எந்த விதமான தகவல்களும் இல்லை. ஆனால் இதிலே ஒரு புதிய ஒரு தகவல் இருக்கிறது.
0: என்ன தகவல்?
1: இசையமைப்பாளரின் இசையமைப்பாளர் நாங்கள் இதுவரையும் இப்படி ஒரு பேரை இசையமைப்பாளரை கேள்விப்பட்டதே
0: ராஜு
1: வி ராஜு என்ற ஒரு இசையமைப்பாளரை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. மேபி சில நேரங்களில் அவர் நான் நினைக்கிறேன் வேறு வேறு மொழிகளிலே தெலுங்கு அல்லது அந்த மொழிகளிலே இசையமைப்பாளராக இருந்திருக்கலாம் என்று நினைக்கின்றேன். தமிழ் திரைப்படங்களே அவர் பெரிதாக அந்த பேரை கேள்விப்படாத பெயராகத்தான் இருக்கிறது.
0: அவர் இசையமைத்த கனிமுத்து பாப்பா பூவ இசங்கட்டுவன் வரிகளிலே பி சுசீலா பாடிய பாடல் இப்பொழுது கேட்போம்.

0: சிஎம்ஆர் தமிழக 101.3
1: ராஜு இசைமித்த பாடல், அந்த பாடல்.
2: ஆமாம், நாங்கள் இப்பொழுதுதான் நம்ம இணையதளத்திலே அந்த ராஜு என்ற கலைஞரை தேடி பார்க்கின்ற பொழுது,
1: இசையமைப்பாளரை
2: தேடி பார்க்கின்ற பொழுது, அவர் தெலுங்கு படங்களுக்கு நிறையவே தெலுங்கு திரையுலகிலே தான் அறிமுகமாக இருக்கிறார். நிறைய தெலுங்கு திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். ஒரு 5-6 தமிழ் திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். அந்த திரைப்படங்களை எங்களுக்கு தெரிந்து நினைக்கின்றேன், அன்னையும் பிதாவும் முன்னேறிதவும் மட்டும்தான் ஓரளவுக்கு கேள்விப்பட்ட பெயராக இருக்கின்றார்.
1: எங்களுக்கு தெரிந்த அந்த அன்னையும் பிதாவும்
2: என்றபடியால் எங்களுக்கு அந்த திரைப்படம் மாத்திரம் தெரிந்த மாதிரி இருக்கிறது. ஆனால் அவர் நிறைய திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார், ஒரு 5-6 தமிழ் திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார்.
1: இப்பொழுது இன்னும் ஒரு பாடல் இருக்கிறது, அது அந்த பாடல் கூட ஹிந்தி பாடலும் சேர்ந்த சாயலாக, ஆனால் கனிமுத்து பாப்பாவிலே தான் அந்த
2: திரைப்படத்தில் தான் இந்த 2 பாடல்கள்
1: இந்த பாடலும் இருக்கிறது. அந்த பாடலையும் கேட்டு பார்ப்போம்.

0: இது என்ன சித்தி சொல்லு சொல்லு, சித்தப்பா சொல்லு சொல்லு, அம்மா சொல்லு சொல்லு, அப்பா சொல்லு சொல்லு,
1: போல போல சொல்லு சொல்லு என்பதுதான் அர்த்தம்.
0: அப்படியே தான் அந்த பாடல் இருக்கு, தமிழ் பாடல்.
1: ஆமாம், அப்படி ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போல இந்த கனிமுத்து பாப்பா திரைப்படத்திலே இந்த பாடலை அப்படியே கனிமுத்து பாப்பா திரைப்படத்திலும் பூத்தி இருக்கிறார்கள்.
0: ஆனால் இரண்டுமே வெவ்வேறு திரைப்படங்கள்.
1: ஆமாம், இந்தியிலே முதலாவது திரைப்படம் வந்து ஷர்மிலி திரைப்படம், இது பின்னர் இது வந்து அந்தாஸ் திரைப்படத்தில். இந்த இரண்டு திரைப்படங்கள் இருக்கின்ற இந்த இரண்டு பாடல்களையும் கனிமுத்து பாப்பா ஒரே திரைப்படத்திலே உபயோகித்திருக்கிறார்கள். அதுக்கான காரணம் தெரியவில்லை. சில வழிகளில் இந்த திரைப்படம் வந்து நான் நிற்கின்றேன் ஒரே கதையாக இருந்திருக்கலாம், அல்லது இந்த திரைப்பட பாடல்கள் மீது இயக்குநருக்கு
0: ஒரே கதையாக இருந்தால் திரைப்படம் இரண்டு பேராக வராதே.
1: அதுவும் அப்படி ஒரு விஷயம் இருக்கலையே, தெரியவில்லை, பார்க்கலாம்.
0: சரி,
1: ஆனால் கிடைத்தால் பகிர்ந்து கொள்ளலாம்.
0: ஆனால் வரிகளை பார்க்கும் பொழுது இதுலேயும் அப்படித்தான் வருதோ, கேட்டு பார்ப்போம்.

0: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com. ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000 GTA credit
7: CMR Tamil FM 101.3.
8: நேரம் 10:55 நேர்கள். 11 CMR தமிழ் FM செய்தி அறிக்கையினை கேட்கலாம். சரி, நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு பாடலை ஒலிபரப்பிக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நீண்ட நாட்கள் கேட்காத ஒரு பாடல்
9: இந்த பாடலும் கூட உறக்குறேன் நினைக்கிறேன். அதுவும் ஒரு தழுவல் பாடலாகத்தான் இருக்கும் இல்லையா? மைக்கேல் ஜாக்சனின் ஒரு பாடல் வடிவத்தில் இந்த பாடல் வந்திருக்கிறது.
8: ஆமாம், இது இதை பற்றி நாங்கள் பிறகு பேசிக்கொள்ளலாம். என்ன மைக்கேல் ஜாக்சனின் என்ன பாடல் இந்த பாடல் என்று பிறகு பார்ப்போம். இப்பொழுது SP பாலசுப்ரமணியம் மற்றும் வாணிஜ்யராம் பாடிய பாடல்.

0: நேரம் இரவு 11 மணி. சிஎம்ஆர் தமிழ்எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் கேபி கடரூபன், செய்தி ஆசிரியர் எஸ் ஜி ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஏபஸ் கொள்வனவு ஒப்பந்தம் குறித்து வாக்குமூலம் வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இளைஞ ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக அழைக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் இன்னும் சிறிது நேரத்தில் பதவியேற்க உள்ளார். கனடாவில் புதிய ஹண்டா வைரஸ் பரவலின் ஆபத்து குறைவாக உள்ளதாக கனடாவின் தலைமை பொதுச் சுகாதார அதிகாரி டாக்டர் ஜோஸ் ரெய்மர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் வெற்றி தின அணிவகுப்பில் உரையாற்றிய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் நேட்டோ கூட்டணியை கடுமையாக விமர்சித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: ஏபஸ் கொள்வனவு ஒப்பந்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிதி பரிமாற்றங்கள் குறித்து வாக்குமூலம் வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக அழைக்கப்பட்டுள்ளார். எதிர்வரும் 12ஆம் தேதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கும் கடிதம் இன்று தங்காலை கார்டன் இல்லத்தில் கையளிக்கப்பட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக ஏபஸ் A330 மற்றும் A350 ரக விமானங்கள் கொள்வனவு செய்யப்பட்ட போது 2 மில்லியன் அமெரிக்க டாலர் கையூட்டு பெறப்பட்டதாக முன்னாள் CEO கபில சந்திரசேன மற்றும் அவரது மனைவி மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அந்த தொகையில் ஒரு பகுதி முன்னாள் அமைச்சர் பிரியங்க ஜேரட்ன மற்றும் அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்டதாக கபில சந்திரசேன தெரிவித்ததாக இளைஞ ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றத்தில் கூறியுள்ளது. இந்நிலையில் இந்த வாக்குமூலம் அழுத்தத்தின் கீழ் பெறப்பட்டதாக கபில சந்திரசேனவின் சட்டத்தரணி ரயன்சி அர்சகுலரத்ன நீதிமன்றத்தில் சத்யகடதாசி தாக்கல் செய்துள்ளார். ஆண்டின் 2வது மற்றும் 3வது கால ஆண்டுகளுக்கான மின்சார கட்டண திருத்தம் குறித்து இறுதி முடிவு இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தற்போதைய மற்றும் எதிர்வரும் காலாண்டுகளில் சுமார் 38 பில்லியன் ரூபாய் வருமான பற்றாக்குறை ஏற்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளமை உள்ளிட்ட 3 முக்கிய காரணிகளை முன்னிலைப்படுத்தி மின்சார கட்டணத்தை 18% அதிகரிக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. 15 பில்லியன் ரூபாய் மானியத்தை வழங்குவதாக அரசாங்கம் எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்துள்ளதை அடுத்து இந்த கட்டண திருத்தம் சுமார் 5% மின் நுகர்வோரை மாத்திரமே பாதிக்கும் என ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. எஞ்சியுள்ள 95% மின் நுகர்வோருக்கு இந்த புதிய கட்டண திருத்தம் பொருந்தாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மேலும் தெளிவுபடுத்தியுள்ளது. இதற்கமைய 180க்கும் அதிகமான மின் அலகுகளை பயன்படுத்துவோரின் மின் கட்டணம் 18% அதிகரிக்கப்பட்டுள்ளது. 0 முதல் 180 வரையான மின் அலகுகளை பயன்படுத்துவோரின் மின் கட்டணம் அதிகரிக்கப்படாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அரசாங்கத்துக்கும் போலீசாருக்கும் தேவையான முறையில் வாக்குமூலங்களை வழங்குமாறு கோரி விசாரணை நிறுவனங்களால் சாட்சியாளர்களுக்கு விடுக்கப்படும் கடுமையான அச்சுறுத்தல்கள் மற்றும் அழுத்தங்கள் காரணமாகவே அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். அரசியல் பழிவாங்கல்களுக்காக நாட்டின் அரச பொறிமுறை இந்தளவுக்கு கீழ்த்தரமான நிலைக்கு வீழ்ச்சியடைய தேவையில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். ராகமையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இதனை தெரிவித்தார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேன மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனை நேற்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பு பிரதான சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் ஸ்ரீயந்த அமரரத்ன தலைமையிலான 5 குழு இந்த பரிசோதனையை மேற்கொண்டுள்ளது. அதன் அறிக்கை திங்கட்கிழமை கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தற்பொழுது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளன. சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் இந்திக்க லொகோஹெட்டி தலைமையிலான சிறப்பு குழு விசாரணைகளை நடத்தி வருகிறது. ஏபஸ் விமான கொள்வனவு ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த கபில சந்திரசேனவை மீண்டும் கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவரது சடலம் கடந்த 8ஆம் தேதி கொள்ளுப்பட்டியில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா வீட்டிலிருந்து மீட்கப்பட்டது. கபில சந்திரசேனவின் மரணம் கொலையா அல்லது தற்கொலையா என்பதை கண்டறிய விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மருந்து கலட்சியம் தீப்பிடித்த நிலையில் அப்பகுதியில் தடயவியல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் தடய ஆய்வுகளையும் மேற்கொண்டுள்ளனர். அதேவேளை திங்கட்கிழமை கொழும்பிலிருந்து அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்கள அதிகாரிகள் நேரில் சென்று சோதனையிடவுள்ள நிலையில் குறித்த பகுதி குற்றப்பிரதேசமாக அறிவிக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் முன்னெடுக்கப்பட்ட 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று சனிக்கிழமையுடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. மீண்டும் எதிர்வரும் 1ஆம் தேதி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. கடந்த 28ஆம் தேதி தொடங்கிய அகழ்வு பணிகள் தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெற்றன. இன்றைய அகழ்வின் போது புதிய மனித எண்புக்கூடு தொகுதி ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஏற்கனவே கண்டறியப்பட்ட 5 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் செம்மணி புதைக்குழியில் இருந்து இதுவரை மொத்தம் 261 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் ஒரு மண்டையோட்டு பகுதியின் மட்டும் வெளிப்பட்ட நிலையில் காணப்பட்டாலும் அது இன்னும் அகழ்ந்து எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்ட அகழ்வு பணிகளின் போது 21 எண்புக்கூட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளதுடன் மூக்குத்தி, நாணய குச்சிகள், ஆணிகள் மற்றும் வளையல் துண்டுகள் உள்ளிட்ட 17 பொருட்களும் மீட்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மூன்று மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற முயன்றதாக கூறப்படும் குர்நாகல் மாநகர சபை பிரதி முதல்வர் அசாடின் மொய்தீனின் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பேருந்து நிலையம் மற்றும் பொது மலசலக்கூட சுத்தப்படுத்தும் ஒப்பந்தத்தை வழங்குவதற்காக 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. பந்தரமுல்லை பகுதியில் லஞ்ச பணத்தை பெற முயன்றபோது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி அவரது உறுப்புரிமையை உடனடியாக இடைநிறுத்தியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான ஆட்சி அமைப்புக்கு ஆதரவு வழங்கிய பின்னர் அவர் குர்நாகல் மாநகர சபையின் பிரதி நகர முதல்வராக பதவியேற்றிருந்தார்.
1: இந்திய செய்திகள்.
0: தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக இன்னும் சில சிறிது நேரத்தில் பதவியேற்கிறார். சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டரங்கு அரங்கில் காலை 10 மணிக்கு நடைபெறவுள்ள விழாவில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் விஜய்க்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். திராவிட கட்சிகளின் கடந்த 50 ஆண்டுகால அரசியல் ஆதிக்கத்தை முறியடித்து விஜய் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்க இருப்பது மாநில அரசியலில் முக்கியமான வரலாற்று திருப்பமாக கருதப்படுகிறது. இந்த பதவியேற்பு விழாவில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்ட பல்வேறு தேசிய மற்றும் மாநில அரசியல் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 164வது பிரிவின் கீழ் தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் அமர்த்தப்படுவதாக ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. மேலும் தாபேகா தனது பெரும்பான்மை பலத்தை சட்டமன்ற பேரவையில் 13ஆம் தேதிக்குள் நிரூபிக்க வேண்டுமெனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று முதற்கட்டமாக முதலமைச்சர் விஜயுடன் சேர்த்து மொத்தம் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பதவியேற்க வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. கட்சியில் முக்கிய நிர்வாகிகளான என் ஆனந்த், செங்கோட்டையன், அருண்ராஜ், ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்கலாம் என தெரிகிறது. பொது நிர்வாகம், காவல்துறை மற்றும் உள்துறை ஆகிய 3 முக்கிய துறைகளை விஜய் தன்வசம் வைத்துக் கொள்ளப் போகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் பொதுப்பணித்துறை செங்கோட்டையனிடமும் நகராட்சி நிர்வாகத்துறை என் ஆனந்த், மின்சாரத்துறை நிர்மல்குமார், விளையாட்டு மற்றும் மது விலக்குத்துறை ஆதவ் அர்ஜுனா, ஆதி திராவிடர் நலத்துறை ராஜ்மோகன், சிறுபான்மை நலத்துறை முஸ்தாஃபா, பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அருண்ராஜ், பள்ளி கல்வித்துறை வெங்கட்ரமணன் ஆகியோருக்கு வழங்கப்படலாம் என்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜேஷ்குமார், விஸ்வநாத் ஆகியோர் அமைச்சர்களாக பொறுப்பேற்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேற்கு வங்கத்தின் அரசியல் வரலாற்றில் இன்று ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. சுமார் 15 ஆண்டுகால மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தி பாரதிய ஜனதா கட்சி முதன்முறையாக அரசு பீடத்தில் அமர்கிறது. கொல்கத்தாவில் உள்ள ராஜ்பவனில் நடைபெற்ற பிரம்மாண்டமான விழாவில் ஆளுநர் முன்னிலையில் சுவேந்து அதிகாரி முதலமைச்சராக பதவியேற்றார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது அசல் மாற்றம் என்ற முழக்கத்துடன் களமிறங்கிய பாஜக ஊழல் புகார்கள் மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை முன்வைத்து வெற்றியை பொறுப்பேற்றுள்ளது. புதிய அரசு பதவியேற்றவுடன் விவசாயிகளுக்கான மத்திய அரசின் திட்டங்களை உடனடியாக அமுல்படுத்தவும் தொழில் முதலீடுகளை ஈர்க்கவும் முன்னுரிமை அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் செய்திகள்.
1: கனேடிய செய்திகள்.
0: பிரதமர் மாக்கானி பதவியேற்ற முதல் 100 நாட்களில் அவருக்கு எதிராக தினசரி மிரட்டல்கள் வந்ததாக அரசு ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. பாதுகாப்பு அமைப்புகள் இந்த மிரட்டல்களை தீவிரமாக விசாரித்து வருகின்றன. நாட்டின் உயரிய பதவியில் இருப்பவருக்கு இத்தகைய அச்சுறுத்தல்கள் அதிகரிப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. மின்சார வாகன தயாரிப்பு திட்டங்களை கைவிட்ட பிறகு ஓக்வில் ஆலையில் புகழ்பெற்ற எஃப் சீரிஸ் ட்ரக்குகளை தயாரிக்க ஃபோர்ட் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. இதற்காக மத்திய அரசிடமிருந்து 464 மில்லியன் டாலர் நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. இது அந்த பகுதியில் வேலைவாய்ப்பை தக்கவைக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை கனடிய அரசு கொண்டு வந்துள்ள புதிய சீர்திருத்தத்தின்படி பெரிய உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு 1 ஆண்டிற்குள் ஒப்புதல் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் ஹானி உறுதியளித்துள்ளார். இதன் மூலம் நாட்டின் வளர்ச்சிப் பணிகள் விரைவுபடுத்தப்படும். கனடாவின் முக்கிய பல்கலைக்கழகங்கள் பயன்படுத்தும் மென்பொருள் தளமான இன்ஸ்ட்ரக்ஷன் மீது நடத்தப்பட்ட சைபர் தாக்குதலால் லட்சக்கணக்கான மாணவர்களின் தனிப்பட்ட தரவுகள் திருடப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. பாதுகாப்பு கருதி டொரண்டோ பல்கலைக்கழகம் தனது கல்வித்தளமான கியூகஸை தற்காலிகமாக முடக்கியுள்ளது. மாணவர்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கனடாவில் புதிய ஹண்டா வைரஸ் பரவலின் ஆபத்து பொதுமக்களுக்கு குறைவாக உள்ளதாக கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி டாக்டர் ஜோ ஸ்ட்ரைமர் தெரிவித்துள்ளார். எலிகள் போன்ற விலங்குகள் மூலம் பரவும் இந்த வைரஸிலிருந்து பாதுகாப்பாக இருக்க பொதுமக்கள் அவற்றை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் எம்வி ஹொன்டியஸ் என்ற டச்சு சுற்றுலா கப்பலில் ஹண்டா வைரஸ் தொற்று பதிவாகியுள்ளது. இதனுடன் தொடர்புடையதாக மொத்தம் 10 கனடியர்கள் வைரசுக்கு உட்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றனர். அவர்களில் 6 பேர் கனடாவிலும் 4 பேர் கப்பலிலும் இருந்ததாக கனடிய பொது சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒன்டாரியோ மற்றும் கியூபெக் மாகாணங்களில் வீட்டு தனிமைப்படுத்தலில் உள்ள 3 இதுவரை எந்த அறிகுறிகளும் காட்டவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: ரஷ்யாவின் வெற்றி தின நிகழ்வில் மாஸ்கோவின் சின்சதுக்கு பகுதியில் உரையாற்றிய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் யுக்ரைன் போருக்கு நியாயம் கூறியதுடன் நேட்டோ கூட்டணியையும் கடுமையாக விமர்சித்தார். யுக்ரைன் ஒரு ஆக்கிரமிப்பு சக்தி என்றும் அதற்கு நேட்டோ முழுமையாக ஆயுதம் மற்றும் அரசியல் ஆதரவு வழங்கி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ரஷ்யா நியாயமான போரில் ஈடுபட்டு வருவதாகவும் புதின் தெரிவித்தார். 2ம் உலகப் போரில் நாசி ஜெர்மனிக்கு எதிராக சோவியத் ஒன்றியம் பெற்ற வெற்றியை நினைவு கூறும் வகையில் இந்த வெற்றி தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. இதற்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த 3 நாள் போர் நிறுத்தத்தை ரஷ்யா மற்றும் யுக்ரைன் கடைபிடிக்க ஒப்புக்கொண்டிருந்தன. எனினும் அணிவகுப்புக்கு பின்னர் யுக்ரைன் போர் நிறுத்தத்தை மீறியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு வெற்றி தின அணிவகுப்பில் கவச வாகனங்கள் மற்றும் ஏவுகணைகள் இடம்பெறவில்லை. கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் ஆயிரக்கணக்கான இராணுவத்தினர் செஞ்சதுக்கத்தில் அணிவகுத்தனர். பிரித்தானிய உள்ளாட்சி தேர்தல்களில் தொழிலாளர் கட்சி கடும் பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் பிரதமர் கியர் ஸ்டார்மர் பதவி விலகப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். வேல்ஸில் பிளைட் சிம்ரு முன்னிலை பெற்றதுடன் ஸ்காட்லாந்தில் SNP தனது ஆதிக்கத்தை தக்கவைத்துள்ளது. அதேவேளை நைஜல் ஃபரேஜ் தலைமையிலான ரிஃபார்ம் UK 1400 மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி பாரிய வெற்றியை பதிவு செய்துள்ளது. 2024 பொது தேர்தலில் வெற்றி பெற்ற தொழிலாளர் கட்சி 2 ஆண்டுகளில் கடும் சரிவை சந்தித்திருப்பது பிரித்தானிய அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் டென்வர் சர்வதேச விமானத்தில் புறப்பட தயாரான ஃப்ரண்டியர் ஏர்லைன்ஸ் விமான ஓடுதளத்தில் நடந்து சென்ற நபர் ஒருவரை விமானம் மோதியதில் அவர் உயிரிழந்தார். டென்வரிலிருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நோக்கி புறப்பட இருந்த விமானம் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு 11:19 அளவில் விபத்தில் சிக்கியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விமானிலேயே பாதுகாப்பு வேலியை தாண்டி ஓடுதளத்திற்குள் நுழைந்த நபர் 2 நிமிடங்களுக்குள் விமானத்தில் மோதப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர் விமான நிலைய ஊழியர் அல்ல எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விபத்துக்கு பின்னர் விமானத்தின் இயந்திரத்தில் தீப்பற்றியதுடன் புகை ஏற்பட்டதால் 231 பயணிகளும் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். நாங்கள் ஒருவரை மோதியுள்ளோம், இயந்திரத்தில் தீப்பற்றியுள்ளது என்று விமானி கட்டுப்பாட்டு கோபுரத்திற்கு தகவல் அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: 2028 லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான முக்கிய விளையாட்டு மைதானங்களின் கட்டுமான பணிகள் 80% நிறைவடைந்துள்ளதாக சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தெரிவித்துள்ளது. இதில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அதிக அளவில் பயன்படுத்தப்படுவது சிறப்பம்சமாகும். FIFA 2026 ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கான தொடக்க விழாக்கள் குறித்த புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனடா, மெக்சிகோ மற்றும் அமெரிக்கா ஆகிய 3 நாடுகளும் இணைந்து நடத்துவதால் 3 இடங்களிலும் நட்சத்திரங்கள் பங்கேற்கும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். மெக்சிகோ சிட்டியில் June 11 டொரண்டோ மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸில் அடுத்தடுத்த நாட்களிலும் இந்த விழாக்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏபஸ் கொள்வனவு ஒப்பந்தம் குறித்து வாக்குமூலம் வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக அழைக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் இன்னும் சிறிது நேரத்தில் பதவியேற்க உள்ளார். கனடாவில் புதிய ஹண்டா வைரஸ் பரவலின் ஆபத்து குறைவாக உள்ளதாக கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி டாக்டர் ஜோஸ் ரெய்மர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் வெற்றி தின அணிவகுப்பில் உரையாற்றிய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் நேட்டோ கூட்டணியை கடுமையாக விமர்சித்துள்ளார். இத்துடன் CMR தமிழ்FM செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: பண்பலியின் நவரச புயல் சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.
1: Everything okay, no problem and dinam
2: bar kalam closing da adikira nadi
3: customer you're trying to reach is not available.
4: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala, ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416 268 0155, 416 268 0155.
1: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
2: செல்லம் இல்லடா செல்வம்.
1: சரி சரி.
4: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட் மிசிசாகா, hindumission.ca.
5: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவ பக்கமே பாக்குறேன்
6: உங்களுக்கு. உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போயிடும். இந்த கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன் டீன்கலி.
5: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
7: 905-270-8800.
4: உதயம் சூப்பர் மார்க்கெட். ஸ்காம்ப்ரூவில் ஒரு அழகிய மண்டபம் பாபா பேங்க்வெட் ஹால், 100 முதல் 300 பேர் வரை அமரக்கூடிய வசதியுடன் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, பிறந்தநாள், குடும்ப ஒன்று கூடல், எல்லா வைபவங்களையும் சிறப்பாக நடத்திட அறுசுவை உணவுகள், லைவ் ஸ்டேஷன், போட்டோ வீடியோ டெக்கரேஷன், மேலும் விசாலமான வாகன தரிப்பிட வசதி. பாபா பேங்க்வெட் ஹால், 33 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காம்ப்ரூ, 416-335-3334.
8: Come on, come on.
9: Da da da da da da.

0: நேரம் 11:28 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 12 மணிக்கு உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், இன்றைய இரவு பொழுது 5 பாகை செல்சியஸ், நாளை பகல் பொழுது 14 பாகை செல்சியஸ்.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
2: மேலும் 2 ஆண்டுகள் புதிய வரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
4: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
5: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
4: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
5: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 905-667-7200 9-0-6-7-2-0-0-9-0-7-2-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
6: சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
7: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
6: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
7: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
6: சுகந்தன், 416-540-6269.
7: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
8: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
9: Working for you.
8: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகீட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ டவுன்டவுன்.

0: பய பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வார்டன் அண்ட் லாரன்ஸ், ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோசில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757. Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி, உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. Smart Restoration.
2: பள்ளி தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
3: நேரம் 11:34. நேர்கள் 12 மணிக்கு உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம்.
4: பேசும் இதயங்கள். இன்று இதயங்கள் என்ன பேசிக் கொள்ளப் போகின்றன?
5: உன் அன்பான முகத்தை பார்த்து பேசிய நாட்கள் பக்கத்தில் தான் இருக்கின்றன. ஆனால் நீ எங்கே சென்றாய்? மீண்டும் அந்த நாட்கள் வேண்டும் அம்மா. ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்ப முடியவில்லை. நீங்கள் இல்லாததை மீண்டும் நான் கண்விழிக்க வேண்டும். உன்முகத்தில் நாட்கள் கடக்கின்றன. என் நினைவுகள் உன்னின் இனத்தை கண்

உயிர்களுக்கே உரித்தான உலகின் பொதுமொழி அம்மா, உயிரின் இசைமொழி அம்மா, அமைதியும் அன்பும் அறிவும் அடக்கமும் உருவத்தில் ஓரழகாய் படைத்துவிட்ட உயிர்களுக்கு ஆறுதல் தர தன் ஒருவனால் முடியாதென்றே தாயென்ற தெய்வம் அதை தரணியிலே தந்தானோ? ஆறுதலாய் அணைக்காத பதிலே சொல்லாத கல்லான தெய்வங்களை விட கண்காணும் தேவதையை தந்தானோ தேவனவன்? நீண்ட பாதையிலே நிழல் தரும் மரம் நீ, உறவுகள் பல இருந்தும் உறவாடி பார்த்ததிலே சுயநலமில்லா சொந்தமாயினி.

ஜன்னலின் இடையோர மென்னில் வந்து விழும் சூரிய ஒளி, சின்ன குருவிகள் கீச்சிடும் மெல்லிய ஓசை, மெல்லென வீசும் குளிர்ந்த விடியல் காற்று, தூக்கம் தொலையாமல் மெல்லனையின் விழிகள் திறந்து பார்க்கும் புன் சிரிப்புடன் கொண்ட அழகான உன்முகம், தூக்கத்தின் மயக்கமதில் கண்களை கசக்கிக் கொண்டே நீ சொல்வது கேளாமல் துயில் எழுந்திடுவேன். இன்று நீ இன்று இவ்நவீன உலகமதில் எத்தனை அலாரங்கள் உருவெடுத்து என் துயில் கலைத்தாலும் என் தூக்கம் விழிக்கச் செய்யும் என் அன்பு தாய் உன்போல்வ

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பேசும் இதயங்கள். மீண்டும் மற்றொரு பேசும் இதயங்களில் உங்களை நாம் சந்திக்கின்றோம்.
1: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர். ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஓட்டோ .ca.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 416-700-2222
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
5: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல காசு.
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: What's happening? So sad.
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.

நேரம் 11:54 நேர்கள். 12 மணிக்கு உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சராக இன்னும் சில நேரங்களிலே விஜய் பதவியேற்க இருக்கிறார். அது பற்றிய தகவல்களை கூட நாங்கள் CMR தமிழ் FM உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாளாக தமிழ்நாட்டிலே பார்க்கப்படுகிறது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு திராவிட கட்சி அல்லாத கட்சி ஒன்று ஆட்சிக்கு வரப்போகிறது.

0: சிஎம்ஆர் தமிழ்FM செய்தி சுருக்கம். 2026 ஆண்டின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது கால ஆண்டுகளுக்கான மின்சார கட்டண திருத்தம் குறித்த இறுதி முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணை நிறுவனங்களால் சாட்சியாளர்களுக்கு விடுக்கப்படும் கடுமையான அச்சுறுத்தல்கள் மற்றும் அழுத்தங்கள் காரணமாகவே அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தின் கொல்கத்தாவில் ராஜ்பவனில் நேற்று நடைபெற்ற பிரமாண்டமான விழாவிலே சுவேந்து அதிகாரி முதலமைச்சராக பதவியேற்றார். வாடிக்கையாளர்களின் வாங்கும் திறன் குறைந்து வருவதாகவும் வரும் காலங்களில் நிலைமை இன்னும் மோசமடையக்கூடும் என்றும் மெக்டொனால்ட்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிரித்தானிய உள்ளாட்சி தேர்தல்களில் தொழிலாளர் கட்சி கடும் பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் பிரதமர் ஹியர் ஸ்டர்மர் பதவி விலகப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். சிஎம்ஆர் தமிழ்FM செய்தி சுருக்கம் கேட்டு.
1: இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது சிஎம்ஆர் தமிழ்FM. உங்கள் மனம் விரும்ப

நேரம் 12:03 நேர்கள் இப்பொழுது முதல் உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். இன்று 2026 மே மாதம் 10 ஞாயிற்றுக்கிழமை. இன்று அந்நியர் தினம். 5 கருவிலே எமை சுமந்து அவர்கள் பட்ட பாடு நாம் அறிவோம். 5 கருவிலே சுமந்து தாய் தந்தை பட்ட பாடு நாம் அறிவோம். சீராட்டி பாலூட்டி தாலாட்டி எங்களை சிறப்பாக வளர்த்த பெருமைக்குரியவர் எங்கள் அம்மா. உலகில் வாழும் அனைத்து அந்நியர்களுக்கும் அந்நியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். நீங்களும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். நீங்களும் கலந்து கொள்ள 416-593-0055. என் அன்னைக்காக என் வரிகளிலே ஒரு பாடல்.

0: நேரம் 12:09 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலந்து கொள்ளும் முதலாவது நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: நன்றி.

0: நேரம் 12:15 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தற்பொழுது நாங்கள் தமிழக முதல்வராக விஜய் பதவியேற்பது பற்றிய நேரடி ஒளிபரப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை பற்றி எங்களது சக அறிவிப்பாளர் ராம்பிரசன் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். வணக்கம் ராம்.
1: வணக்கம் கலைவன். வணக்கம் அனைவரையும் இந்த நேரத்தில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. தமிழகமே எதிர்பார்த்திருந்த விஜய் முதல்வராக பதவியேற்கின்ற நிகழ்வு தற்பொழுது நேரு விளையாட்டரங்கில் ஆரம்பமாகி இருக்கின்றது. இந்த அரங்கு என்பது மிக முக்கியமானது. காரணம், இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். தன்னுடைய தாத்தாவினுடைய பேரில் அமைந்திருக்கின்ற நேரு விளையாட்டு அரங்கில் இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது. தமிழகமே எதிர்பார்த்திருந்த ஒரு தேர்தல் முடிவுகளை அடுத்து பல்வேறு இழுபறிகளுக்கு பின்னர் இந்த பதவியேற்பு நிகழ்வானது நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது. வெகு விரைவிலேயே இந்த பதவியேற்புக்கான நேரம் குறிக்கப்பட்டிருந்தது. முன்னர் இது 3:15 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டாலும் பின்னர் விஜயனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு நல்ல நேரத்தில் காலை 10 இந்த பதவியேற்பு நிகழ்வு என்பது ஒழுங்கமைக்கப்பட்டு இப்பொழுது அரங்கில் கிட்டத்தட்ட 4,000-5,000 பேர் கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு முதல்வர் பதவியேற்கும் நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது. தமிழகத்தினுடைய 13வது முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்க இருக்கின்றார். ஜோசப் விஜய் ஆகிய நான் என்று அவர் கூறுகின்ற அந்த வார்த்தையை கேட்பதற்காக உலகில் இருக்கின்ற பலரும் இப்பொழுது தங்களுடைய ஊடகங்கள் கை தொலைபேசி ஊடாக இந்த நிகழ்வை பார்ப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக பலருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் முன்னாள் முதலமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மு.க. ஸ்டாலின் ஆகியோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கின்றது. இருந்தபோதிலும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக 2 தலைவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர்கள் இதுவரையில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படாத விடத்தும் தற்பொழுது விஜய் அவர்கள் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்தில் இருந்து வீதி பவனி வழியாக பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் அவர் இந்த அரங்கை வந்தடைந்திருக்கின்றார். அவர் வழமையாக தேர்தல் காலங்களில் வெள்ளை நிற சட்டையும் ஒரு காக்கி நிற பேண்டையும் தான் அணிந்திருந்தார். ஆனால் இந்த நிகழ்வில் விஜய் எவ்வாறு தோற்றம் அளிப்பார் என்று பலரும் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் இந்த தோற்றம் கூட ஒரு வித்தியாசமான தோற்றமாக இருக்கின்றது. குறிப்பாக இதுவரை காலமும் வெள்ளவேட்டி சட்டை என்ற கலாச்சாரம் தான் இந்த முதலமைச்சர்கள் பங்கு பெற்றுகின்ற இவ்வாறான ஒரு சம்பிரதாயபூர்வ நிகழ்வுகளில் இடம்பெறுவது வழக்கம். தமிழ்நாடு என்று பார்க்கின்ற பொழுது தமிழர் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தான் இந்த நிகழ்வில் முதலமைச்சர்கள் பதவியேற்கும் பொழுது கலந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் விஜயை பார்க்கின்ற பொழுது அவருடைய தோற்றம் என்று வித்தியாசமானதாகவே இருக்கிறது. அவர் கருப்பு நிற பேண்டும் வெள்ளை நிற சட்டையும் அணிந்து இந்த வீதியால் வந்து பின்னர் இப்பொழுது அரங்கத்துக்குள் நுழைகின்ற காட்சிகளை பார்க்கின்ற பொழுது அவர் கோட் சூட் அணிந்துதான் அவர் இந்த அரங்கத்தில் வந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முன்னாள் அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். சினிமா பிரபலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக திரை நட்சத்திரம் என்று பார்க்கின்ற பொழுது த்ரிஷாவினுடைய பிரசன்னம் இந்த அரங்கில் இருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது உலகினுடைய கண்ணை மேலும் உற்று நோக்க வைத்திருக்கின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அவர் முதல் வரிசையில் அமர்ந்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவரோடு சேர்த்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்களையும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. இதில் மிக முக்கியமாக ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். இந்த விஜயனுடைய தேர்தலில் குதித்தவர்கள் அனைவருமே புது முகங்களாக இருந்தார்கள். குறிப்பாக அவர்களுடைய இந்த தேர்தலில் நான் வெற்றி என்பது தமிழகத்தை மாற்றியமைக்கக்கூடிய சக்தி அவர்களிடம் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. விஜய் என்ற ஒரு தனி மனிதனுடைய முகத்திற்காக அந்த வாக்குகள் அவர்களுக்கு விழப்பட்டதாக இருந்தாலும் குறுகிய காலத்தில் கட்சி ஆரம்பித்து 2 ஒரு மகத்தான சாதனையை நிலைநாட்டிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் அமைந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த 9 அமைச்சர்கள் இன்றைய தினம் பதவியேற்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் அவர்களுடைய நிர்வாக கட்டமைப்பில் பணியாற்றிய ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல் குமார் மற்றும் ஏனியவர்கள் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து மூத்த அமைச்சரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பொதுப்பணித்துறைக்கான அமைச்சராக இன்றைய தினம் நியமிக்கப்படலாம் என்ற தகவல் வெளிவந்திருக்கின்றது. அவருடைய பழுத்த அரசியல் அனுபவம் என்பது விஜயனுடைய கட்சியையும் அரசியல் சார்ந்த விடயங்களையும் அவருக்கு ஆலோசனை கொடுத்து செயற்படுத்தக்கூடிய ஒரு விடயத்தில் அவரை முன்னின்று உழைக்க வித்திடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பலத்த கரகோஷத்துக்கு மத்தியில் ரசிகர்கள் கூடுதலாக வீதிகளில் ஆர்ப்பரித்து அவர் வீதியை கடந்து வந்த பொழுது அவருக்கான வரவேற்பை கொடுத்திருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கனகசபன், இந்த பதவியேற்பு நிகழ்வு குறித்து உங்களுடைய கருத்து எப்படி இருக்கின்றது? நீங்கள் என்ன அவற்றை எல்லாம் எதிர்பார்த்திருக்கின்றீர்கள்?
0: ஒரு குறிப்பிட்ட சில 5 நாட்களாக ஒரு வித்தியாசமான ஒரு பரபரப்பான சூழலில் இந்த பதவியேற்பு நிகழ்வு சென்று கொண்டிருந்தது. நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், அவரது உடையில் ஒரு மாற்றம் தெரிகிறது என்று, கருப்பு பேண்டும் வெள்ளை ஷர்ட்டும் அணிந்திருந்தார் என்று. சில வழி அம்பேத்கர் இப்படியான ஒரு, அவர் அம்பேத்கரை பின்பற்றும் ஒருவராக இருக்கிறார் நடிகர் விஜய். சில வழி அதை ஒட்டியதாக இந்த அவரது உடுப்பு அமைந்திருக்கலாம், ஆடை அமைந்திருக்கலாம் என்று கூட நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு பரபரப்பான சூழலே தான் அவர் இந்த பதவியேற்பு நடைபெறுகிறது. இன்னும் 3 நாட்களே அவர் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். அங்கே என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட போகிறது என்று தெரியவில்லை. சிலருடன் பேசிக்கொள்ளும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், தங்களுக்கு ஒரு 5 நாட்களாக நித்திரையே இல்லை, ஏனென்றால் என்ன நடக்க போகிறது என்று, விஜய் பதவியேற்பாரா ஏற்க மாட்டாரா என்று. ஏனென்றால் புலம்பெயர்ந்த நாடுகளில் இந்த எங்கள் ஈழத்து மக்களிலே கூட சிலர் அவரை நேசிப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கூட விஜய் ஒரு ஆட்சிக்கு வர வேண்டும், என்ன செய்கிறார் என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நல்ல விஷயம் செய்தால் அது நல்லது, கெட்டது செய்தால் அவரை திட்டுவார்கள், தட்டி கேட்பார்கள் அதே போன்று. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு புதிய முதல்வர் பதவியேற்கும் பொழுது பழைய முதல்வர், முந்தைய முதல்வர் வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக அதாவது ஒரு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு பண்பாடு இருக்கிறதா இல்லையா?
1: நிச்சயமாக அந்த பண்பாட்டை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு நிலைதான் காணப்படுகின்றது. குறிப்பாக சமூக வலைதளங்களினூடாக இப்பொழுது கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிப்பவர்கள் தங்கள் உள்ளுணர்வுகளை பிரதிபலிப்பவர்களாக இருப்பதில்லை என்பதற்கு இதையும் ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கலாம். காரணம், வெளிப்பேச்சிற்கு நான் முதல்வராக வந்திருக்கின்ற விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பேன் என்று சொல்லுகின்ற பொழுது, அதே இடத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் அரங்குக்கு வந்து இந்த நிகழ்வில் பங்கெடுப்பது என்பது மிக முக்கியமானதாக தொன்று தொற்று வந்த ஒரு வழக்கமாக இருக்கின்றது. ஆனால் இன்றைய நிகழ்வில் பார்க்கின்ற பொழுது, இதுவரையில் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமியோ அல்லது மு.க. ஸ்டாலின் அவர்களோ இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை. அவர்களுடைய 2ம் மட்ட தலைவர்கள் தான் கலந்து கொள்வார்கள் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. குறிப்பாக விஜயினுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் முன்வைத்த விடயங்கள் மிக முக்கியமாக கவனிக்கத்தக்கது. திமுக ஒரு தீய சக்தி என்ற ஒரு விடயத்தை அவர் மீண்டும் மீண்டும் தெரிவித்தது என்பது இந்த கட்சியினுடைய பின்னடைவுக்கான ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. அத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் மீதான மக்களுடைய வெறுப்புணர்வு என்பது இந்த தேர்தலில் வெளிப்படையாக விஜயினுடைய அலை உருவாவதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. அத்தோடு ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்பி இருக்கின்றார்கள். அந்த மாற்றம் இப்பொழுது நிகழ்ந்திருக்கின்றது. இந்த மாற்றம் நிகழ்ந்த பொழுது இப்பொழுது இந்த இழுபறி நிலை என்பது கூட விஜய்க்கு ஒரு சாதகமான நிலையை தான் தோற்றுவித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வளவு அடக்குமுறைக்கு மத்தியில் தான் ஒருவர் மாற்றத்தை விரும்பி இந்த தேர்தல் களத்தில் குதித்து வெற்றி பெற்று வந்திருக்கின்றார். இவ்வளவு எதிர்நீச்சலையும் கடந்து வருகின்ற ஒருவருக்கு எவ்வாறு தடைகள் ஏற்படுத்தப்படுகின்றன? அரசியலில் திராவிட கட்சிகள் தங்களை விட வேறு ஒருவரும் வரக்கூடாது என்பதில் மிக ஆணித்தரமாக இருக்கின்றது என்பதனை மக்களுக்கு புகட்டி இருக்கின்ற ஒரு விடயமாகவும் இது இருக்கின்றது. ஆகவே நீங்கள் குறிப்பிட்டது போன்று 13ம் தேதி அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றார். இந்நிலையில் விஜய் கட்சியில் இருந்து யாராவது விலைக்கு வாங்கப்பட்டாலோ அல்லது ஏற்கனவே ஆதரவு கரம் நீட்டியிருக்கின்றவர்கள் அந்த ஆதரவில் இருந்து விலக்கி கொண்டாலோ பல்வேறு சிக்கல்கள் ஏற்படும் என்று குறிப்பிடப்படுகின்றது. ஆரம்ப நிலையில் 118 என்ற ஒரு இலக்கு தான் இருந்தது. இப்பொழுது 2 இடங்கள் கூட வந்து 120 என்ற நிலையில் இருந்தாலும் கூட அதில் கூட ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் ஒரு சிக்கல் நிலை என்பது இருக்கின்றது. இந்த நிலையில் மேலும் பலரை கட்சியில் உள்வாங்க வேண்டிய ஒரு நிலையில் விஜய் இருக்கின்றார். என்றால் ஒரு பஃப நிலையை வைத்திருக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. அல்லாவிட்டால் இது ஆட்சிக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும்.
0: ஒரு கேள்வி இருக்கிறது, நீங்கள் சொன்னதை வைத்து தான் ஒரு கேள்வி இருக்கிறது. தற்சமயம் அவரால் அந்த பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் விட்டால் கவர்னரின் ஆட்சியின் கீழ் இந்த இதே அமைச்சர்கள் தொடர்ந்து செயலாற்றுவர்களா, அல்லது எல்லா ஆட்சி மாற்றங்களும் வந்து மீண்டும் ஒரு தேர்தலுக்கான வழிமுறை ஒரு வழி வகுக்கப்படுமா?
1: ஆமாம், ஜனாதிபதி ஆட்சி முறை என்று வருகின்ற பொழுது அது முற்றுமுழுதாக ஜனாதிபதி ஆட்சி முறைக்குள் கொண்டு வரும். கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலைதான் ஏற்படும். ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் கடந்து விட்டது என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் ஆரம்ப நிலையில் அவ்வாறான ஒரு விடயத்தை கொண்டு வருவதற்குத்தான் பாஜக தரப்பு பின்னின்று செயற்படுகின்றது என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இருந்தபோதிலும் ஆளுநர் ஏற்கனவே குறிப்பிட்டதின் படி அவர் நீங்கள் உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற பட்சத்தில் அதனை எழுத்து மூலமாக தருகின்ற பட்சத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதனை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற சொல்லுக்கு இணங்க அவர் இப்பொழுது இந்த பதவியேற்பு விழாவுக்கான நேரத்தை குறித்து இப்பொழுது அரங்கில் இவ்வளவு பேர் கூடியிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அந்த சந்தர்ப்பம் என்பது இல்லாத விடத்தும் நாடாளுமன்ற ஃப்ளோர் டெஸ்டின் போது என்னென்ன விடயங்கள் இடம்பெறும் என்பது இன்னும் சொல்ல முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது. அதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு நிலையும் ஒரு மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுது சி வி சண்முகம் தலைமையில் பலர் அதிமுகவில் இருந்து பிரிந்து தாங்கள் வேறு நிலையை எடுக்க இருப்பதான செய்திகள் வெளிவருகின்றன. ஆகவே எதிர்காலத்தில் அதிமுகவில் இருந்து 30 மேற்பட்டவர்கள் பிரிந்து வருகின்ற பொழுது அவர்கள் தாவேகாவோடு இணைந்து செயற்பட போகிறார்களா, அல்லது அந்த கட்சி இரண்டாக பிளவடைந்து சி வி சண்முகம் தலைமையிலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் 2 அணிகளாக பிரிந்து செயற்பட போகின்றனவா, அல்லது ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்க்க இருக்கிறார்களா போன்ற பல ஐயங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த செயற்பாடுகள் எல்லாம் எவ்வாறு செல்லும் என்பதை பொறுத்து இந்த நிலை இருந்தாலும் ஒரு மீண்டும் ஒரு தேர்தலுக்கு அழைப்பு விடுத்தால் கூட விஜய் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய நிலையில் தான் இருப்பார் என்பது தெரிகின்றது. காரணம் என்னவென்றால் அவருக்கான ஆதரவு நிலை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருவதற்கான சந்தர்ப்பங்களை இந்த கட்சிகளே உருவாக்கி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. என்றால்
0: இந்த கட்சிகள் ஆதரவு தெரிவித்த பின்பு அந்த தொண்டர்கள் அவர்கள் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தொண்டர்களாக இருக்கட்டும், அல்லது தமிழக முன்னேற்ற கழகம் சேர்ந்த கட்சிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் வந்து இந்த இவர்களுக்கு விஜய்க்கு நீங்கள் சந்தர்ப்பம் கொடுத்ததற்காக ஆதரவு கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லி அவர்களெல்லாம் பாராட்டும் ஒரு நிலை வந்திருக்கிறது. இதெல்லாம் கூட இந்த மற்ற கட்சிகளுக்கு ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதா?
1: நிச்சயமாக. ஏனென்றால் இப்பொழுது அதற்கு உதாரணமாக முன்னர் IUMC கட்சி முதலில் தாங்கள் ஆதரவு வழங்க மாட்டோம், தாங்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் பயணிக்கப் போகின்றோம் என்று ஆதரவு நிலை வரும் என்று எதிர்பார்த்த பொழுது அந்த ஆதரவு நிலையிலிருந்து பின்வாங்கி இருந்தார்கள். பின்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கூட்டணியில் இணைவதற்கு சம்மதம் தெரிவித்தவுடன் நாங்களும் இணைகின்றோம் என்று அவர்கள் இணைந்ததை உதாரணமாக கொள்ளலாம். குறிப்பாக இதில் ஒரு முக்கியமான விடயமாக கவனிக்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் நிபந்தனையற்ற ஆதரவை தான் இவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இதில் குறிப்பிடத்தக்க அம்சமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட பல கட்சிகளும் மு.க. ஸ்டாலினை சந்தித்து அவர்களுடைய ஆசியை பெற்றுத்தான் இங்கே வந்து மீண்டும் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் எந்த நேரத்திலும் தங்களுடைய முடிவுகளை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக தங்களை வைத்துக் கொண்டிருப்பது என்பது ஒரு ஆபத்தான நிலையாக இருக்கின்றது. இருந்த போதிலும் இந்த விடயங்களை கூடுதலாக விஜய் தரப்பு உன்னிப்பாக அவதானித்து வருகின்றது. அதே நேரத்தில் அமமுக டிடிவி தினகரன் அவர்கள் வந்து தெரிவித்த கருத்துக்கள் கூட ஒரு சட்ட சிக்கலை ஏற்படுத்தக்கூடியதாகவும், அதே நேரத்தில் காமராஜ் என்ற சட்டமன்ற உறுப்பினர் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவ்வாறு கையெழுத்திட்டு கொடுக்கவில்லை என்ற ஒரு தகவலையும் வெளியிட்டு இதை போர்ஜரியாக செய்திருக்கின்றார்கள் என்ற ஒரு விடயத்தையும் காவல்துறையில் பதிவு செய்திருக்கின்றார். இதில் உள்நோக்கம் இருப்பதாகத்தான் பலரும் குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினரையே தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று அவர் உடனடியாக தெரிவித்த கருத்துக்கள் சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன. ஆகவே இந்த அரசியலுக்கு பின்னால் பல வெட்டுக்குத்துக்கள் பல துரோகங்கள் போன்றவை அரங்கேறும் என்பது மிக முக்கியமானது. அதே நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கின்ற 234 உறுப்பினர்களும் புதியவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்களை என்னென்ன விடயங்களில் இவர்கள் சிக்க வைப்பார்கள் என்பது குறித்து மிக கவனமாக விஜய் தரப்பு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலும் இருக்கின்றது. இதே நேரத்தில் காவல்துறை மற்றும் உள்துறை போன்ற அமைச்சுக்களை விஜய் தன்னகத்தை வைத்திருக்க போகின்றார். தமிழகத்தில் ஒரு மாற்றம் தேவை என்ற ஒரு விடயத்தில் இது ஒரு முக்கியமான செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு அமைச்சு பொறுப்புகளாக இருக்க போகின்றன. இப்பொழுது வேலூரில் இருந்த காவல்துறை அதிகாரியைத்தான் தமிழகத்தினுடைய DGI-ஆக அவர்கள் நியமித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் பார்க்கின்ற பொழுது தர்மராஜா என்பவர் இப்பொழுது விஜயனுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான பல மாற்றங்கள் இடம்பெறப் போகின்றன. விஜய் என்ன விடயத்தை முதலாவது கையெழுத்திட்டு இந்த அரங்கில் கூறப்போகின்றார் என்ற எதிர்பார்ப்பும் தற்பொழுது எழுந்திருக்கிறது.
0: சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் எவ்வாறு இந்த அவரது ஆட்சி செல்ல போகிறது என்பதை பற்றி நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் சொன்னது போன்று பல பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் வாங்குவதற்கு விலை கொடுத்து வாங்குவதற்கு முயற்சிக்கலாம். ஆனால் அதை எவ்வாறு விஜய் எதிர்கொள்ளப் போகிறார் என்பது பற்றியெல்லாம் நாங்கள் இனி பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். கள நிலவரங்கள் எவ்வாறு மாற இருக்கிறது என்று இப்பொழுது முக ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சித் தலைவராக கூட அங்கே அமர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. யார் அங்கே திமுக சார்பிலே எதிர்கட்சித் தலைவராக சென்று அமரப்போகிறார்?
1: ஒரு நல்ல கேள்வி. ஏனென்றால் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நியமிக்கப்பட்ட பொழுது கட்சிக்குள் பல்வேறு சிக்கல்கள் எழுந்திருந்தன. மூத்த தலைவர்கள் இருக்கின்ற பொழுது துணை முதலமைச்சராக ஸ்டாலினை கொண்டு வருவது, உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வருவது என்பது வாரிசு அரசியலுக்கு ஒரு எடுத்துக்காட்ட விடயமாகவும், அதே நேரத்தில் முதலமைச்சராக அவரை பதவி வைப்பதற்கான ஒரு அடித்தளம் இடப்படுகின்றது என்ற ஒரு விடயமும் இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற நிலைமையை பார்க்கின்ற பொழுது முதலமைச்சராக ஸ்டாலின் தன்னுடைய சட்டமன்ற தொகுதியிலேயே தோற்றிருக்கின்ற நிலையில் அவர் எதிர்கட்சி தலைவராக தன்னுடைய மகனைத்தான் நியமிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் தங்களுடைய வாரிசுகளுக்கு எப்பொழுதுமே முன்னுரிமை அளிக்கின்ற ஒரு கட்சியாக இருக்கின்றது. அதற்கு அவர்கள் நியாயப்படுத்தப்படும் வகையில் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் இப்பொழுது அந்த சட்டமன்ற தொகுதியில் உதயநிதி போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்ற நிலையில் அவரை ஒரு இளம் தலைவருக்கு போட்டியாக எதிர்கட்சியில் அமர்த்துவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் முன்வைக்கப் போகிறார்கள். என்றால் விஜய்க்கு சரிக்கு சமமாக எதிர்காலத்தில் போட்டியிடக்கூடிய ஒரு இளம் தலைமுறை, இளம் ரத்தமாக உதயநிதி ஸ்டாலின் இருப்பார் என்பது மிக முக்கியமான விடயம். அவரும் திரைத்துறை சார்ந்த ஒருவர் என்ற ரீதியில் பார்க்கின்ற பொழுது ஒப்பிட்டு நோக்கையில் இருவரும் ஒருவராக வெளியுலகிற்கு காட்டுவதற்கு முனைப்பார்கள். சினிமா பின்புலம் என்ற ஒன்று இருப்பதன் அடிப்படையில் எதிர்கட்சி தலைவராக அவரே வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகத்தான் பலரும் நோக்குகின்றார்கள். இருந்த போதிலும் மூத்த தலைவர்களுடைய பிரச்சனை என்பது குறிப்பாக அண்மையில் ஆர் ராசா அவர்களுடைய ஒலிநாடா வெளிவந்தது, அதில் அவர் தெரிவித்த கருத்துக்கள் போன்றன எதிர்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு ஒலி வடிவமாக அந்த வடிவம் இருந்தது. கனிமொழி மற்றும் ஸ்டாலின் இடையிலான பிரச்சனைகள் போன்றவையெல்லாம் எதிர்காலத்தில் இவ்வாறான ஒரு தோல்வியில் இருக்கின்ற கட்சியின் ஊடாக வெளிப்படக்கூடிய வகையிலும் அடுத்த தலைமையை உருவாக்குவதற்கு இவர்கள் பின்புலத்தில் செயற்படக்கூடிய விடயங்களையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பார். சந்தர்ப்பம் வரும்போது அந்த விடயங்களை அவர் ஒலிநாடாவில் குறிப்பிட்டது போன்று ஆராசா காலம் பெறும் பொழுது அவற்றை செய்வோம் என்ற ஒரு விடயத்தை இனி வரும் காலத்தில் அரங்கேற்றக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றது. இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலினை தான் அவர்கள் முழுமையாக நம்பியிருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன்.
0: ஒரு மாற்றம் வரும் பொழுது, விஜய் ஒரு நல்ல ஆட்சியை மேற்கொள்ளும் பொழுது மக்களுக்கு கூட அவர் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், அந்த இதுவரை காலமும் இந்த திராவிட முன்னேற்ற கழக குடும்ப ஆட்சியை ஆதரித்து வந்தவர்கள் சில நேரங்களிலே விஜயின் நல்லாட்சிக்காக திரும்பி விஜயையே அடுத்த முதலமைச்சராக தெரிவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அந்த நேரத்திலே இந்த திமுகவின் ஆட்சி மழுங்கடிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. அவர்களது கட்சி ஒரு பின்னோக்கி

0: அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். இருந்த போதிலும் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ஏனியவர்களுக்கு இனி செல்வதற்கு இடம் இல்லாத ஒரு சூழல் காணப்படும். ஏனென்றால் அவர்கள் விஜயனுடைய கட்சிக்கு செல்வது என்பது அவர்களுக்கு எந்த அளவில் அனுகூலமாக அமையும் என்பதை பார்ப்பார்கள். குறிப்பாக ஒரு ஊழலற்ற ஆட்சி என்று வருகின்ற பொழுது இனி விஜய் பணம் புழக்கத்திற்கு ஒரு தடை விதிக்கின்ற ஒரு முதலமைச்சராக செயற்படுகின்ற பொழுது அவ்வாறான ஒரு நிலை ஏற்படாது. குறிப்பாக குதிரை பேரம் போன்றவை இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை அவர் ஏற்படுத்த மாட்டார். அவ்வாறு அவர் இவ்வாறான முன்னைய கட்சிகள் செய்த விடயங்களை மீண்டும் அவரும் செய்வாராக இருந்தால் அவருடைய மக்கள் செல்வாக்கு தொடர்ந்து இழக்கப்படக்கூடிய ஒன்றாக மாறிவிடும். அந்த நிலைக்கு அவர் செல்ல மாட்டார். ஒரு புதிய பாதையில் அவர் செல்வார் என்ற எதிர்பார்ப்பு தான் இருக்கின்றது. குறிப்பாக ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் அவருடைய குடும்ப பின்னணியை பார்க்கின்ற பொழுது அவருடைய மனைவியினுடைய உறவினர் லோட்ரி மாற்றியின் போன்றவர்களுடைய செயற்பாடுகள் ஏற்கனவே சமூக மட்டத்தில் பேசப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அவரை ஒரு வலது கையாக விஜய் வைத்திருப்பது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. அவர் கூடுதலாக இந்த கட்சிக்கு தன்னுடைய வளர்ச்சிக்கான நிதியை கொடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அவருடைய செல்வாக்கு எவ்வாறு தமிழக வெற்றி களத்தில் இருக்க போகிறது, அவருடைய ஆதிக்கம் என்பது கட்சியை எவ்வாறு வேறு பாதைகளுக்கு கொண்டு செல்லுமா போன்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் ஆளுநர் இப்பொழுது நேரு விளையாட்டு அரங்குக்கு வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்தான் விஜயனுடைய பதவியேற்பு விழாவில் பதவி பிரமாணம் செய்து வைக்கப் போவார். இந்த நிலையில் அரங்கம் நிறைந்த மக்களோடு இந்த அரங்கமானது நிறைந்து காணப்படுகின்றது. குறிப்பாக இதில் மஞ்சள் நிற பேனர் கட்டப்பட்டிருக்கின்றது. அதில் சி ஜோசப் விஜய் என்று குறிப்பிட்டு இப்பொழுது விஜய் அரங்குக்குள் நுழைகின்றார். அதே போன்று அவரை பின்தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் அரங்குக்குள் சென்று வருவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது.
1: சரி, நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நாங்கள் அழைத்து பேசிக்கொள்வோம்.
0: ஆமாம்,
1: சரி, தொடர்ந்து நாங்கள் பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000. GTA கிரெடிட்.
4: மார்க்க மக்களே, தாமோன் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
5: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
4: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
5: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 905-667-7200.
6: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.

0: மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். சிஎம்ஆர் தமிழகம் 101.3. நேரம் 12:38. உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: வணக்கம் செவந்திகாய்க்கிறேன், எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கேன், நீங்கள்?
1: நலமாக இருக்கிறேன், நன்றி.
0: கூறுங்கள், என்ன பாடல் கேட்க
1: போகிறீர்கள்?
0: உங்களுக்கும் உங்களுக்கும்
1: நன்றி. தொட்டுவிடும் தூரம் திரைப்படத்திலிருந்து கண் கண்ட தெய்வம்.
0: இது அந்த பாடல் அடிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி, வணக்கம், நன்றி.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3. 101.3.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது விஜயின் பதவியேற்பு நிகழ்வு பற்றி மீண்டும் ராம் பிரசனோடு பேசிக் கொள்ளலாம். வணக்கம் ராம்.
1: வணக்கம் கலைரூபன். வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் நேரலையில் சந்திக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியினை நேரடியாக நீங்கள் எமது யூடியூப் தளம் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அதோடு நேரடியாக சிஎம்ஆர் காற்றலையிலும் இந்த நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக இப்பொழுது விஜயனுடைய பதவியேற்பு நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. நாங்கள் காற்றலையில் முதலில் பல விடயங்கள் பற்றி பேசியிருந்தோம். 13வது தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்கின்ற நேரம் நெருங்கி இருக்கின்றது. இன்னும் சில நிமிடங்களில் அவருடைய பதவியேற்பு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. குறிப்பாக தற்பொழுது வந்தே மாதரம் இசைக்கப்பட்டு தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்படுவதை தொடர்ந்து ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கின்றார். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தனி விமானத்தின் மூலமாக டெல்லியில் இருந்து இப்பொழுது சென்னையை வந்தடைந்து நேரு விளையாட்டரங்கில் இருந்திருக்கின்றார். குறிப்பாக அவருடைய தாத்தாவினுடைய பெயரில் அமைந்திருக்கின்ற இந்த அரங்கம் என்பது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அரங்கமாக இருக்கின்றது. விஜய் இப்பொழுது அரங்கில் நின்று கொண்டிருக்க இந்த வந்தே மாதரம் இசைக்கப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக கலைரூபன், இந்த பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டிருப்பவர்களை பார்க்கின்ற பொழுது கூடுதலான திரை நட்சத்திரங்கள் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்று அன்னையர் தினம். விஜயனுடைய அம்மா இந்த அரங்கில் இருக்கின்றார் அவருடைய தந்தையாரோடு சேர்த்து. குறிப்பாக இந்திய ஊடகங்கள் பலவும் அவரிடம் வினாவி இருந்தன, இந்த விஜய் பதவியேற்பை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் என்று. இந்த அன்னையர் தினத்தில் ஒரு அன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகத்தான பரிசு இது என்ற ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார். அவர் கூடுதலாக ஆங்கிலத்தை பேச முடியாதவராக இருக்கின்ற பொழுதிலும் ஊடகங்கள் கேட்ட கேள்விக்கு அவருடைய பதில் இதுவாகத்தான்
0: சொல்லியிருப்பார்.
1: ஆமா, நிச்சயமாக இன்று 10ஆம் தேதி அன்னையர் தினம் உலகெங்கும் கொண்டாடப்படுகின்ற நிலையில் ஒரு அன்னைக்கு சிறப்பு மிக்க ஒரு தருணமாக இந்த அன்னையதின பரிசாக அவர் இந்த பரிசை கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லலாம். பல்வேறு முட்டுக்கட்டைகள் விஜயனுடைய பதவியேற்புக்கு முன்னர் இருந்த பொழுதிலும் அவர் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒருவராக தற்பொழுது மாறியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து வருகின்ற காலத்தில் தமிழகத்தை எவ்வாறு அவர் வழிநடத்த போகின்றார் என்பதுதான் இப்பொழுது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது.
0: சரி, இப்பொழுது நாங்கள் அந்த பதவியேற்பு நிகழ்வுக்கு சென்று அங்கிருந்து என்னென்னலாம் நடக்கிறது என்பது பற்றி நேரடியாக கேட்டு பார்க்கலாம்.
1: ஆமா,
2: to commence the function.
3: I request the honorable government.
2: மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மாண்புமிகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். I request the honorable governor to administer the oath of office and secrecy to the honorable chief minister. திரு சி ஜோசப் விஜய் அவர்கள்.
1: விஜய் இப்பொழுது உரையாற்றுவதை நாங்கள் பார்க்கப் போகின்றோம். தமிழக முதலமைச்சராக பதவியேற்று அவர் என்ன விடயங்களை கூற இருக்கின்றார், என்ன விடயங்களை பேச இருக்கின்றார் என்பதனை தமிழகம் உலக தமிழ் மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நிலையில் அவர் தன்னுடைய உரையை இப்பொழுது ஆரம்பிக்கின்றார்.
2: சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின் படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி
4: பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.
1: ஆமாம், விஜயினுடைய மிகவும் உற்சாகமான துணியில் அவர் பேசியதை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்தது.
0: ஆமாம், ஒரு வித்தியாசமாக இருக்கிறது, உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறது.
1: ஆமாம்,
4: ஸ்ரீ ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ
1: அறிவிக்கவோ
4: வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.
1: விஜய் பதவியேற்ற பொழுது அவரது தந்தையும் இயக்குநருமான எஸ் சந்திரசேகர், தாய் சுதா ஆகியோர் ஆனந்த கண்டி
0: பார்த்ததையும்
1: குறிப்பிடலாம். ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதி கூறுகின்றேன் என்ற ஒரு விடயத்தை விஜய் உறுதிபட தெரிவித்திருக்கின்றார். ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதி கூறுகின்றேன் என்று அவர் கூறிய பொழுது அரங்கில் நிறைந்த ஒரு கரகோஷம் இடம்பெற்றதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது ஆளுநர் பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு ஆகியவற்றை செய்து வைக்க இருக்கின்றார்.
2: அமைச்சர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மாண்புமிகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்.
1: விஜய் எப்பொழுது பதவியேற்பார் என்று அங்கலாய்த்துக் கொண்டிருந்த ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அலகேர் அவர்கள் இந்த பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் எடுத்துக்கொண்டு இப்பொழுது அவரை முதல்வராக பதவியேற்று இந்த அரங்கில் அமர்கின்றார்கள்.

0: இப்பொழுது தொடர்ந்து அமைச்சர்கள் பதவியை பதவி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனந்த் அவர்கள் அவருடைய வலதுகரமாக தேர்தல் அட்மினிஸ்ட்ரேஷன் பணிகளில் கூடுதலாக ஈடுபட்டவர். அவர் சென்னையில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அவர் இப்பொழுது தன்னுடைய பதவி பிரமாணத்தை செய்கின்றார்.
1: சட்டப்படி என் ஆனந்த் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாக பற்றும் கொண்டிருப்பேன். என்றும் இந்திய நாட்டின் பிள்ளதா முழு முதல் ஆட்சியும் உரிமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றுபடியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சாராவும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலந்தரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழி கேறேன். என் ஆனந்த் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக் கொள்வதும் பெரியவர்களுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவே மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.

திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள்.

0: நானு
1: ஆதவ் அர்ஜுனா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒரு தலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பல தரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன்.
0: நான்
1: ஆதவ் அர்ஜுனா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன். நன்றி. தமிழ் வாழ்க.

0: நான்
1: கேஜி அருண்ராஜ் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின் படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.
0: நான்
1: கேஜி அருண்ராஜ் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.

0: திரு கே ஏ செங்கோட்டையன்.
1: இந்தியா

0: செங்கோட்டையன் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின் பால்
1: இப்பொழுது பதவியேற்பு நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
0: கொண்டிருப்பேன் என்று
1: ராம்
0: இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாடு அரசு அமைச்சராக உண்மையாகவும் விருப்பு வெறுப்பு விளக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையாக செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். கே செங்கோட்டையன் எனும் நான் தமிழ்நாட்டின் அரசியல் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவது தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற
2: அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது தன்னுடைய உறுதிமொழியை
0: வழங்கியிருக்கிறார்.
2: என்று அந்த
0: அறிவிக்கவும் வெளிப்படுத்தவும்
2: கூடியதாக இருக்கிறது. 13வது முதல்வராக விஜய் இன்றைய தினம் பதவியேற்றிருக்கின்றார். அருகில் ராகுல் காந்தி அவர்கள் இருக்க இந்த பதவியேற்பு நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. ராகுல் காந்தியினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவு என்பது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. காரணம் அவர்கள்தான் முதல் முதலாக இந்த ஆட்சி அமைப்பதற்கான 5 இடங்களை ராகுல் காந்தி தரப்பில் கொடுத்து தமிழக வெற்றி கழகத்தில் ஏனியவர்களும் இணைவதற்கு வழி சமைத்திருந்தார்கள். அந்த வகையில் அவர் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நேரடியாக இந்த பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டிருப்பது இந்திய அளவில் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது. செங்கோட்டையன் இப்பொழுது விஜய் அவர்களை ஆற தழுவி தன்னுடைய பதவி பிரமாணத்தை முடித்துக் கொண்டு இருக்கையில் அமர்கின்றார். இப்பொழுது அடுத்த அமைச்சர் பதவியேற்க இருக்கின்றார். அவருக்கான உறுதிமொழி இறங்க இருக்கிறது. குறிப்பாக வெங்கட் ரமணன் அவர்கள் இப்பொழுது பதவி பிரமாணம் செய்கின்றார்.
3: பி வெங்கடரமணன் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதலாட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்புகளை விளக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகின்றேன். பி வெங்கடரமணன் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகின்றேன். நன்றி.

0: சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய பதவி பிரமாணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார்.
1: திரு ஆர் நிர்மல்குமார்
2: ஒரு வித்தியாசமான அமைச்சரவையாக இருக்கிறது இது.
0: ஆமாம், 9 அமைச்சர்கள் இன்றைய தினம் பதவியேற்க இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து சட்டமன்றம் கூடுகின்ற பொழுது ஏனைய அமைச்சர்கள் பற்றி தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய அமைச்சரவையில் ஒரு
3: சட்டப்படி அமைக்கப்பட்டிருப்பது
0: வயது மிக குறைந்த ஒரு பெண் அமைச்சராக அவர் இருக்கப் போகிறார் என்ற தகவல்களும் வெளிவந்திருக்கின்றன.
3: ஒருமையம் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை பட்சமும் இன்றி விருப்பு வெறுப்பு விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஆர் நிர்மல்குமார் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர்
0: தெரிய
3: வருவதுமான எந்த பொருளையும்
0: நிறைவேற்ற
3: தேவையான
0: குறிப்பிடத்தக்கது.
3: ஒருவரிடமோ
0: பலரிடமோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய
3: அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழி
0: கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது பட்டாசு வெடித்து அவர்கள் இந்த மகிழ்ச்சியான தருணத்தை கழித்துக் கொண்டிருப்பதையும் இனிப்புகள் வழங்கியும் தாவை தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபடுவதையும் காணக்கூடியதாக இருப்பதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன.

0: திரு ராஜ்மோகன் அவர்கள்
1: பல்வேறு இடங்களில் தொண்டர்கள் ஆனந்த கண்ணீர் சிந்தி தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றனர்.
2: ராஜ்மோகன் ஒரு பேச்சாளராக இருந்தவர், பேச்சாளராக இருக்கிறார். அப்படியான ஒருவருக்கு
1: இப்பொழுது ஒரு சார்ந்த அனுபவம் அவருக்கு இருக்கிறது.
2: நிச்சயமாக
3: ராஜ்மோகன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதி கூறுகிறேன். ராஜ்மோகன் என்னும் நான்
2: இவருக்கும் இலங்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது முறையில்
1: நிச்சயமாக. இவருடைய மனைவி ஒரு ஊடகத்துறை சார்ந்தவர். அவர் இலங்கையில் இவரும் ஊடகத்துறையில் பணியாற்றிய போதுதான் மனம் முடித்திருந்தார்கள். இப்பொழுது அவர் விஜயை போன்று இலங்கையோடு தொடர்புடைய ஒருவராகவே இருக்கிறார்.
3: மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதி
1: பிரமாணத்தை செய்திருக்கின்றார். அவர் பதவி பிரமாணம் செய்த போன்று ஆண்டவன் மீது என்று சொல்லுகின்ற பொழுது விஜயை கை காட்டி விழித்ததை பார்க்கக்கூடியதாக
2: காணக்கூடியதாக இருந்தது. ஒரு வித்தியாசமாக இருக்கிறார். சில விடயங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த தங்கள் தலைவன் மேல் வைத்திருக்கும் ஒரு நம்பிக்கை, ஒரு பாசம், அதெல்லாம் பார்க்கும் பொழுது சில நேரங்களிலே ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் அரசாக அமையப்போவதையும் இப்பொழுது நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது.
1: ஆமாம்.
0: டாக்டர் டி கே பிரபு அவர்கள்

0: நான்
1: டி கே பிரபு என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க
2: ஆமாம் டாக்டர் பிரபு பற்றி குறிப்பிட வேண்டும். இவர் காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்டு அமோக வெற்றி ஈட்டிய
1: பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும்
2: குறிப்பாக
1: நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதி கொள்கிறேன்
2: பல ஊடகங்கள் வாயிலாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் அவருடைய வெற்றி கனியை அவர்
1: பழக்கிறது.
2: தமிழ்நாட்டில் ஒரு புதிய மாற்றத்தை
1: அரசின்
2: மிக ஒருவரில் ஒருவராக
1: கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்றி தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன்.
3: ஆமாம், கீர்த்தனா வந்து பல மொழிகளிலே பேசக்கூடிய திறமை பெற்றவர் ஒருவர். அண்மையிலே கூட ஒவ்வொரு மொழியிலும் அவரை பேட்டி காணும் பொழுது அவர் ஹிந்தியிலே, தெலுங்கிலே, தமிழிலே, ஆங்கிலத்திலே சரளமாக பேசியவர்.
2: ஆமாம், குறிப்பாக இளம் தலைமுறையினர் இந்த அரசுக்கு அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும், அரசியலில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானால்தான் அடுத்த தலைமுறையினர் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அதற்கு எடுத்துக்காட்டாக கீர்த்தனாவினுடைய இந்த அமைச்சு பதவியும் பலருக்கு முன்னுதாரணமாக இருக்கப் போகிறது. காரணம், இளம் தலைமுறையினர் இவ்வாறு அரசியலில் ஈடுபடுகின்ற பொழுது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டியது மிக முக்கியமானது. குறிப்பாக இவ்வாறான இளம் தலைமுறையினர் அமைச்சு பதவிகளை பெறுவது என்பது ஒரு கடினமான விடயம். இதோ அவர் பதவியேற்கின்றார்.
4: சா கீர்த்தனா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒரு தலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நான் சா கீர்த்தனா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவர் மீது
2: முதல்வராக விஜய் அவர்கள் பதவியேற்ற நிகழ்வினுடைய நேரடி நிகழ்வுகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய பதவியேற்பை தொடர்ந்து ஆளுநர் அமைச்சர்களுக்கான பதவி பிரமாணத்தை வழங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. அனைத்து அமைச்சர்களும் பதவியேற்றிருக்கின்ற நிலையில் அடுத்து என்ன இடம்பெறப்போகின்றது என்பதனை கவனிப்போம். தமிழக வெற்றி கழக அரசில் ஆனந்த், ஆதவ், அர்ஜுனா உட்பட்ட 9 பேர் அமைச்சர்களாக பதவி ஏற்றிருக்கின்றார்கள். அருண்ராஜ், செங்கோட்டையன், வெங்கடரமணன், நிர்மல்குமார் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள்.
3: தொடர்ந்து வரும் அமைச்சரவையிலே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களும் இடம்பெற
5: போகிறார்கள்.
2: வந்தே மாதரம் இசைக்கப்படுகிறது.
6: வந்தே மாதரம்
2: தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் முதல் பெண் அமைச்சராக 29 வயதான கீர்த்தனா பதவியேற்ற சம்பவம் என்பது இப்பொழுது உலக அரங்கில் பேசப்படுகின்ற ஒன்றாக மாறியிருக்கின்றது. விஜய் தலைமைத்துவத்தில் தமிழ்நாடு சிறக்கட்டும் என்று கமல்ஹாசன் வாழ்த்து தெரிவித்திருப்பதான செய்தியும் பகிரப்படுகிறது.
3: இனி வரும் காலங்களிலே தான் இந்த ஆட்சி எவ்வாறு அமையப்போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த அமைச்சர்கள் எல்லாம் எவ்வாறு தங்கள் துறைகளிலே சிறப்பாக செயல்பட போகிறார்கள் என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
2: ஆமாம், இந்த பதவியேற்பு நிகழ்வை தொடர்ந்து தலைமைச் செயலகத்துக்கு சென்று விஜய் எவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட போகின்றார், தொடர்ந்து வருகின்ற நாட்களில் எவ்வாறான விடயங்களை அவர் செய்ய போகின்றார் போன்ற பல கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுகின்றன. இந்த நிலையில் இந்த நிகழ்வு இத்தோடு நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனை தொடர்ந்து அரசியல் கடமைகளில் ஈடுபடுவதற்காக அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் தலைமைச் செயலகத்திற்கு செல்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
3: முதலில் என்ன விடயத்துக்கு கையெழுத்திடுவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ராம்?
2: குறிப்பாக இது ஒரு சிக்கலான கேள்வி என்றே சொல்லலாம். ஏனென்றால் அவருடைய வாக்குறுதிகள் பல இருக்கின்றன. அதில் மிக முக்கியமாக இப்போது இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது மிக முக்கியமாக அனைவருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்திய ஒன்றாக இருக்கின்றது. பலருடைய எதிர்பார்ப்பு, நான் எதிர்பார்ப்பது மட்டுமல்லாமல் பலர் இந்த 6 சிலிண்டர்களை அவர் வருடத்திற்கு வீடுகளுக்கு வழங்குவதாக குறிப்பிட்டிருந்தார். அதே நேரத்தில் மின் கட்டணத்தில் 200 யூனிட்ஸை இலவசமாக வழங்குவதான உறுதிமொழியையும் வழங்கியிருந்தார். ஏற்கனவே 100 யூனிட்ஸ் இலவசமாக இருக்கின்ற நிலையில் மேலதிகமாக இன்னொரு 100 யூனிட்ஸ் வந்தால் அதில் ஏழை மக்கள் கூடுதலாக பலன் பெறுவார்கள் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. சில விடயங்களை நிறைவேற்றுவதில் காலதாமதம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. குறிப்பாக அனைத்து வாக்குறுதிகளையும் அவர் நிறைவேற்றுவதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன. இந்த நிலையில் தீர்க்கக்கூடிய சில பிரச்சனைகளை அவர் முன்னுரிமை கொடுத்து அறிவிப்பார் என்றுதான் நான் எதிர்பார்க்கின்றேன். அதே நேரத்தில் ஏற்கனவே அவர் குறிப்பிட்ட வீடுகளுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் திருமணத்தின் போது தங்கம் வழங்குவதாக இருக்கட்டும், ஆமாம் இவ்வாறான பல திட்டங்கள் ஒரு பாரிய திட்டங்களாக இருக்கும், கூடுதலான பொருட்செலவை கூட எடுக்கக்கூடிய ஒரு திட்டங்களாக இருக்கும். அதற்கு அவருடைய இந்த ஆலோசனை குழு மற்றும் நிர்வாக கட்டமைப்புகள் இவ்வாறான மாற்றங்களை தமிழக அரச கட்டமைப்பில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கின்றது.
3: அந்த அதிகத்தில் ராம், இந்த முக ஸ்டாலின் போன்றவர்கள் ஏற்கனவே தாங்கள் அறிவித்த திட்டங்களையும் விஜய் செயற்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கார்கள். அதை பற்றி நினைக்கிறீர்கள், விஜய் அவர்களது திட்டத்தையும் கொண்டு செல்வாரா, அதையும் எடுத்து செல்வாரா, அல்லது புதிய திட்டங்களாக அவற்றை மாற்றுவதற்கு ஏதாவது முயற்சி செய்வாரா?
2: ஆமாம், இது ஒரு சிக்கலான விடயமாக இருக்கும். ஏனென்றால் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த 5 ஆண்டுகளில் செய்ய தவறியவற்றை இன்னும் ஒரு புதியவர் அவருடைய திட்டங்களோடு சேர்த்து கொண்டு செல்வது என்பது பாரிய சிக்கல்களை ஏற்படுத்தும். இருந்த போதிலும் அவற்றை ஏற்கனவே ஆரம்பித்த திட்டங்களை அவர் கொண்டு செல்வதில் பிரச்சனைகள் இருக்காது என்று நினைத்தாலும் கூட இன்னும் நிறைவேற்றப்படாத பல வாக்குறுதிகள் இருக்கின்றன. அவை நான் நினைக்கின்றேன் கிடப்பில் போடப்படக்கூடிய ஒரு சூழல் தான் காணப்படும். நடைமுறை சாத்தியமான விடயத்தை சிந்திக்கின்ற பொழுது அவை சாத்தியமில்லாத ஒன்றாகவே இருக்கும்
3: என்று பார்க்கலாம். எவ்வாறான திட்டங்களை அவர் மேற்கொள்ள போகிறார் என்று, ஏனால் உள்துறை, காவல், பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்களெல்லாம் தன்னகம் வைத்திருக்கிறார். ஆகவே பெண்கள் பாதுகாப்பு என்பது இந்தியாவில் இப்பொழுது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. பெண்கள் மீது ஏற்படும் வன்முறைகள், அதனிடத்தில் இந்த போதை கலாச்சாரம், அவற்றையெல்லாம் தான் அளிப்பதாக ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதை எவ்வாறு செயற்படுத்த போகிறார் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.
2: நிச்சயமாக தமிழக வெற்றி கழக அரசில் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உட்பட 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இப்பொழுது அனைவரும் புகைப்படம் எடுத்துக் கொள்வதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
0: The Honorable Chief Minister of Tamil Nadu, the Honorable Council of Ministers will take a group
2: photograph with the Honorable Governor of Tamil Nadu.
0: We request all of you to kindly remain seated. We have few more announcements to be made. The Honorable Chief Minister will have few more announcements to make. So we request all of you to kindly remain seated.
2: We request all of you to kindly remain seated. We request all of you to kindly remain seated. We request all of you to kindly remain seated. We request all of you to kindly remain seated. YouTube தளம் வாயிலாகவும் இந்த நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பாகின்றது என்பதனை நேயர்களுக்கு அறிய தர விரும்புகின்றோம். இப்பொழுது முக்கிய கையெழுத்து இடப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே முக்கிய கோப்பில் கையெழுத்து விட்டு என்ன விடயத்தை அவர் செய்ய போகின்றார்
0: என்ற
2: பதவியேற்று அமைச்சர்கள் கைலாக கொடுத்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அரங்கத்தில் அவரை வரவேற்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அனைத்து அமைச்சர்களும் வந்திருக்கின்ற அரசு சார்ந்த அதிகாரிகளும் சூழ இருக்க அவர் தன்னுடைய முதல் கையெழுத்தை இடுகின்றார்.
3: அது என்னவாக இருக்கும் என்று பார்க்கலாம். அதை பற்றி ஏதாவது சொல்வார்கள் என்று நாங்களும் ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறோம். எவ்வாறான ஒரு விடயத்தை பற்றி அவர் முதலே கவனத்திற்கு எடுக்கப் போகிறார்.
2: தமிழ்நாட்டில் 59 ஆண்டுகளுக்கு பின்னர் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும்
0: கோப்புகளில் கையெழுத்திடுவார். பிறகு உங்களிடம் உரையாற்றுவார். அனைவரும் அவரவரது இருக்கையில் அமரும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு ஆளுநர் அவர்களை வழி அனுப்பிவிட்டு மேடைக்கு திரும்ப வந்து முக்கிய கோப்புகளில்
2: 2024 ஆண்டு பிப்ரவரி 2 கட்சியை தொடங்கிய விஜய் 2 ஆண்டுகளில் முதல்வர் என்ற பதவியை எட்டி பிடித்திருக்கின்றார்.
3: பலர் எதிர்பார்த்தார்கள். பலர் இவரை பற்றி ஒரு விமர்சனம் வைக்கும் பொழுது புதிதாக வந்த ஒருவரால் எவ்வாறு ஒரு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும், ஆட்சியை பிடிக்கக்கூடும், ஒரு ஆசனம் கூட பெற மாட்டார், 10 வீதத்திற்கு மேலே இவர் செல்ல மாட்டார் என்றெல்லாம் பலர் இவர் மீது ஒரு குற்றச்சாட்டுகளை, இவர் மீது ஒரு ஏளனமான ஒரு போக்கையெல்லாம் கடைபிடித்தார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் தகர்த்து இன்று ஒரு முதலமைச்சராக வந்திருக்கிறார். அது நான் நினைக்கிறேன் 820 நாட்கள் என்று நினைக்கிறேன் அவர் கட்சி ஆரம்பித்து. அந்த 820 நாட்களுக்குள்ளே ஒருவர் ஒரு ஆட்சியை பிடித்து, அதுவும் எதிர்பார்க்காமல், யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்திலே ஒரு ஆட்சியை பிடித்து முதலமைச்சராக இருக்கிறார் என்றால் அது உண்மையிலே ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான்.
2: நிச்சயமாக. அதாவது 2 முக்கிய கட்சிகள் கோரோச்சி இருந்த இந்த அரசியல் சாம்ராஜ்யத்தை அவர் தகர்த்தறிந்திருக்கின்றார் என்பதனை குறிப்பிட வேண்டும். குறிப்பாக இந்த 2 கட்சிகளும் எதிர்காலத்தில் எவ்வாறு செயற்பட போகின்றன என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கின்ற ஒரு அரசியல் பிறழ்வாக இது பார்க்கப்படுகிறது.
3: அவர்கள் எந்த இடத்திலே தவறு விட்டிருப்பார்கள் நினைக்கிறீர்கள்? நான் 2 கட்சிகளும் எவ்வளவு காலமும், ஏனென்றால் அதிமுக வந்து ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு பிரிந்து சசிகலா ஒரு பக்கம், பிறகு பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி என்று அவர்கள் ஒரு பிரிவினைக்குள்ளே சென்றபடியால் அவர்கள் தடுமாறுவதற்கு நிறைய காரணங்கள் இருந்தன. ஆனால் திமுக எந்த இடத்திலே தவறு இழந்திருக்கிறது?
2: குறிப்பாக இந்த குடும்ப ஆட்சி மற்றும் ஊழல், இந்த 2 விடயமும் மக்கள் மத்தியில் மிக முக்கியமான தாக்கத்தை செலுத்தியதாக பார்க்கலாம். குறிப்பாக கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஒரு விரக்தி நிலை காணப்பட்டதை பார்க்கின்றோம். நீண்ட நாட்களாக கட்சியில் தொண்டர்களாக இருப்பவர்கள் அப்படியே தொண்டர்களாகவே இருந்து கொண்டிருக்க, ஏனையவர்கள் அதே நேரத்தில் மாற்று கட்சிகளில் இருந்து வருபவர்களுக்கு உரிய பதவிகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற மூத்த தலைவர்களே ஒரு கவலை கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலும் விரக்தி நிலையிலும் செல்லுகின்ற பொழுது அவர்களுடைய இந்த செயற்பாடுகள் என்பது கொஞ்சம் மந்தமாக மாறியிருந்ததை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது.
3: மீண்டும் விஜய் வந்திருக்கிறார், என்ன கையெழுத்து போகிறார் என்று பார்க்கலாம். அதனத்தில் அவரது உரையையும் நாங்கள் கேட்கலாம். எதிலே முதல் கையெழுத்திடப் போகிறார் என்று எல்லோருமே எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். எந்த விடயத்தை பற்றி அவர் முதலில் கவனம் செலுத்தப் போகிறார் என்று
0: மக்கள் முன்னால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட உள்ளார். அதற்கு பிறகு
2: தற்பொழுது முதல்வர் பதவியேற்பதை தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களிலும் தொலைக்காட்சிகளில் பார்க்கின்றவர்கள், இந்த செய்தியை அறிந்தவர்கள் பட்டாசு வெடித்து தங்களுடைய ஆரவாரங்களை மேற்கொண்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மகிழ்ச்சியில் இப்பொழுது தமிழகமே ஓங்கி ஒலித்துக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் இனிப்புகளை பரிமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்த மகிழ்ச்சியை அனைவரோடும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள்.
0: டக்குன்னு சைன் பண்ணிட்டா டக்குனு கிளம்பிடுவாரு. நிறைய நேரம் பார்க்கணும் இல்லையா, அதனாலதான் இந்த தாமதம். உங்கள் முதலமைச்சர் அவர்களை நீங்கள் நிறைய நேரம் பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த சிறிய தாமதம்.
2: திட்டங்கள் தொடர்பான அறிவிப்பு வழியாக இருக்கின்றது. விஜய் ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
3: எதில் முதல் கையெடுத்துடுவதென்றா? ஆனால் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் ஒரு ஒரு மாற்றுக்கருத்து இருக்கிறது. நிறைவேற்ற முடியாத திட்டங்கள், இவற்றுக்கெல்லாம் நிறைய பணம் தேவைப்படும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் கோடிக்கணக்கிலே. அதையெல்லாம் அவர் எவ்வாறு சமாளிக்கப் போகிறார் என்று நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.
2: நிச்சயமாக அதே நேரத்தில் இவ்வளவு காலமும் ஒவ்வொரு துறையிலும் ஊழல் என்பது தலை தோங்கி இருப்பதை பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஊழலை சரி செய்கின்ற பொழுது எந்த திட்டங்களையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்ற நம்பிக்கை இவர்களுக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த ஊழலை சரி செய்ய வேண்டிய ஒரு நிலையில் தான் வந்திருக்கின்ற இந்த புதிய அரசு இருக்கின்றது. அதனுடைய செயற்பாடுகளை பொறுத்து
0: அவர்கள் இரு மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு இரு மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் ஆணையை ஆணையிட்டுள்ளார்.
2: சிங்கப்பெண் சிறப்பு திட்டத்திற்கு அவர் கையெழுத்திட்டிருக்கின்றார். பெண்கள் பாதுகாப்பு என்பது முக்கியத்துவம் வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
0: தடுப்பு மற்றும் பாதுகாப்பு யுத்திகளை முதன்மை மற்றும் ஒற்றை இலக்கை கொண்டு செயல்பட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை உருவாக்குவதற்கு ஆணையிட்டுள்ளார்.
2: போதைப்பொருள், நீங்கள் சொன்னது போன்று போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையும் முன்னுரிமை அளிக்கப்பட்டு
0: தொடர்பான குற்றங்களை கண்டுபிடித்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் பொருட்டு அனைத்து மாநகரம் மற்றும் மாவட்டங்களில் போதை பொருட்கள் தடைப்பு படை அலகுகளை
2: உருவாக்குவதற்கு
0: முதலமைச்சர் அவர்கள்
2: சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை என்ற படையை அறிமுகப்படுத்துவதாக அவர் அறிவித்திருக்கின்றார். 200 யூனிட்டுகள் மின்சாரம் இலவசமாக வழங்கப்பட போகிறது. நான் ஏற்கனவே இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தேன். அதே போன்று கலைரூபன் குறிப்பிட்ட விடயம், போதைப் பொருள் தடுப்பு என்ற விடயம், இந்த
0: தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உங்கள் முன்னால் உரையாற்றுவார்.
3: அவர் பேசுவதை கேட்போம். நாங்கள்
2: நிச்சயமாக

0: என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், வணக்கம், வணக்கம். என்ன சொல்றது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சினிமாவில் எப்படியாவது கஷ்டப்பட்டு வெற்றி அடையணும்னு இருந்த ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பிறந்த ஒரு பிள்ளையா, எனக்கும் வாழ்க்கையில வறுமைனா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பசினா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்னும் பெரிய மன்னர் பரம்பரையிலிருந்து எல்லாம் வந்துடல. உங்களை மாதிரிதான், உங்கள ஒருத்த மாதிரிதான், உங்க குடும்பத்துல ஒருத்த மாதிரிதான், உங்க புள்ள மாதிரிதான், உங்க மகன் மாதிரிதான், உங்க அண்ணன் மாதிரிதான், உங்க தம்பி மாதிரிதான். அப்படிதான் நான் உணர்றேன். நீங்களும் என்ன அப்படி நினைச்சதுனாலதான் சினிமாவில எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த ஒண்ணு கொடுத்தீங்க. அதையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக அரசியலுக்கு வந்த உங்க விஜய, இந்த விஜய், நீ வா விஜய், நாங்களா இருக்கோம் பாத்துக்கிறோம். விஜய் தம்பி நீ வா, நாங்க இருக்கோம். விஜய் தம்பி நீ வா, நாங்க இருக்கோம். அண்ணா நீ வாடா, நாங்களா இருக்கோம். நண்பா நீ வா, நண்பா, நாங்களா இருக்கோம் சொல்லி. அவ்வளவு அன்பா, அவ்வளவு உறவா இருந்தாலும் என்ன ஏத்துக்கிட்டீங்க.
1: உங்களுக்கும் அதே மாதிரி கஷ்டங்கள்.
0: அந்த நேரத்துல இதுதான் சொல்லணும், இந்த டிராவல்ல, இந்த ப்ராசஸ்ல எனக்கு எவ்வளவோ கஷ்டங்கள், எனக்கு எவ்வளவோ இந்த அவமானப்படுத்தினதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், எனக்காக கூட நின்ன உங்களுக்கும் அதே மாதிரி கஷ்டங்கள், அதே மாதிரி அவமானங்கள், அதையெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காம, அதையெல்லாம் நீங்க பொருட்டாவே எடுத்துக்காம, என்னோட வலிகளை, என்னோட வேதனைகளை உங்களோட தான் நினைச்சு என் கூடவே நின்னு இன்னைக்கு சி ஜோசப் விஜயனும் நான் அத வந்து உண்மையாக்கி இருக்கிறீங்க. உண்மையிலே
1: ஒரு வாழ்க்கை வாழ்ற ஒரு சாதாரணமான,
0: என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல.
1: என்னுடைய
0: உறவுகளே, என்னுடைய சொந்தங்களே,
1: அவனு
0: தேவ தூதெல்லாம் கிடையாது. நானும் ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை வாழ்ற ஒரு சாதாரணமான மனுஷன்தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது செய்வேன் இது செய்வேன்னு பொய்யான வாக்குறுதிகள்லாம் கொடுத்தவங்களதான் ஏமாத்த மாட்டேன். எது சாத்தியமோ அது மட்டும்தான் நான் செய்வேன். இமீடியட்டா உங்க மனசுல ஒரு கேள்வி ஒண்ணு வரலாம், அப்ப சாத்தியம் இல்லாதத செய்ய மாட்டாங்களா, செய்ய முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு வரலாம். இத்தனை கோடி மக்கள் என் கூட இருக்கும் போது எது வந்தாலும் பாத்துக்கலாம், என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற அந்த கான்பிடன்ஸ் என் மனசுல இருக்கு. இன்னொரு விஷயமும் நான் இங்க சொல்லணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ,
1: ஒரு
0: கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். உடனே நீங்க நினைக்கலாம் என்னடா இவர் ஏதோ பொறி வச்சு பேசுறாரு அப்படின்னு. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்கு, என்ன இருக்கு, என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு, எது எந்த நிலைமையில இல்ல. அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அது வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்ட், அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் தேம். அதைத்தான் நான் முதல்ல செய்யணும்னு
1: நினைக்கிறேன்.
0: தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் யாரையாவது போய் ஏதாவது சந்திக்கணும் அப்படின்னா மூஞ்ச மூடிக்கிட்டு போய் சந்திக்கிறதோ, இந்த மறைமுகமா உங்களுக்கு தெரியாம போய் சந்திக்கிறதோ நான் செய்ய மாட்டேன். எதுவா இருந்தாலும் வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாம தான் நான் செய்வேன். ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்திருக்கிறீங்க, அதே நேரத்துல எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி
1: கேட்டுக்கிறேன்.
0: நான் சொன்னதெல்லாம் படிப்படியா நிறைவேற்ற நான் ட்ரை பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும். இது உங்களுடைய ஆட்சி. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதை பொருள் கலாச்சாரம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னிலிருந்தே அதை நான் எடுப்பேன். நம்ம பசங்களை அதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். என்ன அவமானப்படுத்துறவங்களாகவே இருந்தாலும், என்ன கஷ்டப்படுத்துறவங்களாகவே இருந்தாலும், அவங்களும் என் மக்கள் தானே. நண்பர்களாக இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும் 8 கோடி மக்களும் என் மக்கள் தானே. அடிப்படை விஷயங்கள், ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் முழு முதல் கவனம் செலுத்தணும். முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் தொடமாட்டேன். எனக்கு அது அவசியமும் இல்லை, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி, விட மாட்டான். சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா, இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ்
1: பண்ணிருக்கோம்.
0: ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், உழைக்கிற மக்கள், மீனவர்கள் எல்லாருமே நம்ம டிவிக்கு அரசு.

0: சந்தேகமும் வேணாம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கான முகம்தான் இந்த விஜயனுடைய
1: முகம்.
0: அதுல 100% நீங்க இந்த விஜயை நம்பலாம். இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த மக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை
1: தெரிவிக்கிறேன்.
0: உங்களுக்கு முக்கியமா நான் நன்றி சொல்லணும்.
1: விஜய் மாமாவோட
0: குட்டி நண்பர் அவங்களாலதான் இது நடந்திருக்கு. உங்களுக்கு எப்படி நன்றி கடன் செய்யணும், உங்களுக்காக இந்த ஃபியூச்சரை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எல்லா நல்ல விஷயங்களையும் உங்களுக்காக இந்த விஜய் மாமா செஞ்சு கொடுப்போம். கான்பிடண்டா இருங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கும் நான் முக்கியமா நன்றி சொல்லணும். உங்களை எப்படி
1: நான்
0: தமிழக வெற்றி கழக தோழர்களே, உண்மையில சொல்லணும், நீங்க இல்லைன்னா எதுவுமே
1: இல்லை. என்னோட
0: கழக தோழர்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் வாக்கு சாவடி முகவர்களுக்கும் மை டியர் வர்ச்சுவல் வாரியர்ஸ், உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். வாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃப்ரெஷ் கவர்னன்ஸ், ஒரு நியூ கவர்னன்ஸ் ஒன்று கொடுப்போம். This is a new beginning. A new era of real secular social justice starts now.
1: காங்கிரஸ் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களே,
0: மக்கள் நலன்களை மட்டுமே லட்சியமாக கொண்டு நமது அரசுக்கு பக்கபலமாக நின்று ஆதரவை வழங்கியுள்ள காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவர் மதிப்புக்குரிய திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களே, பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய மை பிரதர் திரு ராகுல் காந்தி
1: அவர்கள்,
0: காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய திரு கே சி வேணுகோபால் அவர்கள்,
1: மதிப்புக்குரிய தோழர் திரு எம் ஏ,
0: தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மதிப்புக்குரிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள்,
1: மதிப்புக்குரிய தோழர் திரு பி சண்முகம்
0: அவருடைய நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள்,
1: அரசியல் தலைமை குழு உறுப்பினர் மதிப்புக்குரிய தோழர் திரு
0: சிபிஐ கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு எம் ஏ பேபி
1: அவர்கள்,
0: மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு பி சண்முகம்
1: அவர்கள்,
0: அரசியல் தலைமை குழு உறுப்பினர் மதிப்புக்குரிய தோழர் திரு கே பாலகிருஷ்ணன் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய தோழர் திரு வெங்கடேசன் அவர்கள்,
1: சட்டமன்ற குழு தலைவர் மதிப்புக்குரிய திரு
0: நமது அரசுக்கு ஆதரவு வழங்கியுள்ள விடுதலை சிறுத்தைகள் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் திரு திருமாவளவன் எம்பி அவர்கள்,
1: மாநில செயலாளர்
0: நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய திரு ரவிக்குமார் அவர்கள், சட்டமன்ற குழு தலைவர் மதிப்பிற்குரிய திரு வன்னி அரசு அவர்கள், சிபிஐ கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு டி ராஜா அவர்கள், மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு எம் வீரபாண்டியன் அவர்கள், முன்னாள் தமிழ்நாடு மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு முத்தரசன் அவர்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் மதிப்புக்குரிய டாக்டர் திரு காதர் மொய்தீன் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய திரு நவாஸ் கனி அவர்கள், எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த மாதிரி நேரத்தில் எனக்காக நீங்க
1: குறைந்தாக
0: நீங்க சப்போர்ட் பண்ணி கூடவே
1: நின்று
0: எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை
1: தெரிவிச்சுக்கிறேன்.
0: இருங்க, நல்லதே நடக்கும்.
2: ஆமாம்,
0: வெற்றி நிச்சயம்.
2: மாண்புமிகு முதலமைச்சராக
0: பொறுப்பேற்றிருக்கின்ற
2: முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய உரையை நிகழ்த்தி இருக்கின்றார். உரையில் பல முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருப்பதோடு நாங்கள் குறிப்பிட்டது போன்று தமிழகத்தில் இன்று வேரூன்றி இருக்கின்ற இந்த விடயங்களை எவ்வாறு தீர்க்கலாம் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருப்பதோடு அதற்கான கால அவகாசத்தையும் அவர் கேட்டிருக்கின்றார். ஏற்கனவே பலர் இது சாத்தியமாகாத விடயம் என்று கூறிய நிலையில் அதனை சாத்தியமாகி காட்டியிருப்பவர் தமிழ்நாட்டினுடைய மாற்றத்தையும் தொடர்ந்து மேற்கொள்வதற்கான ஒரு அடித்தளத்தை இந்த தருணத்தில் அவர் தெரிவித்திருக்கின்றார்.

0: ஆமாம், சில விடயங்கள் அவர் கால அவகாசம் கேட்டிருக்கிறார், அதை உடனடியாக செயல்படுத்த முடியாது, ஏனென்றால் அதற்கேற்ற முந்தைய அரசு என்னென்னவெல்லாம் செய்து வைத்துவிட்டு சென்றிருக்கிறது அதையெல்லாம் தான் ஆராய்ந்து அதற்கேற்ற ஒரு நடவடிக்கையை தான் எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். பார்க்கலாம் எவ்வாறு இந்த அவரது ஆட்சி செல்லப்போகிறது, எவ்வாறான சிக்கல்களெல்லாம். இனி பாராளுமன்றத்திலே அங்கே அமர்ந்திருக்கும் பொழுது எதிர்கட்சியிடம் எதிர்கட்சி கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் இவர் சளைக்காமல் பதில் சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். ஏற்கனவே திமுக எதிர்கட்சியிலே அமர்ந்தால் என்னென்னலாம் செய்யும் என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம்.
1: ஆமாம், விஜய் தன்னுடைய செல்பேசியிலேயே இப்பொழுது செல்ஃபி எடுத்துக்கொண்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுவும் ஒரு புதிய விடயமாக இந்த அரங்கத்தில் இடம்பெற்றிருப்பதை பார்க்கின்றோம். முதலமைச்சராக பதவியேற்றிருப்பவர்கள் இவ்வாறு இதுவரை காலமும் செய்திருக்க மாட்டார்கள் என்று நம்புகின்றோம். அவர் அரங்கில் இருந்தவர்களையும் அத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்தவர்களையும் சேர்த்து படம் எடுத்து இப்பொழுது தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை இப்பொழுது அவர் ஆற தழுவி இப்பொழுது அவருக்கு நன்றி தெரிவித்து அரங்கில் இருந்து விடைபெறுகின்ற காட்சிகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
0: இது ஒரு சாதாரண முதலமைச்சர் பதவியேற்கும் நிகழ்வு போன்று அல்லது இது ஒரு விஜய் சாதாரணமாக அவர் ஒரு இசை வெளியீட்டு விழா அல்லது திரைப்படங்கள் பற்றி ஏதோ ஒரு அறிவித்தலை மேற்கொள்ளும் பொழுது அவரது ரசிகர்கள் எவ்வாறு கரகோஷம் எழுப்பி ஆரவிருப்பார்களோ அதை போன்ற ஒரு நிகழ்வாகத்தான் இது அமைந்திருக்கிறது. ஏற்கனவே பல முதலமைச்சர்களுடைய பதவியேற்பு நிகழ்வுகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம், அது ஒரு அமைதியாக செல்லும், அங்கே இவ்வாறான ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்காது. ஆனால் இது ஒரு வித்தியாசமான
1: அவர் குறிப்பிட்ட விடயம், இந்த தமிழ்நாடு அரசினுடைய செயற்பாடுகள் தான் இந்த அரசை ஆரம்பிப்பதற்கு முன்னர் எவ்வாறான நிலையில் இருந்தது என்பது தொடர்பான வெள்ளை அறிக்கை என்பது மிக முக்கியமானது. அதனை பார்க்கின்ற பொழுதுதான் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டினுடைய நிலை குறித்து ஒரு உண்மையான விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் அது ஒரு மிக முக்கியமான, இதுவரை காலமும் அரசுகள் செய்யாத ஒரு விடயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த வெள்ளை அறிக்கையை எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். இப்பொழுது தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்கின்றார். சட்டம் ஒழுங்கு மற்றும் எல்லாவற்றுக்குமான ஒரு தீர்வாக இந்த அரசு இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதில் அவர்கள் கூடுதலான கவனத்தை செலுத்துவார்கள் என்ற விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
0: சரி, அவர் இப்பொழுது இந்த பதவியேற்பு நிகழ்வெல்லாம் நிறைவு பெற்று அவர் புறப்பட்டிருக்கிறார். நாங்களும் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளும் நேரம் வந்திருக்கிறது. நன்றி ராம், கலந்து கொண்டு நேரடியாக இந்த தகவல்கள் எல்லாம் எங்களோடு பரிமாறிக்கொண்டமைக்கு ஒரு நேரடி ஒளிபரப்பை பார்த்தது போன்ற உணர்வு எங்களுக்கு இருக்கிறது. நேர்களும் கூட அந்த உணர்வை உணர்ந்திருப்பார்கள். நேரடியாக விஜயின் பதவியேற்பு நிகழ்வை கண்கூடாக பார்த்தது போன்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும்.
1: ஆமாம், நன்றி கலைரூபன், நன்றி. அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றோம். மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி ராம், மீண்டும் சந்திக்கலாம். நேர்கள், இதுவரை தமிழக முதலமைச்சராக 13வது முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்றது பற்றிய நிகழ்வினை ராமோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தோம். நீங்கள் சிஎம்ஆர் தமிழினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: Everything okay, no problem indigenam.
5: Bar glamu closing da tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
8: ABS Mr. P. Singaraj, தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS Mr. P. Singaraj. பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
9: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
8: Verco Vets Law 416-993-8443.
10: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
11: ஆலோசனைகளும்
10: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
12: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
13: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
0: நேர்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். கலந்து கொள்ளும் நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
14: வணக்கம் அண்ணா. குமார்.
0: குமார், வணக்கம். சாரி, நீண்ட நேரமாக காத்திருக்கிறீர்கள் அழைப்பிலே, மன்னிக்கவும். என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
14: நல்ல இதுதான், நல்ல இது தானே போனது, பிரச்சனை இல்லை. அனைத்து அந்நியர்களுக்கும் நேதின வாழ்த்துக்கள். விஜய்க்கும் ஒரு வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி. எல்லா அன்னையும் இன்று சிறப்பாக இந்த நிகழ்ச்சியினை கொண்டாடி கொண்டிருப்பார்கள். அந்நியர் தினத்தினை அனைவருக்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். சரி, உங்களுக்காக பாடல் அடிக்கிறது. நன்றி கலந்து உணமைக்கு.
14: நன்றி,
0: நன்றி, நன்றி.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ.
3: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677-289-200-4677-VKRH.com.
4: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financial demo வாகனங்களில் 6000 வரை சர்வீஸ். 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
5: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.

நேரம் 1:55 நிமிடம். நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒலிக்கும் இந்த பாடலோடு நானும் விடைபெற்றுச் செல்ல போன்றேன். தொடர்ந்து நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையகத்தில் எஸ் டி சந்திரநாதன். மீண்டும் மற்றொரு ஒலிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் கே வி கண்டருவன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: நேரம் 2:01.
1: CMR
0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். ஏபஸ் கொள்வன ஒப்பந்தம் குறித்து வாக்குமூலம் வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இளஞ்சூழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக அழைக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தின் 13வது முதலமைச்சராக ஜோசப் விஜயும் அவருடன் இணைந்து 9 அமைச்சரவை அமைச்சர்களும் பதவியேற்றுள்ளார்கள். கனடாவின் புதிய ஹண்டா வைரஸ் பரவலின் ஆபத்து குறைவாக உள்ளதாக கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் வெற்றி தின அணிவகுப்பில் உரையாற்றிய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் நேட்டோ கூட்டணியை கடுமையாக விமர்சித்துள்ளார். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

நன்றி கேவி கலோருபன். நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்பொழுது முதல் உங்களோடு என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்நாதன். இன்று மே மாதம் 10ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியிருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இன்று மே 10ஆம் தேதி பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சிஎம்ஆர் கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்த பெரும்பாக்கத்தில் 9 பாக செல்சியஸாக இருக்கிறது. முகில் முட்டம் பிந்தி காணப்படுகிறது. காற்று மேற்கு வடமைக்கு திசை நோக்கி மடிக்கும். 18 முதல் 35 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 4 பாக செல்சியஸாக குறையும் வேளையிலே சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்றைய பகல் பொழுது சூரியொளி நிறைந்த ஒரு நாளாக இருக்கப் போகிறது. அது கூடிய வெப்பநிலை 14 பாக செல்சியஸ், இரவு வெப்பநிலை குறைந்த வெப்பநிலை 3 பாக செல்சியஸாக குறைவடையும் வானம் தெளிவாக காணப்படும். நாளை திங்கட்கிழமை 13 பாக செல்சியஸாக இருக்கும். திங்கட்கிழமையும் சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கப் போகிறது. திங்கட்கிழமை இரவு பொழுது 2 பாக செல்சியஸாக குறைவடைந்து செவ்வாய்க்கிழமை 15 பாக செல்சியஸாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை சூரியொளி நிறைந்திருக்கும். இடையிலேயே அங்காங்கே முகில் கூட்டம் காணப்படலாம். இரவு பொழுது 6 பாக செல்சியஸாக குறைவடைந்து புதன் வியாழக்கிழமையில் முகில் கூட்டத்தோடு 16 பாக செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை விதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. இன்று மே 10ஆம் தேதி உலக அந்நியர் தினம். எனவே எங்களை எல்லாம் இந்த உலகிற்கு தந்து எம்மை ஆளாக்கிய அன்னைக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அனைவராலும் கடைபிடிக்கப்படுகிறது அல்லது கொண்டாடப்படுகிறது. எனவே உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து அன்னையர்களுக்கும் இந்த இனிய நாளிலே அன்னியர்கள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னுடைய வரிகளில் உருவான ஒரு அன்னைக்கான பாடலை முதலிலே கேட்டபடி தொடர்ந்து விடுமுறை கலக்கல் கேட்போம்.

0: நாங்கள் பாடும் சிந்து சிஎம்ஆர் தமிழகம் 101.3 டாக்டர் சபாபதி ரவீந்திரன் பிரேசஸ் இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன் பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா ஹைவே 10 அண்ட் டண்டாஸ் 905-270-7844 ஸ்காப்ரோ மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் 416-283-9000 பிராம்டன் ஓப் டென்டல் ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் 905-790-8002 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center Lotus 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive Etobicoke-ல் on-site cremation அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 Lotus Funeral and Cremation.com
1: நேரம் 2:12 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நேர்கள் விளம்பரங்களை தொடர்ந்து விடுமுறை கலக்கல் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462 416-990-2462. Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-வில் 5200 Finch Avenue East, Unit 208-இல் AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444 416-293-3444 Leaf Truck Driving School.
2: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்ல, கிடைச்சிட்டது.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 9054568433.
0: மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட் மிசிசாகா hindumission.ca.
7: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
7: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
7: சுகந்தன் 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
8: ஓஹோ சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: அசத்தும் அலைவரிசை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: நேரம் 2:15 சிஎம்ஆர் தமிழகம் நேர்கள் இப்பொழுது முதல் சிறப்பு விடுமுறை கலக்கல் கேட்க போறீர்கள்.
9: விடுமுறை கலக்கல்
10: நான்

Cosa fece? Sì, no. விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஸ்ரீ ஜோசப் விஜயன்.

0: சூப்பர் ஹிட் பாடல்களை உங்களுக்கு வழங்குவது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3 விடுமுறை கலக்கல்
1: இடைவிட. சி ஜோசப் விஜயனும் நான்.

0: விடுமுறை கலகல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 2:27 நிமிடம்.
1: ஜோசப் விஜயனும் நான். சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால்

0: அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் சி ஜோசப் விஜய் எனும் நான்
1: அண்ணா ஒன் லாஸ்ட் டான்ஸ்
2: அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
3: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
3: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
5: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
6: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ், 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
7: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை, சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் செல், எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. Elite Core.
8: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரோ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர். 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
9: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு CMR தமிழ் FM.
10: நேரம் 2:34.

0: சூரியோடைய இணைந்திருக்கும். அதே போன்று செவ்வாய்க்கிழமையும் சூரியோடு இணைந்திருக்கும் 15°C. புதன்கிழமை வியாழக்கிழமைகளில் முகில் கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. 2 நாட்களுமே பகல் பொழுது 16°C இருக்கும். நீங்கள் CMR தமிழ் FM-இல் கேட்டுக்கொண்டிருப்பது விடுமுறை கலக்கல். விளம்பரங்களை தொடர்ந்து கேட்கலாம்.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: Everything okay, no problem indigenam.
3: Bar kalamu closing da tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
1: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155. 416-268-0155.
2: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
3: செல்லம் இல்லடா செல்வம்.
2: சரி சரி.
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-இல். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-இல். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
5: என்ன பபடி இயக்கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
6: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்காத்தா சாப்பிட வர போய் கோசரியும் மெலிவா மண்டலாம் பாக்குறேன். நீங்களே
5: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
1: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
7: 905-270-8800.
1: உதயம் சூப்பர் மார்க்கெட். KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
8: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
1: 9699 ஜேன் ஸ்ட்ரீட் மேப்பிள்.
8: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
9: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
9: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. 647-887-9358.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
10: விடுமுறை கலக்கல்.
11: ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற
7: இந்திய அரசியல் அமைப்பு

சட்டப்படி அமைக்கப்பட்ட அஞ்சு இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும்

0: what's up, BJ and Amnon.
1: 101.3 FM.
0: சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின் படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும்

0: ஸ்ரீ ஜோசப் விஜயனும் நான்.
1: இது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன், ஸ்ரீ ஜோசப் விஜயனும் நான்.

0: MC 조섭 이제 이놈 난
1: Yeah,

0: நகைகள்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: Brampton Grand Home Furniture வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வெக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 9053029494. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
5: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு $1,000 to $1,200 வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
8: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. Smart Restoration.
9: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365.
10: சி ஜோசப் விஜயனும் நான்.

0: ஸ்ரீ ஜோசப் விஜய் எனும் நான், ஸ்ரீ ஜோசப் விஜய் எனும் நான்
1: இடைவிடா.

0: சி ஜோசப் விஜய் எனும் நான் சி ஜோசப் விஜய் எனும் நான்
1: மாப்பிள்ள அப்படிதான்டா கேக்கும்
0: ஸ்ரீ ஜோசப் விஜய் எனும் நான்

0: நேர்கள் இதுவரை கேட்டது சிறப்பு விடுமுறை கலக்கல். விடுமுறை கலக்கல்
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: 416-700-2222
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

0: நேரம் 3:04 ரெண்டு பெரும்பாக்கத்திலே இப்பொழுது வெப்பநிலை 8 செல்சியஸாக இருக்கிறது. முகில் மட்டும் இருந்து காணப்படுகிறது. காற்று மேற்கு வடமேற்கு நோக்கி மணிக்கு 27 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 4 செல்சியஸாக குறையும் வேளையில் சில இடங்களில் லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பகல் பொழுது சூரிய ஒளி நிறைந்திருக்கும். அதிகூடிய வெப்பநிலை 14 செல்சியஸ், இரவு பொழுது 3 செல்சியஸாக குறைவடைந்து மீண்டும் திங்கட்கிழமை 13 செல்சியஸாக இருக்கும். திங்கட்கிழமையும் சூரிய ஒளி நிறைந்தொரு நாளாக இருக்கப் போகிறது. திங்கட்கிழமை இரவு பொழுது 2 செல்சியஸாக குறைவடைந்து செவ்வாய்க்கிழமை 15 செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும். இடையிலே ஆங்காங்கே முகில் கூட்டம் காணப்படும். புதன் வியாழக்கிழமைகளில் 16 செல்சியஸாக இருந்தாலும் முகில் மூட்டத்தோடு 40% மழைக்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மீண்டும் வெள்ளிக்கிழமை சூரியொளி இருக்கும். அதே போல 21 செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை விதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்வது என்ன?
1: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.

0: ஒரு தடையும் காணையில் ஒரே இருட்டாயம் கிடக்குது, பூனவே லைட்டையும் ஓபன் பண்ணி போட்டு கிடக்குறது, எங்க சுவிச் கிடக்கட்டும் தெரியல. பாப்பமா இது என்ன கிரைச்சலா கிடக்குது, எங்க தலையாட்டியையும் காணையில் ராசா பூவையும் காணையில், அதுக்கு முன்னால இளாசி வந்தது அவரையும் காணையில், இப்ப என்னத்த செய்கிறதுண்டு எனக்குமா உண்டுமா விளங்கையில், என்னெல்லாம் செய்யலாம், தேடாத இடமெல்லாம் தேடினே. கொஞ்சம் இழுத்து பாடினா சில இளாசு யாருக்காவது கேட்க மாட்டு பாப்பமா. இதன் மாடு கத்திரோட கண்டு குட்டி கத்திர மாதிரி நான் பார்த்து, தேடாத இடமெல்லாம் தேடினேன் ஒரு இழுவ இழக்க இளாசு எங்கி ஒருத்து வந்துட்டு சில வேளையில இந்த இதுகளுக்கு பூசுறதுக்கு கொள்றதுக்கு ஏதாவது தடவை அந்த தடவை
1: எந்த
0: இடத்தை விட்டு இருக்கிற இடத்தையோ
1: என்னென்னால் மாஸ்டர் சின்ன ஒரு மிஸ்டேக் கொண்டு நடந்து போச்சு. என்னென்னா நீங்கள் என்னென்னா குறைநீக்கமாடி எல்லாம்
0: நாலஞ்சு நூறு கிலோமா வரையில் சொல்லி குறை எனக்கு பெற்றுக்குது வா இல்லையா
1: சொல்றேன். அப்ப அவையலை சந்திச்சுனா அவையில என்னால் அவர் அறிமுகம் சொன்னவர். அப்ப அவர் என்னால் வியாழன் மாறுதாம். வியாழன் மாறுது காலம் கொஞ்சம் சரியில்லையு சொன்னார். என்னால் வியாழன் இருந்த இடத்துக்கு சனி வருதாம்.
0: வியாழன் இருந்த இடத்துக்கு சனி வருது. அப்ப புதன்கிழமை உரை சனிக்கிழமை சொல்லணும்.
1: அந்த
0: அடக்கின அவசரத்துக்கு என்னை ஆஸ்பத்திரி கொண்டு போறது
1: கேக்குறாரு. ஓ அந்த என்னது பாக்குற கண்ணு
0: சாப்பிடுறது
1: மடக்கிற பூக்கு, மற்றது கேக்குற காது
0: கேக்காது,
1: மற்ற அஞ்சாவது என்னவர்
0: கண் பாக்குறவர்
1: அதை சொல்லி
0: போட்டேன்.
1: வே சொல்லி போட்டேன்.
0: சரி சரி.
1: பூக்கு சொல்லி போட்டேன்.
0: சரி. கண் மூக்கு வாய் காது அது நெய் இல்லோ இது மெய் உடம்பு அடக்கிறது அடக்கம் தான் செய்யப்படும்.
1: என்ன
0: செய்ய
1: அடக்கி அவர் சொன்னார் மௌன விரதம் இருக்க சொல்லி. அப்ப நானும் இருந்து பார்த்தேன் முடியல. என்ன கதைக்காம இருக்கிறது கனடாவில
0: கதை காட்டி எல்லாரும் தலையில மிளகாய் அரைச்சு போட்டு போயிருவேன்.
1: ஒரு பக்கம் ஐம்புலங்களை அடக்கி கொண்டு இருக்கலாம். அப்ப பெரி பக்கம் போய் அங்கால
0: கேக்குது கேக்குது. நானும் ஆம்புலனையும் அடக்கலாம் நிக்கிறேன்.
1: போட்டு
0: வாங்க. அது இல்ல அது இல்ல அது இல்ல அங்கால அதையும் சாலை இதுன்னு சொல்லி தெரியாது. இதா கிடக்குது புதுசா தானே இருக்கிறேன்.
1: அப்ப நான் அப்ப பெரி பக்கம் போய் பின்ன அங்க ஒரு கொட்டை சோட்டை ரைட் பண்ணி அடங்கி கொண்டு ரெண்டு முன்னாள்
0: இருந்தேன். பாத்ரூம் வசதி இல்லையே.
1: அந்த இது இல்ல, இது செவி அது இது எல்லாத்தையும் வணங்கி கொண்டு தியானம் பண்ணுவோம் சொல்லி நம்பிட்டு சூடு பிடிக்குவேன். சீசன் சூடு பிடிக்கும்,
0: சூடு பிடிக்குமா?
1: அது பக்கத்துல இன்னொரு பக்கத்துல அங்கான வெள்ளக்காரியல் வந்துட்டு அப்ப பின் அவே தெரியாது அவையில என்ஜாய் பண்ண வந்த பின் நான் அடை கொட்டிக்க நான் வந்து என்னன்னா முடிய காலம் ஆர்ப்பாடி கழுப்பி அந்த புல்லுக்குள்ள கண்டையும் காலையும் ஆசனம் போட்டு கொட்டி இருக்கிறதோ ஒரு செவியில வந்த காலையில.
0: ஓ, யோகாசனமா?
1: யோகாவோ? யாரு யோகா? யோகா இல்ல,
0: யோகாசனம். யோக ஆசனம், யோக ஆசனம்.
1: உங்களோட
0: படிச்சது நினைவு வராது, என்னோட படிச்சதான் நினைவு வரும். உங்களுக்கு
1: கூட கிளாஸ் மூன்றாவது ரோவ்ல வலது பக்கத்துல முதலாவதா இருந்துச்சு. ரெண்டு தர பெயில் விட்டு நாலாவது பாஸ் பண்ணிச்சு.
0: எத்தனை பாபு லட்சம் விஞ்ஞான புத்தகத்துல மூன்றாவது பக்கத்துல நடக்கு அது தெரியாது. மூன்றாவது ரோவில இருந்து யோகா பற்றி
1: தெரியும்.
0: அதாவது டென்னு
1: அதுதான் ரெண்டு தடவை யோகா எடுத்தது. அந்த யோகா அந்த யோகா இல்ல, இது யோகா சொல்லிபின்னதுல
0: இருந்துறேன்.
1: இருக்க கால 10 மணிக்கு தட்டி எக்ஸ்கியூஸ் மீ வாட் யூ டூயிங் கேட்டு கேட்டுச்சு.
0: முடிய காலம் வெறும் வயிற்றுல பியர் அடிக்கிற பொம்பளையா இருக்கு.
1: ஓ, நான் எவ்வளவுதான் அடக்கி அடக்கினாலும்
0: முடியும். அது முடியாது, முடியாது. மாசங்கள் எல்லாம் பெரும்
1: அதான். அப்ப நானும்
0: கிடக்குது
1: கல்யாணம்
0: சொல்லி நாங்கள் டிரைவ் பண்ணி வேற கிரகத்துக்கு நாங்கள் போனா எப்படி இருக்கும்? சைகையால சொல்லதோ ஏதோ சொல்லியிருக்கான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இப்படிதான் பந்த புதுச்சில கனடாவில மிஷின் காட்டு தருவீனம் இல்லை
1: வராது.
0: அப்ப நான் போய் சொன்னேன், அங்க ஒரு லேடி தான் சொன்னா கவுக்கனை ஹெல்ப்
1: பண்ணிட்டு
0: நான் சொன்னேன் சொல்லி போட்டு மிச்சம் சொல்ல தெரியாது என்ன செய்யறோம் தெரியாது எனக்கு. பின்ன டக்கண்ட என்ன செய்யறேன் சொன்னால் இந்த சைகையில சொல்லலாம் தானே.
1: காதல் ஒர்க் அவுட் ஆகுமா?
0: அந்த காலத்திலேயே நோக்கியா இருந்திருக்கு.
1: கூடுதலா பாத்தியல்டா எங்கடைய ஆக்களுக்கும் வந்து இந்த சைனால இது வந்து ஆக்கள் இருக்கிறமில்லோ அவைக்கும் கூட அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஒரு ஒரு இடையில ஒரு பாயிண்ட் எல்லாம் விளாங்கிருப்பேன் அவையில் இந்த சைனிக்கும் இந்த சைக்கும் இடையில பாத்தீங்கன்னா
0: அவை இந்த இட சின்ன இடம் எங்கடைய ஆக்கள் இடையெல்லாம் பெரிய இட
1: நான்
0: விட்டது பேங்க்ல கைய வச்சு விழுங்கி முண்டி அப்படி உள்ளுக்கு போற மாதிரி
1: காட்டினேன்
0: இல்ல போட்டாங்க இப்போ ஒரு நல்ல ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. முந்தி என்ன சொன்னால் இந்த பச்சை மிளகாய் சாப்பிட்டால் கூட சொல்றவே இல்லோ
1: பச்சை மிளகாய் சாப்பிட்டால் பின்னாலே காலமையில பிரச்சனை வரும்.
0: அது இல்ல பச்சை இந்த சிவப்பு மிளகாய் எல்லாம் சாப்பிட்டா கூடாது நெஞ்சரிக்க
1: மிளகாய் சாப்பிட்டாலும் பிரச்சனை வரும்
0: நெஞ்சரிக்கிறான்னு சொல்றவன். இப்ப என்ன சொன்னாலும் மிளகாய் தூள் சிவப்பு மிளகாய் இருக்கல்லோ மிளகாய் தூளை நல்லா சேர்த்து கொண்டாலாம் பசி குறைஞ்சு உணவின் அளவும் குறையுமா இப்ப சாப்பிடுறதும் குறையுமா இப்ப என்ன இல்ல சாமான் எல்லாம்
1: சொல்றீங்களா அந்த பிள்ளை காலங்காத்தால சொல்லி உறப்பி சாப்பிட்டா கிட குறையுமோ ஏதோ ஒன்று சொல்லி நீங்கள் இந்த மாறி மாறி உபத்தருதால் நானும் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணி விட போறேன்.
0: நினைக்கிறேன் எல்லாரும்
1: மாஸ்டரோட கதைச்சியல் என்றால்
0: வேற வேற வெப்புக்கு போய் என்னமா தான் வித்தியாசமா கிடக்கு போறது
1: வேற வேற
0: வெப்பில பாக்கணும் இல்ல அது என்ன பசி குறைஞ்சாலும் ஆளுங்க உடம்பும் குறையுந்தானே
1: என்னத்தை
0: கிரியேட் பண்றது
1: கொத்துக்குள்ள நெல்ல போட்டு சத்தகத்தை நடுவில் குத்தி அந்த பிள்ளைக்கு ஏதோ செய்யறவையாத்துறதோ ஆராத்துறதோ
0: உண்மையான விஷயங்கள்
1: அது
0: சரி டூ வீக்ல மிஸ் ஆயிட்டாரு என்னண்டு மிஸ் ஆகினது மிஸ்டர்
1: மிஸ்டர் ஏர் மிஸ்டர்.
0: இப்ப மிஸ் பண்ணினதாண்டி சண்டை
1: நான்
0: பழைய நம்பர் கடிச்சேன் அந்த 720 அதுக்கு காணையில் ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
1: என்னதான்
0: அம்மா இல்லாட்டா தான் தெரியும் அப்பன் அருமை.
1: சரி, மாறி மாறி சொல்லலாம் போட்டு
0: உள்ள வித்தியாசம் மொபைல் மேரி கதைக்கலாம் கேட்கலாம் பேசலாம் நாங்களும் கதைக்கலாம் அவ சொல்றதையும் கேட்கலாம் ஆனா டிவி சொல்றத மட்டும் தான் நாங்கள் கேட்க வேணும் வீட்டுல சொல்றத மட்டும் தான் கேட்கறது டிவிக்கு மாதம் மாதம் காசு கட்ட தேவையில்லை அப்படியே இருக்கும் சொந்தமா இதுக்கு காசு கட்டாடி கட் பண்ணி போடுவினம் செல்போனுக்கு
1: ஒரு கட்டி கழியாம இருக்கிற ஒரு ஆப்பிள
0: அது சும்மா அன்றைக்கு நாங்கள் தங்கராஜோட இருந்து சும்மா காய்ச்ச பொழுது போக இல்ல சும்மா காய்ச்சு ஒண்ணு அது ரெண்டு கேட்ட வழியால
1: சமர் வருது, நாங்கள் இந்த சமரையும் மிஸ் பண்ண கூடாது, ஏன்னா அடுத்த வருஷம் நாங்கள் இருக்க மாட்டோம். 2012 உலகம் அழிக்கலாம்
0: நாங்கள் கொஞ்சம் மணியை ஏர்ன் பண்ண உடனே கிருஷ்ணர் சொன்னது கிருஷ்ணர்
1: அது
0: நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்குது. அதை விடுவோம், அப்ப நாங்க பேசாம இருந்தா எல்லாம் நடக்குமோ? சமர் கொஞ்சம் அப்படி இப்படி
1: ஒரு விஷயம் இருக்கு பாஷர்.
0: எதுல விஷயம் இருக்கு?
1: அந்த கேர்ள் ஃபிரண்ட் பத்தி சொல்லிட்டு சில பேர் வந்து காதலிக்க அதே கழிவாட்டோடு சொல்லிட்டு அந்த பத்தி இருந்தா கொண்டு வந்தாங்க கேர்ள் ஃபிரெண்டை கொண்டு வந்துடுறாங்களோ
0: இல்ல
1: அப்ப போய் கேட்டது கொண்டு போடும்
0: இல்ல அவையும்
1: சொன்னாருக்கும்
0: பொதுவா இருக்க வேணும். அதுதான் தெரியல, அவையும் அப்படித்தான் அவைக்கு இருந்தாலும் ஓகே இருக்கும் மற்றவை செய்யல அவையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்ப நாங்கள் இந்த கூட காலத்திலே இளசு
1: பாராட்டு
0: விழா
1: வைப்போம்
0: போடுவேன்ட்டது கொஞ்சம் குளிர்ச்சியா வருவிடும்.
1: முதலே
0: பார்த்து பழகி எல்லாம் பொறுத்து போயிடும், அப்புறம் கிணறு நாளைக்கு இருக்க மாட்டோம். பழைய காலத்தில் ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் ஓரளவு சமாளிச்சு வாழ்வினம்.
1: வாழ்க்கை
0: மற்றது அங்க கூடுதலா ஊர்ல என்னன்னு சொன்னா கூடுதலா கப்பன் தான் போறவர். சந்தோஷமா அது அடக்கியாள் அவ வீட்டு வேலையெல்லாம் பறக்க பார்க்க அவர் ஓடி ஆடி கஷ்டப்பட்டு வேலை செய்வார். தோட்டமா இருந்தாலும் ஆம்பளை போய் தோட்டத்தில் வேலை செய்வார். பொம்பளை ஏதாவது உதவிக்கு சாப்பாடு கொண்டு போவா, தேத்தனி கொண்டு போவா. டைமுக்கு சில நேரத்தில் அவ சேர்ந்து சின்ன ஹெல்ப்கள் பண்ணுவா. அப்படி இந்த ஒரு ஒரு ஒரு ஒரு தண்டவாளத்தில் தண்டவாளம் ரெண்டும் நேர ஒரே ஒழுங்கில் இருந்தால் தான் அந்த ரெயின் தட்டம் புரளாமல் போக மட்டும் சொல்றவ இல்லை.
1: நீங்கள் பழைய கல்யாண வீட்டுல போயிருக்கீங்க போல, நான் புது கல்யாண வீட்டுக்கு போட. நீங்கள் பழைய கல்யாண வீட்டுல சொல்ற டயலாக சொல்றீங்க. நான் இப்ப போட்டா இப்ப லேட்டஸ்டா கல்யாண வீட்டுல அன்னைக்கு ஒரு ஐயா ஒரு ஆள் சொல்ல வேற
0: மணி ஐயா
1: காக்கைக்கு இருப்பது ஒரு மணி தான் அவன் கண்படி. அத கண்மணி என்றால் அந்த கண்படி இல்ல, கண்ணுக்கு இருக்கிற மணி வந்து ஒண்ணுதான். அதுல இருந்து செட்டு கண்ணுக்கார பார்வை குடுக்கிறது போல நீங்களும் வந்து இரு ஈரு உயிர் ஈரு உயிரோ ஒரு உடல் என்னவோ சொல்ல வேறப்பா
0: மறந்து ஈருடல் ஒரு உயிர்
1: ஒரு உயிரா வந்து காக்கைக்கு ஒரு மணி இருந்து இரண்டு கற்கள் எல்லாம் பார்வையை கொடுப்பது போல நீங்களும் வந்து அப்படி இருந்து பார்வையை கொடுக்கணும். யார் அப்படி இருக்கிறது?
0: நாலு கண்ணை வச்சு ரெண்டு கண்ணால பேரடி சொன்னா அது இன்டர்டு பாக்குறது சரியான இதாடை ரெண்டு சில அது என்ன சொன்ன அத்தனை ஒரு கண்ணை ரெண்டு கண்ணா வச்சு கூட மாற்ற கண்ணால என்னென்ன பிள்ளை நடக்குதுன்னு சொல்லி கள்ளக்கண் பார்க்க சொல்லி சொன்ன சொல்லி
1: என்ன தெரியாது. சரி பாசல பணிகள் சேவா இருக்கும்.
0: ஓகே
1: நான் வந்து மாரகிழமை வந்து நான் சந்திக்கிறேன்.
0: ஓகே பாய்.
2: East or West? CMR is the best. CMR is the best.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikkira nadi.
5: The customer you're trying to reach is not available.
2: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam, 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing day, the Pradesh Chellathuk, thanks.
4: Chellam illa da, Selvam.
3: Chari, chari.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
6: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ். 416-990-2462 4169902462. தமிழின் சிகரம்.

நேரம் 3:35 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 4 மணிக்கு உங்களுக்கான நிகழ்ச்சியை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் 8 பாகை செலுத்ததாக இருக்கும் பொழுது இப்பொழுது முகில்மூட்டம் இருந்து காணப்படுகிறது. காற்று தற்பொழுது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 27 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 4 பாகை செலுத்ததாக குறையும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த வெளியிலே சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழை பெய்யலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய பகல் பொழுது சூரியொளி நிறைந்திருக்கும். அதிகூடிய வெப்பநிலை 14 பாகை செலுத்ததாக இருக்கும். இரவு பொழுது 3 பாகை செலுத்ததாக குறைவடையும் வானம் தெளிவாக காணப்படும். திங்கட்கிழமை 13 பாகை செல்சியஸ், திங்கட்கிழமையும் சூரியொளி நிறைந்த ஒரு நாளாக இருக்கப் போகிறது. இரவு பொழுது 2 பாகை செல்சியஸாக குறைவடைந்து செவ்வாய்க்கிழமை சூரியொளி நிறைந்திருக்கும். இடையிலேயே ஆங்காங்கே முகில் கூட்டம் காணப்படும். ஆனால் 15 பாகை செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது 6 பாகை செல்சியஸாக குறைவடைந்து புதன் வியாழக்கிழமைகளிலே 16 பாகை செல்சியஸாக இருந்தால் முகில் நட்டத்தோடு 40% மழைக்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மீண்டும் வெள்ளிக்கிழமை சூரியொளி தென்படும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. ஒலிக்கும் இந்த பாடல் கார்த்திக் பாடுகின்ற பாடல் மாலை பொழுதின் மயக்கத்திலே திரைப்படத்தில் இருந்து.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது,
2: ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
3: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் 130,000 டாலர் வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம், 416-821-0462.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
7: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3. 101.3.

0: CMR தமிழ் FM இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM. ஸ்காப்ரூவில் ஒரு அழகிய மண்டபம் பாபா பேங்க்வெட் ஹால். 100 முதல் 300 பேர் வரை அமரக்கூடிய வசதியுடன் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, பிறந்தநாள், குடும்ப ஒன்று கூடல், எல்லா வைபவங்களையும் சிறப்பாக நடத்திட அறுசுவை உணவுகள், லைவ் ஸ்டேஷன், போட்டோ வீடியோ டெக்கரேஷன், மேலும் விசாலமான வாகன தரிப்பிட வசதி. பாபா பேங்க்வெட் ஹால், 33 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காப்ரூ. 416-335-3334.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: CMR தமிழ் FM 101.3.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் பால் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
2: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
3: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
4: நேரம் 3:54 உங்களுக்கு ஆன்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்க 416-593-0055 நீங்களும் 5 மணி வரை பாடல்களை கேட்கலாம். ஒலிக்கும் இந்த பாடல் மயிலு திரைப்படத்திற்காக ரீட்டா பாடுகின்ற பாடல்.

0: சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மருந்து களஞ்சியம் தீப்பிடித்த நிலையில் அந்த பகுதியில் தடபியல் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் தடய ஆய்வுகளையும் மேற்கொண்டுள்ளனர். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை நடைபெற்ற விழாவில் விஜய் தமிழக முதல்வராக பதவியேற்றார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டப்பேரவை குழு தலைவரை தெரிவு செய்வதில் கட்சிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. கனடாவில் புதிய இளைஞர்கள் மற்றும் சிறார்களை இலக்காக கொண்ட புதிய வகை இணைய தீவிரவாத அச்சுறுத்தல் உருவாகி வருவதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை ஈரான் குறைந்தது 4 மாதங்கள் வரை சமாளிக்க முடியும் என சிஐஏ உளவுத்துறை மதிப்பீடு தெரிவித்துள்ளது. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். உங்கள் மனம் விரும்ப

0: நான்கு மணி 2 நிமிடம் சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகமில் இப்பொழுது முதல் உங்களுக்காக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-593-0055 டொரண்டோ பெரும்பாக்கத்திலே இப்பொழுது வெப்பநிலை 8°C இருக்கிறது. காற்று மேற்கு வடமேற்கு திசை நோக்கி மணி 27 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை இப்பொழுது 4°C குறைவடையும் வழியிலே சில இடங்களில் இடிமுழக்கத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மழைக்குரிய வாய்ப்புகள் 30%. இன்றைய பகற்பொழுது சூரியொளி நிறைந்த ஒரு நாளாக இருக்கப் போகிறது. அதிகூடிய வெப்பநிலை 14°C குறைந்த வெப்பநிலை 3°C இருக்கும். அதேபோன்று திங்கட்கிழமை 13°C இருக்கும். இரவு பொழுது 2°C குறைவடைந்து செவ்வாய்க்கிழமை 15°C இருக்கும். சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும். புதன் வியாழக்கிழமைகளில் மழைக்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று மே மாதம் 10ஆம் தேதி அன்னையர் தினம் உலகம் பூராவுமே கொண்டாடப்படுகிறது. எனவே அன்னையர் தினம் அன்னையர்களுக்கான வாழ்த்துக்களையும் இந்த வேளையில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள பெறும் நேயர்களை சந்திப்போம். இப்பொழுது முதலாவது நேயர், வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள், இந்த பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்.
1: 1400
0: சாரி, இது உங்களுக்காக அந்த பாடல் ஒழிக்கிறது. மனோ மற்றும் குழுவினர் பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கும்.
1: நன்றி.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: மஜா சூப்பர் பாடி மஜா. ஹே தி சுமார் மை கார் மை பெட்ரோல் மை ராட் நாதா ரூல் தெரியாம காரோட்.
2: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
3: If we know it's wrong, why do we still do it?
4: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
5: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
7: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
9: நேரம் 4:11. உங்களுக்கு அனைத்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம், குமார்.
9: குமார் சொல்லுங்கள், என்ன பாடல்?
10: பொன்ன போலாதா.
9: சார், இது உங்களுக்காக இளையராஜா பாடுகின்ற பாடல் ஒலிக்கிறது. குமார், நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30. காண தவறாதீர்கள் உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 6474599757 6474599757.

0: நேரம் 4:17 5 வரை பாடல்களை கேட்கலாம். 4165309 3005 வழியாக இணைந்து கொள்ளும் அடுத்த நேர சந்திப்பு. வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: ஹலோ.
0: ஆமாம், உங்களோட தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். யார் பேசுகிறீர்கள்?
1: தீபன். தீபன்.
0: தீபன், என்ன சொல்லாக்கம் பேசுவதற்கு?
1: நன்றி.
0: ஹரிகரன் வைசாலி பாடுகின்ற பாடல் உங்களுக்கு ஒலிக்கிறது. நன்றி தீபன்.
1: தேங்க்யூ, வெல்கம்.

0: CMR 101.3. More music, more fun.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
3: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
2: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
3: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
3: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992. CMR 101.3 FM.
4: நேரம் 4:26. சீமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், நான் நவங்கிறேன்.
4: சொல்லுங்கள், என்ன பாடலை தேர்வு செய்திருக்கிறீர்கள்?
5: எல்லா அன்னியர்களுக்கும் அன்னைய தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டோம். அவங்களுக்காக அம்மா கோயில் எல்லாமே அம்மா தன் கோயில் அம்மா என்ற பாடல்களுக்கெல்லாம்.
4: சரி, இதோ உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பாடலை தருகின்றோம். ராஜாவின் பார்வை திரைப்படத்திலிருந்து அருண்மொழி பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட மிக்கம்.
5: நன்றி, வணக்கம்.

0: உங்கள் மனதை மருடும் இனிமையான பாடலோடு 101.3
1: நேரம் 4:32 நிமிடம் செய்யுமா தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பெரும்பாக்கத்திலே இப்பொழுது வெப்பநிலை 6 செல்சியஸாக குறைந்திருக்கிறது. காற்று தற்பொழுது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 24 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது வானம் தெளிவாக காணப்படுகிறது. இன்றைய பகல் பொழுது 14 செல்சியஸாக இருக்கும். சூரியொளியில் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப் போகிறது. இரவு பொழுது 3 செல்சியஸாக குறைவடைந்து நாளை திங்கட்கிழமை 13 செல்சியஸாக இருக்கும். நாளை திங்கட்கிழமையும் சூரியொளியில் நிறைந்திருக்கும். செவ்வாய்க்கிழமை சூரியொளியுடன் மகிழ் கூட்டம் நிறைந்து காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 15 செல்சியஸ். புதன் வியாழக்கிழமைகளில் 16 செல்சியஸாக இருக்கும். ஆனால் முகிற்கூட்டத்தோடு காணப்படும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. உங்களுக்கான நிகழ்ச்சியிலேயே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். 416-593-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும். அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், அழைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? செல்வி சொல்லுங்கள், என்ன பாடல்?
2: அனைத்து அன்பர்களுக்கும் சிறப்பான அன்னையர் நாள் வாழ்த்துகள்.
1: நன்றி. உங்களுக்கும் அன்னையர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: நன்றி. எனக்கு அந்த ராத்திரிக்கு சாட்சி படத்தில் இருக்க மணிமோசையும்
1: எஸ்பி பாலசுமணியும் எஸ் ஜானகி பாடுகின்ற பாடல் உங்களுக்கு அகோலிக்கிறது. நன்றி செல்வி, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
2: நன்றி. வணக்கம்.

0: மனது மறக்கா இனிய பாடல்களுடன் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டை சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12-ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் மே 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20-ஆம் தேதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட் மிசிசாகா.
2: நேரம் 4:39 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பும் வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம்.
2: வணக்கம், கலியுக வரது சொல்லுங்க. சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
3: பாடல் பாட்டு எல்லாரும் நல்லா இருக்கும், நாடு முன்னேற பாட்டு கேட்டுக்கொண்டு மற்றது வந்து எங்கட சிஎம்ஆருக்கு, சிஎம்ஆர் ஓனர்கள், சிஎம்ஆர் எல்லாருக்கும் நம்பியை தெரிஞ்சு கொண்டு இன்றைக்கு நல்ல மாதிரி ஒரு நாங்கள எதிர்பார்க்கல இப்படி எங்கட செய்தியாளர் தமிழ்நாட்டுல இருந்து இப்படி செய்வாருண்டு, அதுக்கு முதல் கண் வாழ்த்துக்கள். எங்களுக்கு எல்லாருக்கும் எதிர்பார்க்காம நடந்த விஷயம் இந்த நேரடி ஒளிபரப்பு சிஎம்ஆருக்கு அதுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். அது எங்கட இளைய தளபதி, இளைய தளபதி எங்கட விஜய்க்கு வந்து ஒரு உலகத்துல இருந்த தமிழர்கள் மதிக்கக்கூடிய ஒரு வாழ்த்து வந்து கிடைச்சது. காந்தி குடும்பத்தில இருந்து காந்தி குடும்பத்தின் வாழ்த்து கிடைச்சதும் அவருக்கு மிகப்பெரிய எதிர்காலத்துல நன்மை என்று சொல்லிக்கொண்டு நான் கேட்கும் பாடல் நேற்று இன்று நாளை படத்துல
2: நன்றி. நிகழ்ச்சியில் டி எம் சௌந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
5: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
4: சுகந்தன், 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
6: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸ் இன் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ், 36 01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன் மெகா சேல்.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
8: வொர்க்கிங் ஃபார் யூ.
7: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு CMR தமிழ் FM.
10: நேரம் 4:50. உங்களுக்கான சிலை கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பு வணக்கம். மலைப்பில் இருக்கிறீர்கள், சார் பேசுகிறீர்கள். சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
11: பாசக்கார நண்பர்களே, அம்மா என்பது சொல்லல்ல, அன்பு கடவுளின் நிஜ வடிவம் என்ற பாடலை சிஎம்ஆர் நேர்கள், சிஎம்ஆர் அறிவிப்பாளர், சிஎம்ஆர் விளம்பரதாரர், பத்திரிகை கார உறவுகள், காரவிகள் மற்றும் வேண்ட பவனியா நண்பர்கள், சிவாகர ரீடிங் சுந்தரி அவர்கள் எல்லாரோடும் சேர்ந்து, உங்களோட குடும்பத்தோடு எல்லாரும் சேர்ந்து இந்த சிஎம்ஆர்ல உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்நியருக்கும் அந்நியதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய குடும்பத்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு
10: சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கும். நன்றி. இதோ மது பாலகிருஷ்ணன் பாடுகின்ற பாடல்.

0: friendly radio for channels around the universe. CMR Tamil FM 101.3.
1: உங்களுக்கு ஆரம்பிச்சினை நிறைவு செய்யப்படுற நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், நான் நித்யா.
1: நித்யா சொல்லுங்கள், என்ன பாடலை தேர்ந்தெடுக்கிறீர்கள்?
2: எல்லா அண்ணியருக்கும் வாழ்த்து சொல்லிக்கொண்டு, என் அம்மாக்கும் வாழ்த்து சொல்லிக்கொண்டு, நீங்க ஏஐயில் உருவாக்கின அந்த அம்மா பாட்டை கேட்கிறேன்.
1: சரி, உங்களுக்கும் அன்னையத்தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி. அந்த பாடலை தெரிவு செய்தமைக்கு இது உங்களுக்காக அந்த பாடல். நன்றி,
2: நன்றி, வணக்கம்.
1: உலகம் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. உங்களுக்கு ஆர் நிகழ்ச்சி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.

0: நேரம் அதிகாலை 5 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் எஸ் டி செந்தில்நாதன். செய்தி ஆசிரியர் எஸ் ஜி ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மருந்து களஞ்சியம் தீப்பிடித்த நிலையில் அந்த பகுதியில் தடவியல் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் தடய ஆய்வுகளையும் மேற்கொண்டுள்ளனர். சென்னை நேரு விளையாட்டரங்க உள்ளரங்கிலேயும் இன்று காலை நடைபெற்ற விழாவில் விஜய் தமிழக முதல்வராக பதவியேற்றார். கனடாவின் இளைஞர்கள் மற்றும் சிறார்களை இலக்காக கொண்ட புதிய வகை இணைய தீவிர அச்சுறுத்தல் உருவாகி வருவதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை ஈரான் குறைந்தது 4 மாதங்கள் வரை சமாளிக்க முடியும் என சிஐஏ உளவுத்துறை மதிப்பீடு செய்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சுந்தரசன் மரணம் தொடர்பாக பிரேத பரிசோதனை நேற்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பு பிரதான சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் ஸ்ரீயந்த அமரட்னா தலைமையிலான 5 குழு இந்த பரிசோதனையை மேற்கொண்டுள்ளது. இதன் அறிக்கை திங்கட்கிழமை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தற்பொழுது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளன. சிரேஷ்ட காவல்துறை அத்தியஸ்தர் இந்திக லோகோரெட்டி தலைமையிலான சிறப்பு குழு விசாரணைகளை நடத்தி வருகிறது. ஏபஸ் விமான கொள்வனவு ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுக்கப்பட்டிருந்த கபில சந்திரசேனாவை மீண்டும் கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் அவரது சடலம் கடந்த 8 தேதி கொள்ளுப்பட்டியில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த டி செல்வா வீட்டிலிருந்து மீட்கப்பட்டது. கபில சந்திரசேனாவின் மரணம் கொலையா அல்லது தற்கொலையா என்பதை கண்டறிய விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மருந்து களஞ்சியம் தீப்பிடித்த நிலையில் அந்த பகுதியில் தடவியல் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் தடய ஆய்வுகளையும் மேற்கொண்டுள்ளனர். அதேவேளை திங்கட்கிழமை கொழும்பிலிருந்து அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்கள அதிகாரிகள் நேரில் சென்று சோதனையுள்ள நிலையிலே குறித்த பகுதி குற்றப்பிரதேசமாக அறிவிக்கப்பட்டதாக காவல்துறை அறிவித்திருக்கிறது. அங்கு பாதுகாப்பும் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சிம்மணி மனித புதகுழியில் முன்னெடுக்கப்பட்ட 3 கட்ட அகழ்வு பணிகள் நேற்று சனிக்கிழமையுடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. மீண்டும் எதிர்வரும் 1 தேதி அகழ்வுப் பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. கடந்த 28 தேதி தொடங்கிய அகழ்வுப் பணிகள் தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெற்றன. நேற்றைய அகழ்வின் பொழுது புதிய மனித எண்புக்கோட்டு தொகுதிகள் 1 அடையாளம் காணப்பட்டதுடன் ஏற்கனவே கண்டறியப்பட்ட 5 எண்புக்கோடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் சிம்மணி புதர்களிலிருந்து இதுவரை மொத்தம் 261 மனித எண்புக்கோட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் 1 மண்டையோட்டு பகுதி மட்டும் வெளிப்பட்ட நிலையிலே காணப்பட்டாலும் அது இன்னும் அகழ்ந்து எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இந்த அகழ்வு பணிகளின் பொழுது 21 எண்புக்கோட்டுகள் கண்டறியப்பட்டதுடன் மூக்குத்தி, நாணய குட்டிகள், ஆணிகள் மற்றும் வளையல் துண்டுகள் உள்ளிட்ட 17 பொருட்கள் மீட்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. 3 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற முயன்றதாக கூறப்படும் கருணாகல மாநகர சபை பிரதி முதல்வர் அர்சாடீன் மொய்தீன் எதிர்வரும் 21 தேதி வரை அவர் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார். பேருந்து நிலையம் மற்றும் பொது மலசலகூடம் சுத்தப்படுத்தும் ஒப்பந்தத்தை வழங்குவதற்காக 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. பத்திரமுல்லை பகுதியில் லஞ்ச பணத்தை பெற முயன்ற பொழுது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி அவரது உறுப்புரிமையை உடனடியாக இடைநிறுத்தியது. தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான ஆட்சி அமைப்புக்கு ஆதரவு வழங்கிய பின்னர் அவர் கொன்னாகல மாநகர சபையின் பிரதி நகர முதல்வராக பதவியேற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: இந்திய செய்திகள்.
0: சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை நடைபெற்ற விழாவில் விஜய் முதல்வராக பதவியேற்றார். சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தது. ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மைக்காக காங்கிரஸ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகா மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் விஜய்க்கு ஆதரவை தருவதாக உறுதியளித்திருந்தன. விசிகா மற்றும் IUML கட்சிகள் கடைசி நேரத்தில் ஆதரவு கடிதம் வழங்கியதன் மூலம் தமிழக வெற்றிக் கழகத்தின் பலம் 120 உயர்ந்தது. இதையடுத்து ஆளுநர் அர்லேக்கர் விஜயை ஆட்சி அமைக்க அழைத்ததுடன் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 164 கீழ் முதல்வராக நியமன ஆணையையும் வழங்கினார். தமிழகத்தின் முதல்வராக விஜய் பதவியேற்றதுடன் அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றனர். மேற்கு வங்க மாநிலத்தில் ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த தின நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி பாரதிய ஜனதாவுக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். என்னுடைய முதல் எதிரி பாரதிய ஜனதா கட்சி, இடதுசாரிகள் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒரே அணியில் திரள வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மாணவ அமைப்புகள் மற்றும் தன்னார்வ அமைப்புகள் இணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த சோரன், டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் தன்னுடன் பேசியதாக மம்தா தெரிவித்தார். அத்துடன் உத்தவ் தக்காரே, தேஜஸ்வி ஜாதேஸ், அகிலேஷ் ஜாதேஸ் ஆகியோரும் ஆதரவு தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் அதிகாலை செய்தி அறிக்கை.
1: கனேடிய செய்திகள்.
0: கனடாவின் இளைஞர்கள் மற்றும் சிறார்களை இலக்காக கொண்ட புதிய வகை இணைய தீவிரவாத அச்சுறுத்தல் உருவாகி வருவதாக உளவுத்துறை, சிசிஎஸ் மற்றும் சட்ட அமலாக்க அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். நிகிலிஸ்டிய வன்முறை தீவிரவாதம் எனப்படும் இந்த புதிய போக்கு சிந்தனையின் அடிப்படையிலான வன்முறை தீவிரவாதத்தின் புதிய அச்சுறுத்தலாக சிஎஸ்ஐஎஸ் தனது ஆண்டு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. 764 மற்றும் மேனியாக் மேர்டர் கல்ட் போன்ற இணைய குழுக்கள் மூலம் இளைஞர்களை தீவிரமாக்கப்படுவதாகவும், இக்குழுவில் சமீபத்தில் கனடாவில் பயங்கரவாத அமைப்புகளாக பட்டியலிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுக்களுடன் தொடர்புடைய வன்முறை செயல்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் பல கனடியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் கெபெக் மாகாணத்தைச் சேர்ந்த ஒருவர் பயங்கரவாத குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார். இந்த இயக்கங்களின் செயற்பாடுகளில் பெரும்பான்மை குற்றச் செயல்களாக இருந்தாலும் சில நடவடிக்கைகள் தேசிய பாதுகாப்புக்கு நேரடி அச்சுறுத்தலாக மாறி வருவதாக சிஎஸ்ஐ எச்சரித்துள்ளது. மின்சார வாகன தயாரிப்பு திட்டங்களை கைவிட்ட பிறகு ஆக்வில் ஆலையில் புகழ்பெற்ற எஃப் சீரியல் ட்ரக்குகளை தயாரிக்க ஃபோர்ட் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. இதற்காக மத்திய அரசிடமிருந்து $464 மில்லியன் நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. இது அந்த பகுதியிலே வேலைவாய்ப்பை தக்கவைக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை கனடா அரசு கொண்டுவந்துள்ள புதிய சீர்திருத்தத்தின்படி உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு ஒரு ஆண்டுக்குள் ஒப்புதல் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் மார்க்கானி உறுதியளித்தார். இதன் மூலம் நாட்டின் வளர்ச்சிப் பணிகளை விரைவுபடுத்தப்படும்.
1: உலகச் செய்திகள்.
0: அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை ஈரான் குறைந்தது 4 வரை சமாளிக்க முடியும் என சிஐஏ உளவுத்துறை மதிப்பீடு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதட்டம் நீடித்து வரும் நிலையில் ஹர்மஸ் நீர்நெய் பகுதியிலே மீண்டும் மோதல்கள் அதிகரித்துள்ளன. அதேவேளை போர் நிறுத்தம் மற்றும் அணுத்திட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக அமெரிக்காவின் முன்மொழிவுக்கு ஈரான் இன்னும் பதில் வழங்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிஐஏ அறிக்கையின்படி அமெரிக்க முற்றுகையால் ஈரானுக்கு பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டாலும் அதன் ஏவுகணை மற்றும் கடற்படை திறன்கள் இன்னும் முழுமையாக பாதிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதற்கிடையில் ஹெர்மஸ் நீர்நிலையில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் உலகளாவிய எண்ணெய் விலைகள் மீண்டும் உயர்வடைந்துள்ளன. தெற்கு லெபனானில் உள்ள 9 கிராமங்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் எச்சரித்துள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக தாக்குதல் நடத்த திட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹிஸ்புல்லா மீறியுள்ளதால் இஸ்ரேல் பாதுகாப்பு படை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது என்று இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் அவிசாய் அத்ரேயி தெரிவித்தார். கிராமங்களிலிருந்து குறைந்தது 1000 மீட்டர் தூரம் விலகி இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் மாதம் அமலுக்கு வந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு பிறகு இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்புகளிடையே தெற்கு லெபனானில் தொடர்ந்து மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் ஹிஸ்புல்லாவின் 85 மேற்பட்ட தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. சமீபத்திய இஸ்ரேல் தாக்குதல்களில் தெற்கு லெபனானில் பலர் உயிரிழந்ததாக லெபனான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வாடிக்கையாளர் வாங்கும் திறன் குறைந்து வருவதாகவும் வரும் காலங்களில் நிலைமை இன்னும் மோசமடையக்கூடும் என மெக்டொனால்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பணவீக்கம் மற்றும் உற்பத்தி செலவு அதிகரிப்பு காரணமாக உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மருந்து களஞ்சியம் தீப்பிடித்த நிலையில் அந்த பகுதியில் தடவியல் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதன் தடைய ஆய்வுகளையும் மேற்கொண்டுள்ளனர். சென்னை நேரு விளையாட்டரங்கில் இன்று காலை நடைபெற்ற விழாவில் விஜய் தமிழக முதல்வராக பதவியேற்றார். கனடாவின் இளைஞர்கள் மற்றும் சிறார்களை இலக்காக கொண்ட புதிய வகை இணைய தீவிரவாத அச்சுறுத்தல் உருவாகி வருவதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை ஈரான் குறைந்தது 4 மாதங்கள் வரை சமாளிக்க முடியும் என சிஐஏ உளவுத்துறை மதிப்பீடு தெரிவித்துள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் அதிகாலை செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: தொண்டபெரும்பாக்கத்தில் 5 செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடமேற்கு திசைக்கு மணிக்கு 21 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய பகற்பொழுது 14 செலுத்ததாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கப் போகிறது. இரவு பொழுது 3 செலுத்ததாக குறைவடைந்தாலும் வானம் தெளிவாக காணப்படும். நாளை திங்கட்கிழமை 14 செலுத்ததாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும் இன்றைய நாள் போல்தான். இரவு பொழுது 2 செலுத்ததாக குறைவடைந்து செவ்வாய்க்கிழமை 15 செலுத்ததாக உயர்வடையும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும். அங்காங்கே முகில்கூட்டம் காணப்படும். இரவு பொழுது மழைக்குரிய வாய்ப்புகள் 60% 6 செலுத்ததாக இருக்கும். புதன் வியாழக்கிழமைகளில் முகில்கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 40% 16 செலுத்ததாக இருக்கும். வெள்ளிக்கிழமை 21 செலுத்து, சனிக்கிழமை 23 செலுத்ததாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நேர விளம்பரங்களை தொடர்ந்து ரியோ செய்தி நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
5: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
6: கேன் ஸ்மைல் டென்டல், ஆர்த்தோடான்டிக்ஸ், இம்ப்ளான்ஸ், ஓரல் சர்ஜரிஸ், எமர்ஜென்சி டென்டல் கேர். டாக்டர் பாபி சாண்டி 20 மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸி அண்ட் டண்டாஸ், இலக்கம் 30-33 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656. Can Smile Dental.
7: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
6: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
7: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
8: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. LICO.
9: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
10: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டு காத்தா சாப்பிட வர போயிருந்த கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். டீன்களி
9: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
6: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: 905-270-8800.
6: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 103.3.

0: நேயர்கள், இதுவரை ஹிரியோசை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். நேரம் 5:33 மிடம். CMR தொடர்வது.
1: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிதா உதயன். சென்றதினை மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையை சிந்தி செய்து கொன்றளிக்கும் கவலையினும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றதினை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணுமதையை திண்ணுமுற செய்து தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீய விஷயங்கள் அழிந்தவை, திரும்பி வாரா, அவற்றிற்கு நாம் உயிர்

வயதில் மிகச் சாதாரண காரணங்களுக்காக சண்டையிட்டிருப்போம். பலரை விரோதிகளாக்கிக் கொண்டிருப்போம். அத்தகைய சம்பவங்கள் பெரிய விவகாரங்களாகி விகாரங்களும் ஆகியிருக்கும். அர்த்தமில்லாமல் அப்போது அழைத்துக் கொண்டோமே என இப்போது கவலையாக இருக்கும். சண்டையிட்ட சிலரை நீண்ட இடைவெளிக்கு பின் மீண்டும் சந்திக்கும் போது நாம் நேசக்கரம் நீட்ட அவர்களும் நட்பை புதுப்பிக்கின்றார்கள். மனதுக்குள் உற்சாகம் கரை புரள்கிறது. காலங்கள் மாறும் போது கருத்துக்கள் மாறுகின்றன. விரோதிகள் மிக வேண்டியவர்களாகின்றார்கள். இதற்கு அவர்கள்தான் முதலில் முன்வர வேண்டும் என்றெல்லாம் வீண் கௌரவம் பாராமல் நாம் தான் முதல் முதலில் முயற்சி எடுக்க வேண்டும். நமக்கு அவர்கள் செய்த தீமைகளை, ஏற்படுத்திய அவமானங்களை, பழைய விரோதங்களை மறந்தால்தான் இது சாத்தியம். நாம் அவர்கள் மீது குறை சொல்ல, அவர்கள் நம்மீது பதிலுக்கு குறை சொல்ல, இது ஒரு முடியாத தொடர்கதையாகவே இருக்கும். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். கடந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்களை ஏதோ ஒரு தீய கனவாக எண்ணி நினைவீட்டிலிருந்து அழிக்க வேண்டும். அப்போதுதான் சுமூகமான சூழ்நிலை உருவாக முடியும். பார்வைகளையும் மனங்களையும் சுருக்கிக் கொண்டு அவர்கள் செய்தது தவறு, அதை அவர்கள் உணர வேண்டும். அதைத் தொடர்ந்து அவர்கள் அவதியுற வேண்டும். முடிந்தால் என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் மனித நேசங்களுக்கு வழிவைக்கும் உணர்வுகளை வளர்த்துக் கொண்டே போனால் நம்முடைய வட்டம் சுருங்கிக் கொண்டே போய்விடும். அதற்கு பிறகு தனி மனிதனாகி அவதியுற வேண்டியதுதான். அடுத்ததாக, சிலர் கடந்த காலத்தில் தாங்கள் செய்த தவறுகளையே நினைத்து நினைத்து வருந்தி நிகழ்காலத்தையும் கெடுத்துக் கொள்வார்கள். புதிதாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய தெம்பையும் உற்சாகத்தையும் இந்த நினைவுகள் காற்று பிடுங்கிவிட்ட பலூனாக ஆக்கிவிடுகிறது.

என்னால் மறக்க முடியவில்லை என்பவர்களுக்கு சில வார்த்தைகள். இப்படி சொல்வதும் நினைப்பதுமே நம் நினைவாற்றலை அதிகப்படுத்தி நம்மை வதைக்கும். நான் அதையெல்லாம் மெல்ல மறந்து வருகின்றேன் என்று மெனத்தால் எண்ணவோ வெளியில் சொல்லவோ வேண்டும். இது அற்புதமான பலனை தரும். அத்தோடு நாம் பெரிதும் முயன்று ஏற்படுத்திக் கொள்ளும் புதிய சூழ்நிலைகளை அவற்றை மறக்க அற்புதமான வழிகள். நல்லது நீங்களே, நான் வாசித்ததிலிருந்து மலர்ந்தது இன்றைய விடியல் நிகழ்ச்சி. மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா உதயன். வணக்கம்.

0: சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: Everything okay, no problem indigenam.
2: Bar kalamu closing da tadikira nadik.
3: The customer you're trying to reach is not available.
4: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
1: உங்கள்
4: வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால்
5: 416-834.

நேரம் 5:44 நிமிடம். சிம்பார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்று மே மாதம் 10th May 2026 ஞாயிற்றுக்கிழமை. இந்த வைகரை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடங்கியிருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இன்று மே மாதம் 10th பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சிமார் கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு இன்று அந்நியர் தினம், உலகெங்கும் வாழும் அந்நியருக்கான வாழ்த்துக்களையும் சிமார் தமிழகம் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

Many more happy returns of the day. Baby.

0: நேரம் 5:50 நிமிடம்.
1: Many more happy returns of the day. Baby, let's party.
2: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
5: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044.
6: செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
7: மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம்.
6: CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: பெறுங்கள்.
9: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

0: நேரம் 5:54 நிமிடம். இன்று மே மாதம் 10ஆம் தேதி. இன்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து சிஎம்ஆர் நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு இன்று அன்னையர் தினம், எனவே அனைத்து அன்னையருக்கும் வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: Many more happy returns of the day.
0: ஒலிக்க இருக்கும் பாடலோடு நானும் விடைபெற்றுச் செல்லும் நேரம். 6 மணியிலிருந்து 10:30 வரை பல்கலாச்சார நிகழ்ச்சியினை கேட்கலாம். 10:30 மீண்டும் சிஎம்ஆர் தமிழ்ப்பின் ஞாயிறு காலை ஒலிபரப்பினை கேட்கலாம். 24 மணி நேரமும் சிஎம்ஆர் H2 தமிழ் ஒலிபரப்பினை கேட்கலாம். 6 மணியிலிருந்து 10:30 வரை நேரடி ஒலிபரப்பினை வழங்குவதற்காக ஒலிபரப்பாளர் ஜோதி ஜெயக்குமார் உங்களுக்காக H2 காத்திருக்கின்றார். சரிநேர்களே, மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் மற்றொரு ஒலிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அனைத்து அன்னையர்களுக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் அன்புடன் ST செந்தில்நாதன். வணக்கம் நேர்களே, மீண்டும் சந்திப்போம்.
1: Many more happy returns of the day. Baby, let's party. Here we go. Come on, man. Ready, man. Wait a minute.

பானா.

ராமை சம்பாத்தாய், ராமை சம்பாத்தாய், ராமை சம்பாத்தாய். திங்கு கோரியோ கராமை சம்பாத்தாய், கராமை சம்பாத்தாய்.

மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். ஜோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் 14:15 துவங்கி 21 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணியாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கி இருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள், ஏனெனில் நான் வாழ்கின்றேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்கள் உள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டல்களை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொண்டவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன்.

தவம் செய்துதான் வரம் கேட்க வேண்டும். இவ்வாரத்திற்கு என்ன வரம் வேண்டும் என்ற செய்தியை அருள்தந்தை அமிர்தாஸ் டென்சிங் அவர்கள் வழங்க

இயேசுவில் அன்புக்குரிய நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். பாஸ்கா காலத்தின், இயேசுவின் உயிர்ப்பு காலத்தின் 6வது ஞாயிற்றுக்கிழமை என்று திருச்சபை நம்மை அன்பு செய்ய அழைக்கின்றது. அன்பு செய்ய அழைப்பது திருச்சபை என்றால் அந்த அன்பு பேரன்பு. எனவே பேரன்பு செய்ய திருச்சபை நம்மை அழைப்பு விடுக்கின்றது. அதற்காக தவம் செய்வோம், அதையொட்டி வரம் கேட்போம். அது என்ன பேரன்பு? நினைச்சதில் அழகாக சொல்லக்கூடிய வார்த்தை சீடர்களை நோக்கி, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்பது ஒரு பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு திசையில் நாம் வெற்றி நடையாக வீராப்போடு, ஆற்றலோடு, அறிவோடு, அக்கறையோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். திடீரென அந்த திசை காட்டி வழிகாட்டி இழந்து விடுகிறோம் என்றால் அந்த திக்கு திசை தெரியாமல் விழிப்போம், துன்புறுவோம், கலக்கமுறுவோம், அச்சப்படுவோம். இது எல்லா மக்களுக்கும் பொருந்தும். குடும்ப வாழ்க்கையிலே ஒரு பயணத்தில் செல்கிறவர்கள் அங்கே இழப்பு ஏற்பட்டு விடுகிறது. திருச்சபையிலே குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பயணம் செய்து கொண்டிருக்கின்றவர்கள் அங்கே ஒரு இழப்பு ஏற்பட்டு விடுகிறது. சமூகத்திற்காக ஒரு நெடும்பயணம் மேற்கொள்கின்றவர்கள், ஒரு திசையிலே வலுவாக வேரூன்றி சென்று கொண்டிருக்கின்றவர்கள் இழப்பை, ஏமாற்றத்தை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் குழம்புகிறார்கள், அச்சப்படுகிறார்கள், வேதனைப்படுகின்றார்கள். இவையெல்லாம் கலந்ததுதான் திக்கற்ற நிலை. திக்கற்ற நிலை என்பது உடன் நபர் இல்லாததாக இருக்கலாம், உறவுகள் நம்மை விட்டு விலகி ஓடியதாக இருக்கலாம், குடும்பத்திலோ சமூகத்திலோ ஒரு மிகப்பெரிய ஆளுமையினுடைய மறைவாக இருக்கலாம், மிகப்பெரிய விபத்தாக இருக்கலாம். இவையெல்லாம் கலந்ததுதான் திக்கற்ற நிலை. நான் இனி என்ன செய்வேன் கடவுளே, இதை நம்பியிருந்தேனே, இறைவா நான் எங்கு செல்வேன், எல்லாவற்றையும் இதில் நான் கொட்டி சேர்த்தேனே, காணாமல் போய்விட்டதே, எல்லாவற்றிலும் இந்த மனிதரை நம்பியிருந்தனே, நான் எழுந்து போய்விட்டேனே. எனவே திக்கற்ற நிலை என்பது எல்லாவற்றையும் முழுமையாக இழந்து நாம் தனிமரமாக நிற்கக்கூடிய அந்த நிலை. அப்படி என் சீடர்களாகிய நீங்கள் இருக்க மாட்டீர்கள், நான் விடமாட்டேன். அதற்கு என்ன காரணம்? நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள், இப்படி இயேசு சொல்கின்றார். அந்த பேரன், இதுதான் பேரன்பினுடைய தத்துவம். நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ வேண்டும். வாழ வேண்டும் என்பது வார்த்தை இல்லை. நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாழ்வதற்கு நான் உதவியாக இருப்பேன் என்பதுதான் பேரன்பு. நான் வாழ்கிறேன், எனவே நீங்களும் வாழ்ந்து விடுங்கள் என்று இயேசு வாழ்த்து சொல்லவில்லை. நான் வாழ்வதை போல, நான் தந்தையோடு இணைந்து வாழ்வது போல, நான் ஒன்றாக இருப்பது போல, நீங்களும் ஒன்றாக இருப்பதற்கு தான் அவர் வீதி வீதியாக, தெரு தெருவாக, ஊர் ஊராக கடவுளுடைய ஆட்சி அறிவித்தார். எனவே நான் வாழ்கிறேன் என்பது என்னுடைய கொடை, கடவுள் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய கொடை. நான் நீங்களும் வாழ்வீர்கள் என்று சொல்வது அந்த கொடையை நாம் பயன்படுத்தி பிறரை வாழ வைப்பது. காரணம், எல்லோரும் இயேசு பெற்ற அந்த நிறைவான வாழ்வு எல்லோரும் பெற வேண்டும் என்று விரும்புகின்றார். நாம் அப்படி விரும்புவதில்லை. மனிதர்கள், நான் வாழ வேண்டும், பிறரும் வாழ்ந்து கொள்ளட்டும், என்னைப் போல உயர்வாக வாழ வேண்டும் என்றால் நான் என்னை உயர்வாக்க வேண்டும். அங்கே கடமை இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது, தியாகம் இருக்கிறது. கடமை, கண்ணியம், பொறுப்பு, தியாகத்தோடு என் வாழ்க்கையை நான் உயர்த்துகின்ற பொழுது இதே வாழ்க்கையில் நீங்களும் வாழ்வீர்கள் என்றால் என்னிடம் இருக்கக்கூடிய இந்த மகத்தான வாழ்க்கையை உங்களுக்கும் உரித்தாக்குவேன், உங்கள் வாழ்க்கைக்கும் நான் உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்வதுதான் பேரன்பு. நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்ந்து கொள்வீர்கள் என்று வாழ்த்து சொல்வது சாதாரண அன்பு. திருச்சபை நமக்கு கொடுக்கக்கூடிய தத்துவம், நாம் பேரன்பில் திகழ வேண்டும். அதில்தான் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானம் அடங்கி இருக்கிறது. இது எப்படி சாத்தியம்? இயேசு இதற்கு முன்னுதாரணமாக திகழ்ந்திருக்கிறார் என்பதைத்தான் திருத்தூதர் பேதுரு தன்னுடைய மடலிலே எழுதுகின்றார். தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். துன்புறுதல் நமக்கு தேவையா? கடவுள் நிச்சயமாக நாம் துன்புறுவதை விரும்புவதில்லை. எனவேதான் கடவுளுக்கு திருவுளமானால் என்று பேதுரு சொல்லுகிறார் என்றால், திருச்சபை எல்லாவற்றையும் கடவுள திருவுளத்தின் மேல் பாரத்தை போட்டு பொறுப்பை கொடுத்து உள்வாங்கிக் கொள்வது, அது ஒரு அழகான பண்பாடு. கடவுள் விரும்பினால் இது நடக்கட்டும் என்று சொல்வது ஒரு தாழ்ச்சி,
ஒரு கண்ணியம், தன்னை அப்படியே ஒரு பணிவிடை செய்வதற்கு முழுமையாக கையளிப்பதனுடைய வடிவம்தான் கடவுளுக்கு திருவளமானால் என்று சொல்வது. அது என்னையும் என்னை சார்ந்த எல்லாவற்றையும் இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை. நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் என்று என்னை மட்டும் முன்னிலைப்படுத்தி சொல்வது திருச்சபையினுடைய பண்பாக இருக்க முடியாது. என்னுடைய திறமை, என்னுடைய ஆற்றல், என்னுடைய சூழல், என்னுடைய கொடை, என்னுடைய வரம் எல்லாவற்றையும் நான் பரிசீலித்து நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று சொல்லக்கூடிய பண்புதான் திருச்சபையின் பண்பு. எனவே தீமை செய்து துன்புறுவதை விட நன்மை செய்து துன்புறுவது மேல் உயர்வாக இருக்கும் முடியும் என்று தன்னுடைய நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார் பேதுரு. இதனுடைய அடிப்படை, தீமை செய்கிறவர்கள் துன்புறுகிறார்களா, நன்மை செய்கிறவர்கள் துன்புறுகிறார்களா? எல்லோரும் துன்பப்படுகிறார்கள் என்பது உண்மை, யதார்த்தம், இந்த சமூகத்தின் இயல்பு நிலை. நல்லவர்கள், கெட்டவர்கள், துன்புறுத்துகிறவர்கள், துன்பப்பட்டவர்கள் என்று எல்லோரும் துன்புறுகிறார்கள் என்பது கண்கூடி. இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் இத்தனை நற்காரியம் செய்தேனே, துன்பப்படுகிறேன் என்று நாம் கவலைப்படக்கூடிய பக்குவம் இருக்கிறது. அது உண்மை இல்ல. எல்லோரும் துன்பப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. அவர்கள் அவர்கள் திசையிலே, அவர்கள் அவர்களுடைய சூழலிலே துன்பப்படுகிறார்கள். ஆனால் நான் திருச்சபையின் பார்வையை கொண்டு பிறருக்காக செய்யக்கூடிய நன்மையிலே நான் துன்பப்படுகிறதை உயர்வாக கருதுங்கள். காரணம், பிறருக்காக துன்பப்பட்டேன் என்று சொல்லி அதை வருத்தப்படுகிறோம். இல்லை, பேரன்போடு நாம் வாழ்கின்ற போது பிறருக்கு துன்பப்படுகின்ற போது அந்த நிலையை உயர்வாக கருதுங்கள். காரணம், இந்த சமூகத்திலே பிறருக்காக துன்பப்படுகிறவர்களை இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு பண்பு இருக்கிறது. குறைவாக பார்ப்பதும், அவர்களை மட்டுப்படுத்துவதும், அவர்களை மட்டம் தட்டுவதும் இயல்பாக இருக்கிறது. இவர்களுக்கு வேறு வேலை இல்லை என்று சொல்லக்கூடிய நிலை. ஆனால் திருத்தூதர் பேதுரு பிறருக்காக நன்மைத்தனம் செய்வதற்காக துன்பப்படுவது மேல், அது உயர்வு, அதை பாராட்டுங்கள், அதை தக்க வைத்துக் கொள்ளுங்கள், கவலைப்படாதீர்கள். காரணம், இயேசு அதை செய்திருக்கின்றார். இயேசு தான் வாழ்ந்தது போல என் சீடர்களும் வாழ்வார்கள், நான் வாழ்வது போல என்னை விசுவாசிப்பவர்களும் வாழ்வார்கள் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அதற்காக அவர் துன்பங்களை தாங்கி கொண்டார். அந்த துன்பம், சிலுவை துன்பம், அது இழிவானதல்ல, அது குறைவானதல்ல, அதை தரம் தாழ்ந்ததல்ல, அது உயர்வானது என்று இயேசுவின் திருத்தூதரான பேதுரு நமக்கு சாட்சி வழங்குகின்றார். எனவே அன்பு நண்பர்களே, இயேசுவினுடைய வாழ்க்கையினுடைய நிறைவு பகுதியை அவர் விடைபெறுகின்ற சூழலில் பேரன்பு தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கின்றார். நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள், நீங்கள் வாழ்வீர்கள் என்று வாழ்த்துவது என்பது நான் உங்களை வாழ வைப்பேன், உங்கள் வாழ்க்கைக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய வாக்குறுதி. அதுதான் பேரன்பு. அன்பு பேரன்பாக எழுச்சி வர வேண்டும், அன்பு பேரன்பாக முதிர்ச்சி வர வேண்டும், அன்பு பேரன்பாக வெளிச்சம் பெற வேண்டும். அன்பு தன்னை மட்டும் அன்பு செய்து மற்றெல்லோரையும் அபகரிக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குவதுதான் இந்த சமூகத்தினுடைய துன்பமாக இருக்கிறது. எனவே சமூகத்தில் இருக்கக்கூடிய துன்பத்தை மாற்றுவதற்கு நாம் பேரன்பை இதயத்தில் கொண்டிருக்க வேண்டும். இப்பொழுது கேட்டு பாருங்கள், நாம் பிறரை அன்பு செய்வதற்கு தடையாக இருப்பவை எல்லாம் எவை? சாதியா, மதமா, இல்லை என்றால் நிறமா, பொருளாதார நிலையா, இல்லை என்றால் குடும்ப வரலாற்றின் பின்னணியா? இவை எல்லாவற்றையும் நாம் உணர்ந்து பார்ப்போம். தடையாக இருக்கவற்றை எல்லாம் கடவுளே மாற்றிவிடும். நாம் இந்த சமூகத்தில் வாழ்வதற்கான அன்பை பெற்றிருக்கிறேன், உம்மை போல உன் பிள்ளையாக பேரன்பை வெளிப்படுத்தக்கூடிய அந்த திசையை கண்டுபிடித்து நான் உயிர்ப்பை பறைசாற்றி கொண்டே இருக்க வேண்டும். எனவே திக்கற்றவர்களாக உம்மை விடமாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்த அந்த இயேசுவின் வார்த்தைகளை இதயத்தில் தாங்கிக் கொள்வோம். நான் வாழ்வேன், உன்னையும் வாழ வைப்பேன், உன்னுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பேன் என்ற வாக்குறுதியை இந்த சமூகத்திற்கு கொடுத்து இறைவனுடைய ஆசீர் பெறுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.

மன்றாடுமாக. தாயும் தந்தையுமான இறைவா, பாஸ்கா காலத்தை இயேசுவின் உயிர்ப்பை பறைசாற்றிக் கொண்டே இருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் உயிர்ப்பை உணர்கின்றோம். உயிர்ப்பின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள முயற்சியிடுகின்றோம். இறைவார்த்தையினுடைய அந்த வெளிச்சம் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களது திருச்சபையையும் சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நன்றி கூறுகிறோம் இறைவா. திக்கற்றவர்களாக எங்களை விடமாட்டீர் என்று வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றதை நம்புகின்றோம். எங்கள் வாழ்க்கையில் உம்மை பின்பற்றக்கூடிய திசை மட்டுமே எங்களுடைய திசை என்பதை நாங்கள் உறுதியெடுத்து கொண்டு, வாழ்வு ஒன்றே எங்களுடைய திசை என்பதை நாங்கள் எடுத்துக்கொண்டு, வாழ்வை இழந்தவர்கள், வாழ தயங்குகிறவர்கள், வாழ்வியலிருந்து விலகி நிற்பவர்களை நாங்கள் தேடி சென்று அவர்கள் உள்ளத்தில் உம்முடைய வார்த்தையை, உம்முடைய நற்கருணையை, உம்முடைய மகிழ்ச்சியை நாங்கள் பறைசாற்றி ஒரே இனமாக, ஒரே குலமாக, எந்த தடையுமின்றி நாங்கள் துன்பங்களை தாங்கிக் கொண்டு அதை கடந்து சென்று உம்முடைய இறையாட்சியை கட்டுவிக்கும் பணியாளர்களாக எங்களை மாற்றும். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

சுயமார் தமிழ் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காற்றலையில் உங்க எல்லாருக்கும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கிறீங்க? நல்லமா இருக்கிறீங்களா? இந்த நாள் நல்ல நாளாக விடைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். எப்படி விடியாம போகும் வழியில காலநிலை அவ்வளவு அற்புதமா இருக்கு. இன்றைக்கு டொரண்டோவினுடைய வெப்பநிலை 10°C பதிவாகி இருக்கிற நல்ல வெளிச்சமான நாள். வெளியில மாத்திரமல்ல மனசுக்குள்ளேயுமே ஒரு நல்ல உணர்வை கொடுக்கக்கூடிய நாள். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு உலக அன்னியர் தினம். சரி, கட்டாயம் நீங்கள் வந்து வாழ்த்துக்களோடு உங்களுடைய அம்மாவை இன்றைக்கு நித்திரையில் இருந்து எழுப்பியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்து, வழக்கமாக அம்மா தானே காலையில் காலை சாப்பாடு செய்து தருவாங்க, இன்றைக்கு இந்த பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அம்மா நித்திரையிலிருந்து எழும்பிக்கி சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் செய்திருப்பீங்க. இல்லாட்டி இப்போவே அம்மாவுக்கு பூ, இந்த வாழ்த்து மடல் எல்லாம் இப்போவே வாங்க வெளியில் போயிருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் அம்மாவே அம்மாவின் மனசை குளிர வைக்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் செய்து பாருங்கள். அந்த கண்ணினுடைய நிறைவு வந்து உங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி கொடுக்கும். ஆக இது அன்னியரை கொண்டாடுகிற நாள். இந்த உலகத்திலேயே ஒரு அன்கண்டிஷனல் லவ், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தரால் அன்பு செய்ய முடியும். இப்போ பிள்ளைகள் எவ்வளோ வளர்ந்தாலும், எவ்வளோ தூரம் போனாலும், அந்த தானாட விட்டாலும் தன் தசையாடும்ன்ற மாதிரி பிள்ளைகளுக்கு என்னவும் என்று சொல்லிச்சுன்னா, முதல்ல துடிக்கிற மனம் அது தாயினுடைய மனமாகத்தான் இருக்க முடியும். தன்னுடைய உடலில் ஓரத்து, தன்னுடைய அழகு ஓரத்து, தன்னுடைய இளமையை ஓரத்து, தன்னுடைய நேரத்தை ஓரத்து, தன்னுடைய பசியை ஓரத்து, இப்படி எல்லாவற்றையும் ஒருத்து ஒரு குழந்தையை வளர்த்தெடுக்கிறதும் அவங்கள ஒரு மனுஷனாக மனுஷியாக ஆக்குறதும்ன்றது ஒரு பெரிய விஷயம். அது ஈடு இணை இல்லாதது, ஒரு கடவுளினுடைய அன்புக்கு நிகரானது. ஆக அப்படிப்பட்ட ஒரு தாய்மையை போற்றுகிற நாள் இந்த நாள். அது வெறுமனே ஒரு நாளாக இல்லாமல் நீங்கள் அன்றைக்குமே அதை செய்தீங்களாக இருந்தால் அது நல்லது. ஆக எல்லா அன்னையர்களுக்கும், யாரெல்லாம் நீங்கள் ஒரு குழந்தைக்கு பிறப்பு கொடுத்த அன்னையாகினவர்களாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் ஒரு குழந்தையை சுமக்க முடியாமல் ஆனால் தாய்மையை சுமந்து கொண்டிருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு தாய் இல்லாத இடத்தை ஒரு தகப்பனாக இருந்து ஒரு தாயை போல நிறைவேற்றுகிற ஆளாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் உங்களுடைய மூத்த சகோதரர், உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு மூத்த சகோதரியாக சகோதரனாக இருந்து ஒரு தாயை போல நீங்கள் அரவணைச்சாலும் சரி, தாய்மை இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள்.

நான் முதல் பாடலை நான் வந்து என்னுடைய அம்மாவுக்காக நான் இந்த பாட்டை நான் டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ அம்மா, இவ்வளவு சிறப்பாக இன்றைக்கி இந்த ஒலிவாங்கிக்கு முன்னால் இருந்து பேசுகிற ஒரு பிள்ளையாக நீங்கள் என்ன வளர்த்ததுக்கு.

0: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
2: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
3: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
4: டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
5: 9691 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
4: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
6: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
7: Listen to us around the universe. www.cmr.fm.

0: அழகான ஒரு அம்மா பாட்டு ஒலித்துவந்திருக்கிறது. இது நியூ திரைப்படத்திற்காக வாலியினுடைய வரிகளில் இசப்பியல் ஏ ரகுமான இசையில் அந்த பாடல் ஒலித்துவந்திருக்கிறது. இன்றைக்கு நிகழ்ச்சி அந்நியர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக இருக்க போகிறது. நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டே அம்மாவை பற்றியும் ஒரு அன்னையினுடைய அன்பு பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டே நாங்கள் பயணிக்க போகிறோம். நேரம் 10:48.
1: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
2: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
5: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
6: Everything okay, no problem undichu nam
7: bar kalam closing da adikira nadi
8: customer you're trying to reach is not available.
9: Pradeep Selvam, first and second mortgage refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala, ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155, 416-268-0155.
6: Last minute le closing jeda Pradeep Selvathukku thanks.
7: செல்லம் இல்லடா செல்வம்.
6: சரி சரி.
10: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
11: Listen to us around the universe. www.cmr.fm.
0: CMR தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு அனைத்துலக அன்னையர் நாள். ஆக இன்னைக்கு உங்களோட அம்மாவுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம்னு யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்கன்னா இனியும் என்ன யோசிக்கிறீங்க. ஏசியன்ஸ் வந்து நல்ல சலுகைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒரு நல்ல விலை கூடின சாரி, நான் ஒரு ஒரு ஏற்ற விலையில் நல்ல அந்த சாரியை பார்த்து அச்சோ இவ்வளோ விலைக்கு சாரி வாங்கினீங்களான்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் அம்மாவோட அன்புக்கு என்ன விலை இல்லையா? அம்மாவுக்கு என்ன வந்தால் நாங்கள் கணக்கே பார்க்க மாட்டோம், அதுவும் இன்றைக்கு கணக்கே பார்க்க மாட்டோம். ஆனால் அப்படி இருக்கும்போது இன்னொருத்தர் ஒரு ஒரு நிறுவனம் நல்ல விலையில் நல்ல சலுகைகளோடு நமக்கு அந்த வாய்ப்பை வழங்குதா இருந்தால் ஏன்னா அந்த வாய்ப்பை மிஸ் பண்ண வேணும். கணக்கை யோசிக்காமல் ஏஷியன்ஸுக்கு போங்க. ஒரு நல்ல சேலையாக வாங்கி உங்களுடைய அம்மாவுக்கு நீங்கள் பரிசளிக்க முடியும். இல்லாட்டா அம்மாவையும் சேர்த்து கையோடு கூட்டிகிட்டு போங்க. அம்மாவோட ஷாப்பிங் போகிறதே ஒரு விதமான நல்ல உணர்வு இல்லையா? ஆக கூட்டிட்டு போயிட்டு அம்மாக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பார்த்து பார்த்து, அம்மா இந்த சாரியில நீங்க இப்படி இருக்கிறீங்கம்மா, இந்த கலர் உங்களுக்கு நல்லா சூட் ஆகுதம்மா, இந்த சாரி கொஞ்சம் மொத்தமா இருக்கும் இல்லையா, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் தூக்குறதுக்கு, இப்படி எல்லாம் சொல்லி பார்த்து பார்த்து அந்த கண்ணாடியில வச்சு வச்சு அழகு பார்த்து நீங்க அதை வாங்கி கொடுக்கும் போது அதை விட ஒரு அம்மாவுக்கு பரவசமான உணர்வு வேறு எதுவுமே இருக்க முடியாது. சரி, ஆக இந்த டிப்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். என்னை நினைச்சுக்கோங்க. அம்மாவோட அந்த சந்தோஷத்தில், உங்களுடைய அந்த சந்தோஷத்தில் இந்த நேரம் நாங்கள் ஏஷியன்ஸை நினைத்து கொள்கிற நேரம். ஏஷியன்ஸ் வழங்கும் தகவல்களோடு நம்மோட செந்தில்நாதன் அடைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில்நாதன். வணக்கம் செந்தில்நாதன்.
12: ஆமா, வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. நேயர்களுக்கு மீண்டும் அன்னிய தின வாழ்த்துக்களை ஏற்கனவே காலை பொழுதிலே சொல்லியிருக்கிறேன், இப்பொழுது மீண்டும் அன்னிய தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் குறிப்பிட்டது போன்றுதான் பிரியா, நீங்கள் அதாவது இந்த நிறுவனத்தில் இருந்து ஒரு நேரடி விவரணையை வழங்குவது போல அன்னையை அழைத்துக் கொண்டு வந்து இப்படி அந்த கண்ணாடிகள் எல்லாம் பார்த்து வாங்குங்கள் என்று சொல்லும் பொழுது அது ஒரு அந்த பிரமையாக இருக்கிறது. அதாவது நேரிலே நீங்கள் இங்கே வந்து நின்று சொல்வது போன்று இருந்தது. நன்றி. சரி, வெளியிலே நீங்கள் நிகழ்ச்சி ஆரம்பமாகும் பொழுது கூறியது போன்றுதான் ஒரு ஒளிமயமான நாளாக இருக்கிறது. அதே போன்று உங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றிய அன்னைக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், அல்லது அன்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு அன்பளிப்பை நீங்கள் வாங்கிக் கொள்வதற்கு இங்கே ஏசியன்ஸுக்கு நீங்கள் அழைத்து வரலாம். இலக்கு 36/1 லோரன்ஸ் அவென்யூ, மாக்கமன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கிறது. ஸ்காபுருவில் என்பது எல்லோருக்குமே தெரிந்த விடயம். இங்கே வந்து சொன்னால் உங்கள் அம்மாவுக்கு சேலை வகைகள் பிடிக்குமாக இருந்தால் அதை வாங்கிக் கொடுக்கலாம், அல்லது உங்களுடைய அம்மாவுக்கு ஹேண்ட்பேக் பிடிக்குமாக இருந்தால் அதை வாங்கிக் கொள்ளலாம், அல்லது உங்களுக்கு பேங்கிள்ஸ் அதுகள் தான அம்மாவுக்கு பிடிக்க வேண்டும், சில விலைகளிலே போட வேண்டும் என்று சொல்லிட்டு நீங்கள் தங்கத்திலையும் வாங்கிக் கொடுக்கலாம், இமிட்டேஷனாக வாங்கிக் கொடுக்கலாம், அல்லது சமையல் உபகரணங்கள் அது இன்னுமே மிக மிக பிடிக்கக்கூடிய ஒரு பொருட்களாக இருக்கும். அந்த சமையல் உபகரணங்கள் அனைத்துமே சாரிவைகளாக இருந்தாலும் சரி, சமையல் உபகரணங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையுமே என்டி ஃப்ளோரில் இருந்து 60% 80% தள்ளுபடியில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது. இது அன்னியர் தினத்துக்காக மட்டுமல்ல, அதாவது மீள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, மீள் திருத்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே வாடிக்கையாளர்களுக்கு நன்றி செலுத்தும் முகமாகவும் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் முகமாகவும் இந்த மெகா சேலை தருகின்றார்கள் ஏசியன்ஸ் நிறுவனம். இது ஸ்காப்ரூவில் அமைந்திருக்கிறது எல்லோருக்குமே தெரியும். ஒரு சில இந்த விலை விவரங்களை பார்ப்போம். எவ்வளவு தள்ளுபடிகள் கிடைக்கிறது என்று சொல்லி காஞ்சிபுரம் சாரியாக இருந்தால் 40% 70% தள்ளுபடியும், புதிய வரவுகள் இருக்கின்றன 50% தள்ளுபடியில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சாரிகளின் தொடக்க விலை என்று பார்க்கும் பொழுது $10 இருந்து இந்த சாரிகள் தொடங்குகிறது விலை. இதைவிட 50% 60% தள்ளுபடியில் நீங்கள் காட்டன் சாரிகள் வாங்கலாம், கல்யாணி காட்டன் சாரிகள் வாங்கலாம், மைசூரி காட்டன் சாரிகள் வாங்கலாம், நயன்தாரா சில்க் காட்டன் சாரிகள் வாங்கலாம், மைசூர் சில்க் சாரிகள் வாங்கலாம், அதோடு சில்க் காட்டன் சாரிகள் மற்றும் செமி சில்க் சாரிகள் அனைத்தையுமே 50% 60% தள்ளுபடியில் நீங்கள் வாங்கலாம். ராஜ்குரு டிசைனர் சாரிகள் இருக்கின்றது, புதிய வரவுகள் இது அனைத்தையுமே 50% தள்ளுபடி. அதோடு காப் சாரிகள் மெட்டீரியல் இருக்கிறது, காப் சாரி 70% தள்ளுபடியில் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அதோடு ஏற்கனவே அதாவது பிளீட் பண்ணப்பட்ட இந்த ஹாப் சாரிகள் இருக்கிறது, $200 இருந்து நீங்கள் இதை வாங்கலாம். இளம் ஜுவதிகள் சில விலைகளில் சாரி அணிவதற்கு நேரம் எடுக்குமாக இருந்தால், சாரி அணிவது பழக்கம் இல்லாம இருந்தால் கூட அவர்களுக்காக இலகுவாக இந்த சாரி அணிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதைவிட சல்வார் 50% தொடக்கம் 60% தள்ளுபடியிலும், பிரைடல் லெஹெங்கா இருக்கிறது 50% 80% தள்ளுபடியிலும், கிட்ஸுக்கான சல்வார் மற்றும் லெஹெங்கா இருக்கிறது 50% 70% தள்ளுபடியிலும், பட்டு பாவாடை 60% தள்ளுபடியிலும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைவிட காட்டன் பிளவுசஸ் இருக்கிறது வித் லைனிங்கோடு $3 விற்பனை செய்கிறார்கள். ஃபேன்சி பிளவுசஸ் இருக்கிறது $15, அதோடு காட்டன் அண்டர்ஸ்கர்ட் இருக்கிறது $6.99, சட்டன் அண்டர்ஸ்கர்ட் இருக்கிறது $10 இருக்கும். இதைவிட லைனிங் மீட்டர் $199 இருக்கும். ஆண்களுக்கான சர்வாணி இருக்கிறது 60% தள்ளுபடியில் விற்பனை செய்கிறார்கள். குறிப்பாக பல நிறங்களில் இருக்கின்ற பல அளவுகளிலும் எல்லா சைஸ்களிலும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆண்களுக்கான சாரம் $2, ஆண்களுக்கான ஐட்டம் அனைத்துமே 60% தள்ளுபடியில் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். சில்வர் ஐட்டம் சொன்னால் 50% 60%, ஜுவல்லரி எபிடேஷன் ஜுவல்லரிகள் 60% தள்ளுபடியிலும், இதைவிட ப்ளூ லீஃப் மிக்சர் இருக்கிறது $139 இருக்கும், ரொட்டி மேக்கர் இருக்கிறது $55 இருக்கும்படி ஏராளமான இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் கூட மிக மிக குறைந்த விலையிலே விற்பனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். 3 தளத்திலே இந்த காட்சியர்கள் அமைந்திருக்கிறது, ஏராளமான பணியாளர்கள் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். 11 மணியிலிருந்து உங்களுக்கு இந்த நிறுவனம் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 11 மணியிலிருந்து நீங்கள் இரவு மட்டும் இன்றும் அந்த மலிவு விற்பனையை நீங்கள் கலந்து கொண்டு உங்களுக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு குறிப்பாக இந்த மணமகன் மணமகளுக்கு தேவையான ஆடுவைகள் ஏராளமான தெரிவுகள் இருக்கின்றன. அதோடு மணமகனின் தோழர்கள் மணமகளின் தோழிகள் அனைவருமே ஒரே மாதிரியான ஆடைகளை அணிந்து நிற்க வேண்டும் என்றால் கூட அணி அது அதற்கான ஆடைகள் ஒரே விதமான ஆடைகள் எத்தனை வேண்டும் என்றால், அல்லது மணமகன் மணமகளுக்கான சிறப்பாக உங்களுடைய எண்ணத்திலே உருவாக்க வேண்டும் என்றால் கூட இவர்களுடைய அதாவது தொழிலகம் அங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறது, அங்கிருந்து அதை நீங்கள் ஆர்டர் செய்து பெற்றுக் கொள்ளலாம் என்ற தகவலையும் தருகிறார்கள். எனவே வாருங்கள், இன்று நாள் முழுவதுமே இந்த மலிவு விற்பனை இருக்கிறது. இலக்கு 36/2 லோரன்ஸ் அவென்யூ மாக்கமன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற ஏசியன்ஸுக்கு வாருங்கள். தொடர்ந்தும் உங்களுக்கு பல தகவல்களை நாங்கள் தர இருக்கின்றோம். நன்றி பிரியா பென்ஷன், மீண்டும் சந்திப்போம். மீண்டும் அனைவருக்கும் அன்னைய தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.
0: நன்றி இணைந்து கொண்டு அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக, மேலதிக விவரங்களுக்காக இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம்.

0: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
1: வணக்கம். நேரம் முற்பகல் 11 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் பிரியா வின்சென்ட், செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம்கிருஷ்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். மே 18 முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு நாள் என தமிழ்நாடு சட்டசபையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் நாளை காலை கூடுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. டொரண்டோவில் நடைபெற்ற 2026 குளோபல் ப்ரோக்ரஸ் ஆக்ஷன் சம்மிட் நிகழ்வில் உலகம் முழுவதிலும் இருந்து அரசியல் தலைவர்கள் மற்றும் கொள்கை நிபுணர்கள் பங்கேற்றனர். அட்லாண்டிக் பெருங்கடலில் சிக்கியுள்ள எம்வி ஹாண்டியஸ் உல்லாச கப்பலில் ஹாண்டா வைரஸ் பரவல் தீவிரமடைந்துள்ளது.
0: இலங்கை செய்திகள்.
1: தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திரசேகர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு தமிழ் தேசிய பேரவைத் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடிதம் அனுப்பி முக்கிய கோரிக்கை விடுத்துள்ளார். அதில் இலங்கையில் ஈழத்தமிழர்கள் மீது இடம்பெற்றதாக கூறப்படும் தமிழின இனவழிப்பை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மே 18 முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு நாள் என தமிழ்நாடு சட்டசபையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் 2013 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஈழத்தமிழர்களுக்கு இடம்பெற்றது இனவழிப்பு என்றும் அதற்கான சர்வதேச விசாரணை அவசியம் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை அவர் நினைவூட்டியுள்ளார். இந்த நிலையில் அந்த நிலைப்பாட்டை தொடர்ச்சியாக உறுதிப்படுத்தும் வகையில் தற்போதைய சட்டசபையின் முதல் அமர்விலேயே புதிய தீர்மானம் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நடவடிக்கை உலகளாவிய ஈழத்தமிழர்களின் நீதி கோரிக்கைக்கு வலுச்சேர்க்கும் எனவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் ஈழத்தமிழர்களின் வளர்ச்சிக்கும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பிறகு பேசிய அவர், வளமிக்க தமிழகம் மட்டுமல்ல வளமான ஈழத்தையும் உருவாக்க விஜய் பங்காற்ற வேண்டும் என்றும் கூறினார். தமிழ்நாடு வளர்ச்சி ஈழத்தமிழர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் எனவும் இருதரப்பும் இணைந்து செயல்பட்டால் உலக அளவில் தமிழர் குரல் வலுப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். கச்சத்தீவு மற்றும் மீனவர் பிரச்சினைகள் தொடர்பாக இந்திய மத்திய அரசு மற்றும் இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தினார். மேலும் இலங்கையில் தமிழக அரசியல் யாப்பு உருவாகும் நிலையில் தமிழ் தேசிய இனப்பிரச்சினைக்கு ஒருமித்த தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கூறினார். லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு அழைக்கும் அனைத்து விசாரணைகளுக்கும் தாம் முன்னிலையாக உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்னாள் அதிகாரி கபில சந்திரசேன உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை கூறினார். வரும் செவ்வாய்க்கிழமை ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளதாகவும் அழைக்கப்படும் அனைத்து விசாரணைகளுக்கும் செல்ல உள்ளதாகவும் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். கபில சந்திரசேன நாட்டுக்கு சேவை செய்தவர் எனவும் அவரது மரணம் மிகப்பெரிய இழப்பாகும் எனவும் அவர் அனுதாபம் தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய யாபஸ் கொள்வனவு ஊழல் தொடர்பில் வழங்கப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி மீது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மின்சார கட்டணத்தில் புதிய மாற்றம் ஒன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டின் 2ம் மற்றும் 3ம் காலாண்டுக்கான கட்டணங்களை உயர்த்த இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த புதிய கட்டண உயர்வு நாளை திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வருகிறது. எரிபொருள் விலை அதிகரிப்பால் மின் உற்பத்தி செலவுகள் உயர்ந்ததன் காரணமாகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மக்களின் பெரும்பாலான பகுதி பாதிக்கப்படாமல் இருக்க அரசாங்கம் 15 பில்லியன் ரூபாய் மானியத்தை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது. இதன் காரணமாக 0 முதல் 180 அலகுகள் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீட்டு பயனாளர்களுக்கு கட்டணத்தில் எந்த மாற்றமும் இல்லை என கூறப்படுகிறது. ஆனால் 181 அலகுகளுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தும் பயனாளர்களுக்கு 18% வரை கட்டண உயர்வு அமுலாகிறது. அதிக பயன்பாடு கொண்ட வீடுகள் மற்றும் வணிக பிரிவுகளில் இந்த உயர்வு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதாரணமாக 210 அலகுகள் பயன்படுத்துவோரின் கட்டணம் சுமார் 1760 ரூபாயால் உயர்கிறது. அதேபோல் 240 அலகுகள் பயன்படுத்துவோருக்கு 2210 ரூபாயும் 270 அலகுகள் பயன்படுத்துவோருக்கு 2660 ரூபாயும் 300 அலகுகள் பயன்படுத்துவோருக்கு 3110 ரூபாயும் அதிகரிக்கிறது. கொழும்பு கோட்டையிலிருந்து யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசன்துறை வரை பயணிக்கும் யாழ் தேவி கடுகதை தொடருந்து சேவை நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. பயணிகளின் வசதிக்காக இந்த தொடருந்தில் 4 முதலாம் வகுப்பு பெட்டிகள் குளிரூட்டப்பட்ட வசதியுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இதற்கான ஆசனங்களை பயணிகள் முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ள முடியும். பயணிகள் தொடர்ந்து நிலையங்களுக்கு செல்லாமலேயே இலங்கை தொடர்ந்து திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தின் ஊடாக ஆசனங்களை இலகுவாக முன்பதிவு செய்ய முடியும். வடபகுதிக்கும் தென்பகுதிக்கும் இடையிலான போக்குவரத்து தொடர்பை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் நவீன வசதிகளுடன் இந்த சேவை மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: இந்திய செய்திகள்.
1: தமிழக சட்டப்பேரவையின் தற்காலிக அவைத்தலைவராக கருப்பையா இன்று பதவியேற்றார். சோழவந்தான் தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெற்றி பெற்ற அவருக்கு ஆளுநர் அரளிக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதல்வர் விஜய் ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததை அடுத்து வந்தே மாதரம் பாடலுடன் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தின் சட்டப்பேரவை நாளை கூடவுள்ள நிலையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். இதேவேளை தமிழகத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கு நிலைமை தொடர்பாக முதல்வர் சி ஜோசப் விஜய் உயரதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் உள்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கை உறுதிப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்க வேண்டுமென்றும் குற்றச் செயல்களை கட்டுப்படுத்த தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ள வேண்டுமென்றும் முதல்வர் விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார். சட்டப்பேரவை முதன்மைச் செயலர் சீனிவாசனிடம் அமைச்சர்கள் செங்கோட்டையன் மற்றும் வெங்கட் ரமணன் ஆகியோர் ராஜினாமா கடிதத்தை வழங்கினர். சட்டப்பேரவைத் தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய இரு தொகுதிகளிலும் போட்டியற்று வெற்றி பெற்றிருந்த விஜய் பெரம்பூர் தொகுதியை தக்க வைத்துக் கொண்டு திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்துள்ளார். தாவேக தலைமையிலான கூட்டணி ஆட்சியை அமைத்த நிலையில் இன்று தமிழக முதல்வராக விஜய் பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றனர். தமிழ்நாடு முழுவதும் போதைப்பொருள் தடுப்பு காவல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று முதல்வர் சி ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். முதல்வராக பதவியேற்ற பின்னர் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் 3 முக்கிய அரசாணை கோப்புகளில் விஜய் கையொப்பமிட்டார். அதில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைப்பதுடன் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளையும் தீவிரப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் தலா 1 போதைப்பொருள் தடுப்பு காவல் நிலையம் மற்றும் 9 மாநகர காவல் மாவட்டங்களில் கூடுதல் நிலையங்கள் அமைக்கப்படவுள்ளன. மொத்தமாக 65 போதைப்பொருள் தடுப்பு பிரிவுகள் உருவாக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நாம் வெற்றி பெற்றுவிட்டோம் என்பதற்காக யாரும் பொறுப்பின்றி அல்லது ஆணவமாக நடந்து கொள்ளக்கூடாது என்று கட்சியினருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். மக்கள் மாற்றத்திற்காக வாக்களித்துள்ளதாகவும் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவது புதிய அரசின் பொறுப்பு என்றும் தெரிவித்தார். அரசியலில் பழிவாங்கும் மனப்பான்மைக்கு இடமில்லை என்றும் மக்கள் நலன் மற்றும் நல்லாட்சியே தனது அரசின் முக்கிய இலக்காக இருக்கும் என்றும் விஜய் கூறினார். பதவியேற்பு விழாவுக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடிக்கு சமூக வலைதளத்தின் மூலம் நன்றி தெரிவித்த விஜய் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக கூறினார். மேலும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள் மற்றும் ஆதரவாளர்களுக்கும் விஜய் நன்றியை தெரிவித்தார். தமிழகத்தின் கடன் சுமை குறித்து முதல்வர் சி ஜோசப் விஜய் வெளியிட்ட கருத்துக்கு பதிலளித்த முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் மாநிலத்தின் கடன் அளவு அனுமதிக்கப்பட்ட வரம்பிற்குள் இருப்பதாக தெரிவித்தார். திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள் மற்றும் நலத்திட்டங்களுக்காகவே கடன்கள் பெறப்பட்டதாகவும் நிதி ஒழுங்குமுறைகளை பின்பற்றியே அரசு செயல்பட்டதாகவும் அவர் கூறினார். மேலும் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் முதலீட்டுச் சூழல் வலுவாக உள்ளதாகவும் அரசின் நிதிநிலை குறித்து தவறான புரிதல்களை உருவாக்க வேண்டாம் என்றும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தினார். அரசு நிகழ்ச்சிகளில் தேசிய கீதத்திற்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்மொழி மற்றும் தமிழர் பண்பாட்டுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அனைத்து அரசு விழாக்களிலும் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் இடம்பெற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனைத்து அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகளிலும் இதை கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவர் எதிர்க்கட்சி தலைவராகவும் நியமிக்கப்படுவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் அவர் திமுக சார்பில் வெற்றி பெற்றுள்ளார். சென்னையில் திமுக சார்பில் வெற்றி பெற்ற சில முக்கிய தலைவர்களில் ஒருவராகவும் அவர் உள்ளார். தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து திமுக தனது சட்டமன்ற குழு ஆலோசனைக் கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலினை எதிர்க்கட்சி தலைவராக முன்மொழிந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் மூலம் தமிழக அரசியல் திமுகவின் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைமையை இளம் தலைமுறை வழிநடத்தும் நிலை உருவாகியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்எஃப்எம்மின் செய்திகள்.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 416-700-2222 J.CA.
4: கனேடிய செய்திகள்.
1: குபெக் மாகாணத்தில் புதிய பைலட் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் மற்றும் மருத்துவ வல்லுநர்கள் விமர்சனம் தெரிவித்துள்ளனர். மொன்ட்ரியால் மற்றும் மொரிசி பகுதிகளில் அதிகாலை 4 மணிக்கு தொடங்கிய இந்த அமைப்பு ஃபாக்ஸ் காகித படிவங்கள் மற்றும் கைமுறையான பதிவு முறைகளை மாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய தளம் எபிக் சிஸ்டம்ஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்கள் நேரடி தகவல்களை பெறவும் இரட்டை பரிசோதனைகளை தவிர்க்கவும் சிகிச்சை ஒருங்கிணைப்பை மேம்படுத்தவும் உதவும் என அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் மொத்த செலவு சுமார் $400 மில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளதுடன் இதுவரை $329 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சர் சோனியா பெலாஞ்சர் இந்த அமைப்பின் தொடக்கத்தில் பிழைகள் மற்றும் தொழில்நுட்ப குறைபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொதுமக்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். டொரண்டோவில் நடைபெற்ற 2026 குளோபல் புரோகிரஸ் ஆக்ஷன் சம்மிட் நிகழ்வில் உலகம் முழுவதிலுமிருந்து அரசு தலைவர்கள் மற்றும் கொள்கை நிபுணர்கள் பங்கேற்றனர். இந்த மாநாடு கனடா 2026 மற்றும் சென்டர் ஃபார் அமெரிக்கன் புரோகிரஸ் ஆக்ஷன் ஃபண்ட் இணைந்து ஏற்பாடு செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார பாதுகாப்பு, ஜனநாயகம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு ஆகியவை முக்கிய கருப்பொருட்களாக இருந்தன. மாநாட்டில் கனடா பிரதமர் மாகாணி மற்றும் தொழில்துறை அமைச்சர் மெலனி ஜாலி, வெளிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த், நிதியமைச்சர் பிரான்சுவா பிலிப் ஷாம்பெயின் ஆகியோர் பங்கேற்றனர். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். தொடக்க அமர்வில் மெலனி ஜோலி மற்றும் முன்னாள் அமெரிக்க போக்குவரத்து அமைச்சர் பீட் ஃபுட்டிஜெக் இணைந்து பொருளாதார பாதுகாப்பு மூலம் நம்பிக்கையை மீட்டெடுப்பது குறித்து விவாதித்தனர். இந்த உரையாடலில் அமெரிக்க கொள்கைகளின் உலகளாவிய தாக்கம் குறித்து ஜோலி கருத்து தெரிவித்தார். கனடாவின் இளைஞர்கள் மற்றும் சிறார்களை இலக்காக கொண்டு புதிய வகை இணைய தீவிரவாத அச்சுறுத்தல் உருவாகி வருவதாக உளவுத்துறை சிஎஸ்ஐஎஸ் மற்றும் சட்ட அமலாக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிஹிலிஸ்டிக் வன்முறை தீவிரவாதம் எனப்படும் இந்த புதிய போக்கு சிந்தனையில் அடிப்படையிலான வன்முறை தீவிரவாதத்தின் புதிய அச்சுறுத்தலாக சிஎஸ்ஐஎஸ் தனது ஆண்டு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. 766 மற்றும் மேனியாக் மர்டர் கல்ட் போன்ற இணைய குழுக்கள் மூலம் இளைஞர்கள் தீவிரமாக்கப்படுவதாகவும் இக்குழுக்கள் சமீபத்தில் கனடாவில் பயங்கரவாத அமைப்புகளாக பட்டியலிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுக்களுடன் தொடர்புடைய வன்முறை செயல்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் பல கனேடியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் கியூபெக் மாகாணத்தைச் சேர்ந்த ஒருவரும் பயங்கரவாத குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார். இந்த இயக்கங்களின் செயல்பாடுகளில் பெரும்பாலானவை குற்றச்செயல்களாக இருந்தாலும் சில நடவடிக்கைகள் தேசிய பாதுகாப்புக்கு நேரடி அச்சுறுத்தலாக மாறி வருவதாக சிசிஸ் எச்சரித்துள்ளது.

0: உலகச் செய்திகள்.
1: அட்லாண்டிக் பெருங்கடலில் சிக்கியுள்ள எம்வி ஹாண்டியர்ஸ் உல்லாச கப்பலில் ஹாண்டா வைரஸ் பரவல் தீவிரமடைந்துள்ளது. உலக சுகாதார நிறுவனம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கப்பலில் உள்ள அனைத்து பயணிகளும் அதி ஆபத்து கொண்டவர்கள் என அறிவித்துள்ளது. இவர்கள் அனைவரும் அடுத்த 42 நாட்களுக்கு தீவிர மருத்துவ கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே 3 உயிரிழந்துள்ள நிலையில் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தங்கள் குடிமக்களை மீட்கும் பணியை தொடங்கியுள்ளன. அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை ஈரான் குறைந்தது 4 மாதங்கள் வரை சமாளிக்க முடியும் என CIA உளவுத்துறை மதிப்பீடு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதற்றம் நீடித்து வரும் நிலையில் ஹோமஸ் நீரிணை பகுதியில் மீண்டும் மோதல்கள் அதிகரித்துள்ளன. அதேவேளை போர் நிறுத்தம் மற்றும் அணுத்திட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக அமெரிக்காவின் முன்மொழிவுக்கு ஈரான் இன்னும் பதில் வழங்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. CIA அறிக்கையின்படி அமெரிக்க முற்றுகையால் ஈரானுக்கு பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டாலும் அதன் ஏவுகணை மற்றும் கடற்படை திறன்கள் இன்னும் முழுமையாக பாதிக்கப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஹோமஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் உலகளாவிய எண்ணெய் விலைகள் மீண்டும் உயர்வடைந்துள்ளன.
0: விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: மாலத்தீவில் நடைபெற்ற 2வது சர்வதேச சிரேஷ்ட வீரர்களுக்கான தடகள போட்டியில் பங்கேற்று 63 பதக்கங்களை வென்று 2 இடத்தை பிடித்த இலங்கை அணி இன்று இலங்கை திரும்பியது. இந்த போட்டித் தொடர் கடந்த 5 தேதி முதல் 7 தேதி வரை மாலத்தீவின் மாலி நகரில் நடைபெற்றது. இதில் இலங்கை, இந்தியா, டென்மார்க், ஜப்பான், சிங்கப்பூர், பங்களாதேஷ், நேபாளம் மற்றும் மாலத்தீவு ஆகிய 8 நாடுகளைச் சேர்ந்த சிரேஷ்ட தடகள வீரர்கள் பங்கேற்றிருந்தனர். இலங்கை அணி இந்த போட்டித் தொடரில் அபாரமாக விளையாடி 31 தங்கப்பதக்கங்கள், 26 வெள்ளிப்பதக்கங்கள், 6 வெண்கலப் பதக்கங்கள் என மொத்தமாக 63 பதக்கங்களை வென்றுள்ளது.
2: செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன் பயோ செல் கால் 416-700-2222 J.CA.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள். மே 18 தேதியை முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு நாள் என தமிழ்நாடு சட்டசபையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் நாளை காலை கூடுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. டொரண்டோவில் நடைபெற்ற 2026 குளோபல் ப்ரோசஸ் ஆக்ஷன் சம்மிட் நிகழ்வில் உலகம் முழுவதிலும் இருந்த அரசியல் தலைவர்கள் மற்றும் கொள்கை நிபுணர்கள் பங்கேற்றனர். அட்லாண்டிக் பெருங்கடலில் சிக்கியுள்ள எம்வி ஹாண்டியஸ் உல்லாச கப்பலில் ஹாண்டா வைரஸ் பரவல் தீவிரமடைந்துள்ளது. இத்துடன் CMR தமிழகமின் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.
3: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க CMR.
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
5: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது.
6: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
8: I'm மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
10: இல்லடா.
9: ஹலோ, காசு வந்ததாடா?
10: இன்னும் வரல காசு.
9: காசு வந்துச்சா?
10: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
11: What's happening? So sad.
12: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
13: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
10: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
14: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
15: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
16: Listen to us around the universe. www.cmr.fm.

0: சுயமார தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சி அந்நியர்தன சிறப்பு நிகழ்ச்சியாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நேரம் 11:32. உங்களுக்கு பல்ல முளைக்கும் போது, நீங்கள் வளர ஆரம்பிக்கும் போது, நீங்கள் குப்பரை விழும் போது, நீங்கள் உடம்பு பிடிக்கும் போது, நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது, இந்த பிள்ளை சிரிக்குது, நடக்குது, முகம் பார்த்து சிரிக்குது, பல்ல முளைச்சிருக்கு, 2 பல்ல முளைச்சிருக்கு, 4 பல்ல முளைச்சிருக்கு, இப்படியாண்டு பார்த்து பார்த்து உச்சிக்கொட்டி உச்சிக்கொட்டி அந்த சின்ன சின்ன அசைவுகளையும் அந்த சின்ன சின்ன வளர்ச்சியையும் மாற்றத்தையும் பார்த்து பார்த்து ரசித்து உங்கள் அம்மாவுக்கு பார்த்து பார்த்து நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் போது இருக்கிற அந்த மகிழ்ச்சியும் நிறைவும் இருக்கும் இல்லையா? நம்மளால் நாங்கள் திருப்பவும் அவங்கள குழந்தைகளாக்கி அதே பணிவிடைய நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் அவங்க முதுமை அடையும் போது அவங்க மறுபடியும் குழந்தைகள் மாதிரி ஆகிறாங்க. ஆக அந்த அடம் பிடிக்கிறது, சில நேரத்தில் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்கிறது, பிடிவாதமாக இருக்கிறது, சில விஷயங்களை மறந்து போகிறது, இதுவைகள் எல்லாமே வந்து அது மறுபடியும் அவங்க முதுமை அடைகிற போது அவங்க குழந்தைகள் ஆகிறார்கள் என்பதற்கான இன்னொரு அடையாளம். ஆக எப்படி நீங்கள் 10 தடவை ஒரே கேள்வியை திருப்பி கேட்டாலும் உங்களுடைய அம்மா சளைக்காமல் ஒவ்வொரு முறையும் அதே பதிலை திருப்பி திருப்ப சொன்னாங்களோ, ஆனால் இப்போ எங்களால் அது இயலாது, பயங்கர எரிச்சலாயிரும். ஏன்னா எங்களுக்கு வந்து நிறைய வேலை, அதனால் எங்களால் அந்த பொறுமையை வச்சுக்கொள்ள முடியாது. ஆனால் அந்த நேரங்கள்ல எல்லாம் ஒரு தடவை நான் இதே விஷயத்த குழந்தையாக இருக்கும்போது செய்யும்போது என்னுடைய அம்மா என்ன செஞ்சாங்க, ப்ரெடியிலேயே ஒன்று வச்சாங்களா இல்லைன்னா பொறுமையோடு அதுக்கு பதில் சொன்னாங்களா, அன்போடு அந்த நேரம் என்னோடு நடந்து கொண்டாங்களான்றது நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். சரி, இப்படி எப்படி அவங்க உங்களுடைய சின்ன சின்ன வளர்ச்சியையும் உச்சிக்கொட்டி ரசித்தாங்களோ, அதே மாதிரி இந்த அந்நியர் தினத்துக்கு அவங்களுடைய அழகை நீங்கள் உச்சிக்கொட்டி ரசிக்க வேணுமா இருந்தால், வடிவா காலையில் அம்மா இங்கே வாங்க, நான் இந்த அம்மாவுக்கு அடிக்கடி செய்வேன், நான் வந்து நான் அம்மாவோட இருக்கும்போது செய்வேன், நான் என்ன செய்வேன், அம்மாவோட தலைமுடி பின்னுவேன். அம்மாவுக்கு இன்னும் ஒரு தலைமுடி கூட நரைக்கல, ஆனால் தலைமுடி பின்னுவேன்னா. அப்போ அதே மாதிரி நீங்களும் கூட, அம்மா இன்றைக்கு உங்கள்கிட்ட தலைமுடியை நான் பின்னி விடுவேன் அப்படின்னு கேட்கலாம். வெளியில் கடைக்கு கூட்டிகிட்டு போகலாம். இல்லை உங்களுக்கு மேக்கப் போட தெரியுமா, அம்மா நான் இன்றைக்கு உங்களுக்கு மேக்கப் போட்டு விடுவான்னு கேட்கலாம். இல்லாட்டி ஒரே அம்மா தான் சமைக்கிறாங்கன்னா நீங்கள் சமைக்கலாம். ஏதாவது ஒன்று செய்யலாம், சரி, அவங்கள சிறப்பாக உணர வைக்கிறதுக்காக. அப்போ அப்படி பார்த்து பார்த்து நீங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போய் பார்த்து பார்த்து ஒரு சேலை வாங்கி கொடுக்கலாம். எங்கே போகணும்னு யோசிச்சிங்கன்னா ஏஷியன்ஸ் இருக்கிறாங்க. ஏஷியன்ஸ் வழங்கும் தகவல்களோடு நாங்கள் செந்தில்நாதனை இணைத்துக்கொள்ள போகிறோம். வணக்கம் செந்தில்நாதன். வணக்கம் செந்தில்நாதன். வணக்கம் செந்தில்நாதன், இணைப்பில் இருக்கிறீங்க, பேசுங்க. செந்தில்நாதன் இணைப்பில் இருக்கிறீர்கள், பேசலாம். வணக்கம் செந்தில்நாதன்.
1: அனைவருக்கும் மீண்டும் வணக்கம்.
0: செந்தில்நாதன், நீங்கள் பேசுவது எங்களுக்கு கேட்கவில்லை.
1: வணக்கம். வணக்கம் பிரியா.
0: ஆமாம், இப்பொழுது கேட்கிறது, பேசுங்கள்.
1: ஆமாம், இலக்கம் 36 லோரன்ஸ் அவனி மாகமன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற ஏஷியன் தருகின்ற இந்த மாபெரும் சலுகையினை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது குறிப்பாகவே பல வருடங்களாக இவர்கள் சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறிய திருத்த வேலைக்காக மூடப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. திறப்பு விழாவை முன்னிட்டு நேர்களை வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த மாபெரும் மலிவிற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை 2 ஏராளமான வாடிக்கையாளர்கள் இங்கே வந்து தங்களுக்கு தேவையான ஆடை வகைகளை கொள்வனவு செய்திருந்தார்கள். அதோடு சமையலறை உபகரணங்களை கூட கொள்வனவு செய்திருந்தார்கள். இன்று அன்னிய தினம் என்பதால் அந்நியர் உங்கள் அன்னியர்களுக்கு நீங்கள் பரிசல் அளிக்க விரும்பினால் அல்லது அன்பளிப்பு கொடுக்க விரும்பினால் நேரடியாக இங்கே கூட்டி வந்து அவர்களுக்கான இந்த சாரி வகைகளை தெரிவு செய்து கொள்ளலாம் அல்லது சமையல் உபகரணங்களை தெரிவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அனைத்துமே என்ட்ரி ஃபுளோரிலே நீங்கள் 60% 80% தள்ளுபடியிலே அனைத்தையுமே பெற்றுக் கொள்ளலாம். குறிப்பாக சில சில ஃபுளோர்களிலே சில சில விகிதத்திலே அடிப்படையிலே இங்கே மலிவு விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த சாரி தெரிவுகள் என்று பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு ஃபுளோரிலே நிறைய தெரிவுகள் இங்கே வந்திருக்கின்றன. அதைவிட டேபிள் அமைக்க டேபிள் குவியல் குவியலாக சாரிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு குவியலுமே ஒவ்வொரு விலை வித்தியாசத்திலே இங்கு நிறைய சாரிகள் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவருமே தங்களுக்கு பிடித்த என்னென்ன சாரிகள் தேவையோ அவற்றையெல்லாம் தெரிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 50-60% தள்ளுபடியில் நீங்கள் செமி சில்க் சாரிகள், சில்க் காட்டன் சாரிகள், மைசூர் சில்க் சாரிகள், நயன்தாரா சில்க் காட்டன் சாரிகள் மற்றும் மகேஸ்வரி சாரிகள், கல்யாணி காட்டன் சாரிகள், காட்டன் சாரிகளை வெற்றி பெற்றுக் கொள்ளலாம். இந்த சாரிகளின் தொடக்க விலை என்று பார்க்கும் பொழுது $10 இருந்து தொடங்குகிறது. இதைவிட புதிய வரவுகள் ஏராளமாக வந்து குவிந்திருக்கின்றன. அனைத்துமே 50% தள்ளுபடியிலே நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதோடு காஞ்சிபுரம் சாரிகள், காஞ்சிபுரம் சாரிகள் பலருமே விரும்பி வாங்குகின்ற சாரிகளாக இருக்குது. சில இவர்களுக்கு என்ற ஏசியன் சில்க் என்றே வடிவமைக்கப்பட்ட சாரிகள் இவருடைய தமிழகத்திலே இருக்கின்ற இவர்களுடைய தொழிலகத்திலே வடிவமைக்கப்பட்ட ஆடைகள் இங்கே இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. 40% தொடக்கம், 70% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைவிட ராஜ்சூரு டிசைன் சாரிகள் இருக்கின்ற புதிய வரவுகள் அனைத்துமே 50% தள்ளுபடியிலேயும், இதைவிட ஹாஃப் சாரி மெட்டீரியல் இருக்கிறது 70% தள்ளுபடியில் விற்பனை செய்கிறார்கள். அதோடு ஹாஃப் சாரிகள், அதாவது ஏற்கனவே தைக்கப்பட்ட ஹாஃப் சாரிகள் இருக்கின்றன, பிளீட் பண்ணப்பட்டிருக்கிறது. இலகுவாக அணிந்து கொள்ளக்கூடிய மாதிரியான ஹாஃப் சாரிகள் $200 இருந்து விற்பனை செய்கின்றார்கள். சல்வார் 50-60% தள்ளுபடியிலும், பிரைடல் லெஹங்கா இருக்கிறது 50-80% தள்ளுபடியில் விற்பனை செய்கிறார்கள். கிட்ஸுக்கான சல்வார் மற்றும் லெஹங்காஸ் 50-70%, பட்டு பாவாடைகள் 60% தள்ளுபடியிலும் விற்பனை செய்கின்றார்கள். ஆண்களுக்கான ஐட்டம் 60% தள்ளுபடியில், சாரம் $2-10 வாங்கலாம். அதோடு நீங்கள் ஆண்களுக்கான சர்வாணி $60 இருந்து கிடைக்கிறது. பல நிறங்களில் இருக்கின்ற, பல அளவுகளில் இருக்கின்ற, சில வகைகளிலே சர்வாணி அளவுகள் கிடைக்காது என்று நினைப்பீர்கள். ஆனால் அனைத்து விதமான அளவுகளிலும், அதாவது சிமோலிருந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் வரை இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதோடு சில்வர் ஐட்டங்கள் எல்லாம் 50-60% தள்ளுபடியிலும், இமிட்டேஷன் ஜுவல்லர்ஸ் 60% தள்ளுபடியிலும் விற்பனை செய்கின்றார்கள். சமையல் உபகரணங்கள் அனைத்துமே மிக மிக குறைந்த விலையில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு சில பேருங்கள் ரொட்டி மேக்கர் இருக்கிறது $55, ப்ளூ லீஃப் மிக்சர் இருக்கிறது $139 மற்றும் ஏனைய பிரித்தி கிரைண்டர் வகைகள் மிக மிக குறைந்த விலையில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைவிட அதாவது அம்மி

0: ஆடைத்தேவைகளையும் பூர்த்தி செய்யலாம். மற்றோடு சமையலறை உபகரணங்களை பெற்றுக் கொள்ளலாம். அல்லது அன்பளிப்பு பொருட்கள், விளையாட்டுப் பொருட்கள், சிறுவர் திறமைகளுக்கான ஆடை வகைகள், எவர் சில்வர் பாத்திரங்கள் என அனைத்தையுமே ஒரு இடத்தில் பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வாருங்கள், வந்து பாருங்கள். இன்றும் அந்த மலிவிற்பனை தொடர்கிறது, தொடர்ந்து மலிவிற்பனை இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இவர்கள் இந்த மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது, சில திருத்தவர்களுக்கு பின்பு மீண்டும் திறக்கப்பட்டிருப்பதனால் இது வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த மாபெரும் மலிவிற்பனை நடைபெறுகிறது. எனவே வாடிக்கையாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு நீங்களும் பயன்பெறலாம், மகிழ்ச்சி அடையலாம் என்ற செய்தியோடு நாங்கள் விடைபெற்று மீண்டும் சந்திக்க போகிறோம். நன்றி.
1: நன்றி. இணைந்து கொண்டு அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக மேலதிக விவரங்களுக்காக இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம்.
2: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர். ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்பரோ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
4: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
5: உங்களுக்கு இப்பவும் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசரியும் மெலிகா மண்டலாம் பாக்குறேன். டீன் கலி,
4: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
6: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
7: 905-270-8800.
6: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
8: பஜா சூப்பர் பாடி பஜா. ஹே தி சுமார், மை கார் மை பெட்ரோல் மை ரோட். நாதா ரூல்ஸ் தெரியாம காரோட்.
9: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
10: If we know it's wrong, why do we still do it?
11: மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
12: Listen to us around the universe. www.cmr.fm.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 20
1: ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
0: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
0: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
0: Markham and Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992. மிசிசாகா ஜெயதுர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம், காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட், மிசிசாகா, hindumission.ca.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1,800 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா Jewelers.
5: Listen to us around the universe. www.cmr.fm.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். புருத்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000. GTA கிரெடிட். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
6: Listen to us around the universe. www.cmr.fm.

0: சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ, யார் சிலை கட்டினாலும் தேவி விக்கிரகம் மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். சிலை அப்படி அழுவி தூக்கி போட்டால் தான் அந்த சிலைக்கே ஒரு அழகு. எல்லாமுமே மிக நேர்த்தியாக கட்டினா தான் வடிவன்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த அள்ளி அள்ளி தூக்கி போடுற சிலையில் ஒரு அழகு இருக்குது. அது அதனுடைய அமைப்பே அப்படித்தான் இருக்கும். சில பேர் வந்து சரியாக வரைஞ்சி வரைஞ்சி ப்ளீட் ப்ளீட்டாக பண்ணி ஒரு மாதிரி சரியாக ஏதோ ஒரு ஒரு செயற்கைத்தனம் இருக்கும். அதில் சேலையினுடைய லாவகமே இருக்காது, ஒரு ஒய்யாரம் இருக்காது. இதெல்லாமும் இருந்தால் தான் சேலை. ஆக சில பேர் சேலை அணிவார்கள். சும்மா அப்படி அள்ளி தூக்கி போட்டுட்டு அழகாக இந்த ஆக எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிற ஹேர், இப்போ ஹேர் டூ எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் சும்மா ஒரு கொண்டு இப்படி அள்ளி முடிஞ்சிட்டு வர்ற அழக ஒரு மூக்குத்தி அழகாக போட்டுட்டு பாரதி சொன்ன மாதிரி, பட்டுக்கரு நீல புடவை பதித்த நல் வயிறம் நட்ட நடுநி செயல் தெரியும் நட்சத்திரங்கள் அடி அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு தேவி விக்கிரகம் மாதிரி ஒரு அழகோடு நீங்கள் இருக்க வேணுமா இருந்தால் இந்த சேலிக்கன்றே இருக்கிற அந்த லாவகத்தோடு அதை அணிய வேணும். அந்த அந்த லாவகத்தோடு அடைஞ்சால் மாத்திரம்தான் அந்த சேலையில் இருக்கிற அழகிய புலப்படும். ஆக ஒருவேளை நீங்கள் அப்படியான சேலை பிரியராக இருந்தால் அப்படி லாவகமாக ஒரு சாரி நானும் கட்டி பார்க்க வேண்டும். எந்த சாரி அதுக்கு பொருத்தமாக இருக்கும், எந்த துணியில் வர்ற சாரி பொருத்தமாக இருக்கும், கலம்காரியா இல்லாட்டி கல்யாணி காட்டனா இல்லாட்டிக்கு சில்க் காட்டனா இல்லாட்டி ஷிஃபோனா இல்லை விட்டால் இந்த அகன்சா சாரீஸா, இப்படி என்னத்தை தேடி நீங்கள் கட்ட வேணும்னு நினைக்கிறீங்களோ, கண்டாங்கியா இப்படி எந்த சாரியாக இருந்தாலும், நான் எல்லாம் ஒரு முறை ஒரு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு கண்டா சேலை தான் அணிந்திருந்தேன். அது அவ்வளவு அழகாக இருந்தது. இந்த ஆச்சி மாரெல்லாம் கட்டுவாங்க அந்த மாதிரியான சாரி, ஆனால் அவ்வளோ அழகாக இருந்தது. அதனுடைய அந்த சித்திரவேலை பாடுகள் கொண்ட போர்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ அவ்வளவு அழகாக இருந்தது. ஆக நீங்கள் அதை முயற்சி செய்து பார்க்கலாம். சரி, அப்படியான அத்தனை சேலை கலெக்ஷன்ஸும் கிடைக்கக்கூடிய இடம் எங்கேண்ட ஏஷியன்ஸ், ஏஷியனுக்கு போங்க. நீங்கள் அதெல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்கலாம். இந்த சாரி நல்லா இருக்கு, அந்த சாரி நல்லா இருக்குன்ட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு வராமல் சாரி விற்கிறவங்களும் உங்களுக்கு அந்த சாரியை பற்றி சொல்லணும் இல்லையா. இந்த சாரியை கட்டினா நீங்கள் இப்படி இருப்பீங்க, இந்த சாரி இப்படியான ஒரு லுக் கொடுக்கும், இது இப்படியானவங்களுக்கு பொருந்தும், இந்த மாதிரி ஒரு சேலையை பற்றின அறிவும் இருக்க வேண்டும். அது ரெண்டுமே சேர்ந்திருக்கக்கூடிய இடம் ஏஷியன்ஸ். அங்கே இருக்கிற எல்லா விற்பனை பிரதிநிதிகளும் அதை உங்களுக்கு வழங்கப்படுத்துவாங்க. நீங்கள் வாழ்க்கையில் சாரியே கட்டினதில்லை, முதல் முதல் சாரி எடுக்க போகிறீங்கன்னாலும் போய் பாருங்கள், உங்களுக்கான எல்லா அறிவுரைகளும் அவங்க தருவாங்க ஏஷியன்ஸில் இருந்து. இப்போ நாங்கள் செந்தில்நாதனை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் செந்தில்நாதன்.
1: வணக்கம்மா. இங்கே பணியாற்றுவர்கள் மட்டும்தான் அந்த சேலைகளை பற்றி சொல்லுவார்கள், அணிவது எப்படி சொல்லுவார்கள், அதை பற்றி தானே சொன்னீர்கள். என்னையும் சேர்த்து சொல்லீர்களோன்ற ஒரு சந்தேகம் வந்தது, அதுதான் கேட்டிருந்தேன். ஆமாம், இங்கே பலவிதமான சாரி வகைகள் இருக்கின்றன. நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஒவ்வொரு விதமாக அணியக்கூடிய சாரிகள், எல்லா சாரியையும் எல்லா விதமாகவும் அணிய முடியாது. நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஒய்யாரமாக நடந்து வருகின்ற பொழுது அதற்கேற்றவாறு ஒரு சாரி அணிய வேண்டும், அந்த ரக சாரி அணிய வேண்டும். இப்பொழுது காஞ்சிபுரம் சாரிகள் எல்லாத்தையும் அப்படி அணிய முடியாது. என்னை பொறுத்தமட்டிலே, அதாவது இப்பொழுது அம்மாவாக இருப்பவர்கள் கூடுதலாக இந்த கேர்ள்ஸ் ஸ்கூல்லே படித்திருந்தார்கள். சில பிரதான கல்லூரிகள் இருக்கிறது, அந்த கல்லூரிகளில் படித்தவர்கள் அந்த கல்லூரிக்கே சேலை அணிந்து செல்வார்கள். அவர்கள் மிக பிரமாதமாக எந்த வகை சேலையாக இருந்தாலும் மிக அழகாக அதை உடுத்தி செல்வதை இங்கே புலமைந்த நாடுகளிலே காணக்கூடியதாக இருக்கும். எனவே அதாவது இப்போ அம்மாவாக இருப்பவர்கள் ஒரு லேடி ஸ்கூலில் படித்திருந்தார்கள் என்று சொன்னால் மிக கச்சிதமாக மிக அழகாக அந்த சேலை அணிந்து செல்வார்கள் என்பது என்னுடைய அபிப்பிராயம். சரி, அதற்கான அப்படியான ஆடை வகைகள் சேலை வகைகள் இங்கே நிறையவே இருக்கின்றன. புதிய புதிய பறவைகள் வந்திருக்கின்றன. இப்பொழுது இந்த சாரிகள் ஸ்டார்டிங் பிரைஸ் என்று சொல்லும் பொழுது $10 இருந்து தொடங்குகிறது. இங்கே புதிய வரவுகள் வந்திருக்கின்றன, அனைத்துமே 50% தள்ளுபடியில் விற்பனை செய்கின்றார்கள். ராஜ்குரு டிசைனர் சாரிகள் இருக்கிறது, அதுவும் புதிய வரவுகள் இருக்கிறது, 50% தள்ளுபடியில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹாஃப் சாரி மெட்டீரியல் இருக்கிறது, நீங்கள் $70 வாங்கிக் கொள்ளலாம். அதைவிட இந்த நீங்கள் குறிப்பிட்டது போன்ற இந்த ஹாஃப் சாரிகள் இருக்கிறது, ஏற்கனவே அது தைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த புதிதாக முதல் முறை இரண்டாவது முறை சாரிகள் இளம் யுவதிகளுக்காக அது அப்படி ரெடிமேடாக விற்பனை செய்யப்படுகிறது. உடனடியாகவே அதை ஒரு நிமிடம் இரண்டு நிமிடத்திலே அந்த சாரியை மிக அழகாக அணிந்து செல்லக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. இதை விட நியூ அரைவல் சாரிகள் அனைத்துமே 50% காஞ்சிபுரம் சாரிகள் 40% 70% தள்ளுபடியில் விற்பனை செய்கின்றார்கள். அதோடு சல்வார் இருக்கிறது 50% தொடக்கம் 60% தள்ளுபடியிலும், பிரைடல் லெஹங்கா இருக்கிறது 50% 80% தள்ளுபடியிலும் விற்பனை செய்கின்றார்கள். கிட்ஸுக்கான சல்வார் அண்ட் லெஹங்கா இருக்கிறது 50% 70% தள்ளுபடியிலும், பட்டுப்பாவாடைகள் 60% தள்ளுபடியிலும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதாவது வேறு குறிப்பாக சொல்லியிருக்கிறார்கள், கனடாவிலே வேறு இந்த நிறுவனத்தில் இல்லாத டிசைன்கள் இல்லாத நிறங்களிலே இங்கே சேலைகள் இருக்கின்றன என்று தெரிவிக்கப்படுகிறது. தமிழ்நாடு இவர்களுடைய தொழிலகத்திலிருந்து இவர்களுக்காகவே தயாரிக்கப்பட்ட சேலைகள் கூட இங்கே இருக்கின்றன. வெள்ளி சனிக்கிழமைகளிலே நிறைய வாடிக்கையாளர்கள் இங்கே வந்திருந்தார்கள். நேற்று முன்தினம் இன்றும் காலை பொழுது வாடிக்கையாளர் வந்த வண்ணமே இருக்கிறார்கள். எனவே நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கான உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமான சேலை தெரிவுகள் மிக மிக குறைந்த விலையிலே விற்பனையாக கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அதாவது இங்கே டேபிள் வைக்கப்பட்டு டேபிளிலே சேலை தெரிவுகள் குவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு டேபிளிலும் இருக்கின்ற சேலைகள் டிசைன்கள் வேறையாக இருக்கிறது, ஒவ்வொரு ரகமாக இருக்கிறது, விலைகளும் ஒவ்வொரு ரகமாக இருக்கிறது. எனவே குறிக்கப்பட்ட விலையிலிருந்து உங்களுக்கான தள்ளுபடிகளும் இங்கே வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். காட்டன் பிளவுசஸ் இருக்கிறது வித் லைனிங் ஓட கூட 3 10 ரூபாய்க்கு ஃபேன்சி பிளவுசஸ் இருக்கிறது 15 ரூபாய்க்கும், காட்டன் அண்டர் ஸ்கர்ட் இருக்கிறது 6.99 ரூபாய்க்கும், சட்டன் அண்டர் ஸ்கர்ட் 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்கின்றார்கள். லைனிங் இருக்கிறது மீட்டர் நீங்கள் 199 ரூபாய்க்கு பெற்றுக் கொள்ளலாம். அதோடு ஆண்களுக்கான சர்வாணி இருக்கிறது, ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று பல அளவுகளில் இருக்கின்றன, பல நிறங்களில் இருக்கின்றன, பலவிதமான டிசைன்களில் இருக்கிறது. 60% தள்ளுபடியில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஆண்களுக்கான சாரம் 2 10 ரூபாய் ஆண்களுக்கான ஐட்டம் அனைத்துமே 60% தள்ளுபடியில். அதாவது நீங்கள் வேட்டி தேவையாக இருக்கலாம், அல்லது ஷேர்ட் தேவையாக இருக்கலாம், டை வித் ஷேர்ட் இருக்கலாம், பாக்ஸ் ஷேர்ட் இருக்கிறது, அனைத்துமே மிக மிக குறைந்த விலையில் அதாவது 60% தள்ளுபடியில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதோடு ஜுவல்லரி ஐட்டம் இருக்கிறது 60% தள்ளுபடியிலும், சில்வர் ஐட்டம் இருக்கிறது 50% 60% தள்ளுபடியில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இதை விட சமையல் உபகரணங்கள் ஏராளமாக இருக்கின்றன, புட்டுப்பானை இருக்கிறது, எலக்ட்ரிக் தேங்காய் துருவி இருக்கிறது, அல்லது மனுவலான தேங்காய் துருவிகள் இருக்கின்றன. அதோடு ரொட்டி மேக்கர் இருக்கிறது 55 ரூபாய்க்கும், ப்ளூ லீஃப் மிக்சர் இருக்கிறது 139 ரூபாய்க்கு விற்பனை செய்கின்றார்கள். எப்படி ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமான ஆடை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். அதோடு நீங்கள் வாங்குகின்ற இமிட்டேஷன் ஆடைகளுக்கு ஏற்றவாறு இமிட்டேஷன் ஆகிகள், பாத அணிகள், ஹேண்ட் பேக்ஸ் என அனைத்தையுமே பெற்றுக் கொள்ளலாம். அதோடு சமையல் அறை உபகரணங்கள் இங்கே இருக்கிறது. நாங்கள் தாயகத்திலே பாவித்த அதாவது காலங்காலமாக பாவித்த அம்மி குழவி இவை போன்றவை கூட இங்கே நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு முறை வந்து பாருங்கள், 3 தளங்களில் இந்த காட்சி அறிக்கலாம் என்று வட அமெரிக்கா மிகப்பெரிய ஆடை களஞ்சியம் என்று உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். ஏசியன்ஸ் இது இலக்கம் 36-1 லோரன்ஸ் அவனியூ மாக்கமன் லோரன்ஸ் சந்திப்பு ரயிலே அமைந்திருக்கிறது. இலக்கம் 36-1 லோரன்ஸ் அவனியூ மாக்கமன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கிறது என்ற தகவலோடு நாங்கள் விடைபெற்று மீண்டும் சந்திக்க போகிறோம். நன்றி பிரியா.
0: நன்றி. இணைந்து கொண்ட இந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக செந்தில்நாதன்.
2: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 4765-4761.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757 647-459-9757. காப்ரூவில் ஒரு அழகிய மண்டபம், பாபா பேங்க்வெட் ஹால், 100 முதல் 300 பேர் வரை அமரக்கூடிய வசதியுடன் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, பிறந்தநாள், குடும்ப ஒன்று கூடல், எல்லா வைபவங்களையும் சிறப்பாக நடத்திட அறுசுவை உணவுகள், லைவ் ஸ்டேஷன், போட்டோ வீடியோ டெக்கரேஷன், மேலும் விசாலமான வாகன திரைப்பட வசதி. பாபா பேங்க்வெட் ஹால், 33 மெக்னிக்கல் அவென்யூ, காப்ரூ, 416-335-3334.
3: Listen to us around the universe. www.cmr.fm.

0: மஜா, சூப்பர் பாடி மஜா. ஹே, தி சுமார் மை கார் மை பெட்ரோல் மை ரோட். நாதா ரூல்ஸ் தெரியாம காரோட்.
1: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
2: If we know it's wrong, why do we still do it?
3: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
4: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
5: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 LICO.
6: Can Smile Dental Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி. டிக்சியன் டண்டாஸ் இலக்கம் 3033 பல்ஸ்டான் ரோடு யூனிட் 206 905-949-5656 905-949-5656.
7: Can Smile Dental. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center Lotus 401க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive Etobicoke-இல் On-site Cremation அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 Lotus Funeral and Cremation.com.
8: Listen to us around the universe. www.cmr.fm.

0: சுயமார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:23 ஆக இருக்கிறது. இந்த நேரம் ஏஷியன்ஸ் வழங்கும் தகவல்களோடு நாங்கள் செந்தில்நாதன் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் செந்தில்நாதன்.
1: ஆமாம், அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இலக்கம் 36 02 லோரன்ஸ் அவனியும் ஆக்கமல் லோரன்ஸ் அதிபிகரிலே ஸ்காபரூவில் அமைந்திருக்கிறது ஏஷியன்ஸ். நீண்ட நெடுங்காலமாக இங்கே தமிழ் மக்களுக்கு மட்டுமல்லாது பல்லின மக்களுக்குமே அறிமுகமான ஒரு இடமாக இருக்கிறது. வட அமெரிக்காவிலே மிகப்பெரிய ஆடைக்களஞ்சியமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. 3 தளங்களிலே இந்த காட்சி அறை அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு காட்சி அறையிலும் ஒவ்வொரு விதமான ஆடைகள் மற்றும் சமையல் அறை பொருட்கள் இருக்கின்றன. எனவே ஒவ்வொரு புலோருக்கும் நிறைய பணியாளர்கள் இங்கே கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை அறிந்து அவர்கள் உங்களுக்காக பணியாற்றுவதற்காக காத்திருக்கின்றார்கள். இந்த 2வது தளத்திலே இங்கே செயலி தளம், இதுதான் மிக மிக பிரமாண்டமான ஒரு தளமாக இருக்கிறது. ஏராளமான சாதி தெரிவுகள் இங்கே இருக்கின்றன. ஏராளமான பணியாளர்கள் இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எந்த விதமான ஒரு வைபவத்துக்கு செல்ல போறீர்கள் என்பதை குறிப்பிட்டு சொன்னீர்கள் சொன்னால் அந்த வைபவத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த செயலையை நீங்கள் அணிந்து செல்லலாம் என்ற அந்த செயலை தொகுதி அவர்களே உங்களுக்கு தெரிவு செய்து தருவார்கள். இதைவிட இப்பொழுது கோடைகாலம் ஆரம்பமாகிறது, பண்டிகை காலங்கள் எல்லாம் வர இருக்கின்றன. உப்பு புனித நீராட்டு விழா, திருமண உயங்கள், பிறந்தநாள் விழாக்கள், ஆலய திருவிழாக்கள், இதைவிட சிலர் ஊருக்கு செல்ல இருப்பார்கள், சிலர் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல இருப்பார்கள். அங்கே இருக்கின்ற உறவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்க வேண்டும் என்று சொன்னால் கனடாவிலிருந்து, அதாவது குறிப்பாக இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு வருகின்றது, அல்லது இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கின்ற செயலிகள் வேறு விதமானது. இங்கிருந்து அங்கு கொண்டு செல்லும் பொழுது வித்தியாசமான டிசைன்களாக இருக்கும், வித்தியாசமான நிறங்களாக இருக்கும். எனவே அவர்கள் இங்கே கனடாவிலிருந்து அங்கு கொண்டு செல்கின்ற செயல்களை பெரிதும் விரும்புவார்கள் என்று சொன்னால் அண்மையிலே சென்றவர்கள் அதை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அப்படியான வாய்ப்பு வாங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எல்லாமே 60% தொடக்கம், 80% தள்ளுபடியில் புளோரிலே 60% தொடக்கம், 80% தள்ளுபடியில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைவிட குறிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆடைகளுக்கும் மிக சிறப்பான தள்ளுபடிகளையும் தந்து கொண்டிருக்கிறார்கள். புதிய வரவுகள் கூட 50% தள்ளுபடியிலே நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ராஜ்சூரோடி டிசைனர் சாரிகள் இருக்கின்றன, புதிய வரவுகள். ஆனால் அனைத்துமே 50% தள்ளுபடியில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். காஞ்சிபுரம் சாரிகளாக இருந்தால் 40% 70% தள்ளுபடியில் விற்பனை செய்கின்றார்கள். இதைவிட இந்த டேபிள்கள் வைக்கப்பட்டு இங்கே டேபிள்கள் ஒவ்வொன்றிலுமே விதவிதமான சாரிகள் குவிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஏற்றமாற ஒவ்வொரு டிசைன்களில் இந்த சாரிகள் இருக்கின்றன. தொடக்க விலை என்று பார்க்கும் பொழுது $10 இருந்து தொடங்குகிறது. இதைவிட 50% 60% தள்ளுபடியில் நீங்கள் செமிசெல் சாரிகள் வாங்கலாம், கொட்டன் சாரிகள் வாங்கலாம், சில்க் கொட்டன் சாரிகள் வாங்கலாம், கல்யாணி கொட்டன் சாரிகள் வாங்கலாம், மைசூர் சில்க் சாரிகள் வாங்கலாம், மைசூரி கொட்டன் சாரிகள் வாங்கலாம், நயன்தாரா சில்க் கொட்டன் சாரிகள், இவை அனைத்துமே 50% 60% தள்ளுபடியில் பெற்றலாம். இதைவிட ஹாஃப் சாரி மெட்டீரியல் இருக்கிறது, நீங்கள் 70% ஆஃபிலே நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். இதைவிட ஏற்கனவே ஸ்டிச்சஸ் தைக்கப்பட்ட இந்த ஹாஃப் சாரிகள் இருக்கின்ற $200 இருந்து தொடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. இளம் ஜோதிகள், இந்த சாரி அணிய தெரியாதவர்கள், சாரி அணிய பழகிக் கொள்வார்கள், இலகுவாக அந்த சாரி அணிந்து செல்லக்கூடிய ஒரு நிமிடத்தில் அந்த சாரி அணிந்து செல்லக்கூடிய மாதிரி அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இலகுவாக அணிந்து கொள்வதற்காக $200 இருந்து அந்த சாரிகளை பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் திருமண வைபவங்கள் அல்லது பூப்பிடி நீராட்டு விழாக்கள் போன்ற பெரிய பெரிய விழாக்களுக்கு கூட அணிந்து செல்லக்கூடிய மாதிரி இங்கே டிசைன்கள் இருக்கின்றன. இதைவிட சல்வார் இருக்கிறது 50% 60% தள்ளுபடியிலும், பிரைடல் லேங்கா இருக்கிறது 50% 80% தள்ளுபடியிலும் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. கிட்ஸுக்கான சல்வார் என்றும் லெகங்கா இருக்கிறது 50% 70% அதோடு பட்டுப்பாவாடை செட் இருக்கிறது. பட்டுப்பாவாடை $60 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதாவது விதவிதமான நிறங்களிலே சின்ன சின்ன குட்டி குட்டி சிறுமிகள் அணிந்து செல்லக்கூடிய அந்த பட்டுப்பாவாடைகள் மிக மிக அழகாக இங்கே இருக்கின்றன. அதைவிட மேற்கத்திய ஆடைகள் கூட அவர்களுக்கு சிறுமிகளுக்கு பார்ட்டி ட்ரெஸ் கூட இங்கே மிக மிக குறைந்த விலையில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைவிட ஹாட்டல் பிளவுசஸ் இருக்கிறது, இது லைனிங்கோடு சேர்த்து $3-10 விற்பனை செய்யறாங்க. ஃபேன்சி பிளவுசஸ் இருக்கிறது $15 விற்பனை செய்யறாங்க. ஹாட்டல் அண்டர்ஸ்கர்ட் இருக்கிறது 6.99, சட்டன் அண்டர்ஸ்கர்ட் இருக்கிறது $10 விற்பனை செய்கிறார்கள். ஆண்களுக்கான ஐட்டம்ஸ் அனைத்துமே 60% வேட்டியாக இருக்கலாம், சால்வியாக இருக்கலாம், ஷேர்ட்டாக இருக்கலாம், டை வித் ஷேர்ட்டாக இருக்கலாம், அல்லது சர்பானி குர்தா அனைத்தையுமே 60% தள்ளுபடியில் வாங்கிக் கொள்ளலாம். சாரம் $2-10 விற்பனை செய்கிறார்கள். சில்வர் ஐட்டமா 50% 60% தள்ளுபடியில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜுவல்லரி ஐட்டம் இருக்கிறது 60% தள்ளுபடியில். இதைவிட சமையல் உபகரணங்கள் மிக மிக குறைந்த விலையில விற்பனை செய்துள்ளார்கள். குறிப்பாக ரைஸ் குக்கர் மிக குறைந்த விலையில் இருக்கிறது, ரொட்டி மேக்கர் $50 இருக்கிறது, ப்ளூ லீஃப் மிக்சர் இருக்கிறது $139 இருக்கு. இப்படி ஏராளமான தேர்வுகள் இருக்கிறது. குடும்பத்தை தொடங்கி வாருங்கள், வாருங்கள், வந்து பாருங்கள். உங்கள் குடும்பத்திற்கான தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வரவேண்டிய இலக்கம் 36-02 லோரன்ஸ் அவனியும் வாக்குமல் லோரன்ஸ் அதிபர் அமைந்திருக்கிறது. ஏசியன்ஸ் 12 காலமாக தமிழ் மக்களோடு இணைந்திருக்கிறது. அவர்கள் நன்றி தெரிவிக்கும் முகமாக மீள் கட்டமைக்கப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த திறப்பு விழா மலையீட்டை நீங்களும் கலந்து கொள்ளலாம் என்று இரவு வரை நாளையும் இந்த மலையீட்டை தொடரும் என்று தெரிவிக்கப்படுகிறது. தகவலுடன் நாங்கள் விடைபெற்று மீண்டும் சந்திக்க போறோம். நன்றி பிரியா.
0: நன்றி. இணைந்து கொண்டு அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக சென்றநாதன். அந்த பாடல்கள். இந்த கண்ணாமூச்சி என்னோட பாடலில் ஐஸ்வர்யா ராய் ஒரு ஒரு க்ரீன் கலரில் நல்ல ஒரு பாவாடை தாவணி அணிஞ்சிருப்பாங்க. அது வந்து இன்றைக்குமே அட இப்படி ஒரு பாவாடை தாவணி கிடைக்கலையேன்ற மாதிரி இருக்கும். ஆக ஏஷியன்ஸில் உங்களுக்கு வந்து சேலைகள் மாத்திரமில்லை, அந்த பாவாடை சட்டை, பாவாடை தாவணி இந்த மாதிரி எல்லாமே ட்ரெண்டியாகவும் அதே நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச கிளாசிக்கான ஸ்டைல்லையும் கிடைக்குது. நீங்கள் போய் பார்க்கலாம், இந்த தகவல்களை பயன்படுத்தி கொள்ளலாம். நேரம் 12:29.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் டிஜினம்.
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பாடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லண்ட் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லண்ட் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
4: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 2:30 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
7: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
6: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
7: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
6: சுகந்தன், 416-540-6269.
7: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
8: Listen to us around the universe. www.cmr.fm.

0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:52 நிமிடமாக இருக்கிறது. இந்த நேரம் ஏஷியன்ஸ் வழங்கும் தகவல்களோடு செந்தில்நாதன். வணக்கம் செந்தில்நாதன்.
1: ஆமாம், அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இலக்கம் 36 லோரன்ஸ் அவனி மாக்கமன் சந்திப்புகிறார்களே. ஸ்காப்ரூவில் அமைந்திருக்க தேசியன் 12 காலமாக தமிழ் மக்கள் மட்டுமல்லாது ஏனைய மக்களுக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு ஆடை களஞ்சியமாக வட அமெரிக்காவின் மிகப்பெரிய ஆடை களஞ்சியமாகவும் விளங்குகின்ற ஏசியன்ஸ் தருகின்ற இந்த ஒரு சிறிய திருத்த வேலைக்கு பின்பு மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த திறப்பு விழாவை முன்னிட்டும் இவ்வளவு காலமும் வாடிக்கையாளர்கள் தந்த ஆதரவுக்கு அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களை மல்விக்கும் முகமாகவும் இந்த மாபெரும் மல்யுத்தனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வெள்ளிக்கிழமை தொடங்கிய மலையீட்டு தொடர்ந்தும் இன்றும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்று காலைப்படுத்திலிருந்து வாடிக்கையாளர்கள் வந்தவுடனே இருக்கிறார்கள். நீங்கள் கூட இங்கே வந்து உங்களுக்கு தேவையான, அதாவது ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமான ஆடை தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரியான ஆடைகள் இங்கே இருக்கின்றன. சிறுவர்களுக்கான ஆடைகளாக இருக்கலாம், சிறுவர்களுக்கான பண்பாட்டு ஆடைகளாக இருக்கலாம், அல்லது மேற்கத்திய ஆடைகளாக இருக்கலாம், அல்லது பெரியவர்களுக்கானது, இளம் ஜுவதிகளுக்கானது, அல்லது ஜுவதிகளுக்கான பெண்களுக்கானது, அதோடு வயது முதிர்ந்தவர்களுக்கான பெண்களுக்கான ஆண்களுக்கான ஆடைகள். இப்பொழுது சில வேளைகளிலே இந்தியா ட்ரிப் போவார்கள், அப்பொழுது இங்கிருந்தே அவர்களுக்கு தேவையான அந்த வேட்டி வகைகளை எடுத்துச் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பலவிதமான நிறங்களிலே பலவிதமான அந்த கரைகள் வைத்த வேட்டிகள் எல்லாம் இங்கே இருக்கின்றது. அனைத்துமே 60% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைவிட மணமகன் மணமகளுக்கான அந்த காஞ்சிபுரம் சேலைகள் இருக்கின்றன, அல்லது பிரைடல் லெஹங்காக்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் லெஹங்கா எல்லாம் 50% 80% தள்ளுபடியிலே விற்பனை செய்கின்றார்கள். காஞ்சிபுரம் சாரிகள் 40% 70% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மணமகன் மகளுக்கு பிரத்யேகமாக உங்களுடைய விருப்பப்படி உங்களுடைய ஸ்டைலில் கூட அப்படி ஒரு சாரி வேண்டும் என்று சொன்னால் கூட அவர்கள் நெய்து தரவும் காத்திருக்கின்றார்கள். அதே வேளையில் மணமகன் மணமக தோழிகள் மணமகளுடைய தோழிகள் மணமகனுடைய தோழன்கள் அனைவருமே ஒரே மாதிரியான ஆடைகளை தம்புதியை ஸ்டைலே வேண்டும் என்றால் கூட அவற்றையும் வடிவமைத்து தர முடியும் என்றும் தெரிவிக்கின்றார்கள். எனவே ஒரு ஜுனிக்கான சாரி வகைகள் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஏசியன்ஸுக்கு இங்கே வரலாம். ஏராளமான தெரிவுகள் இருக்கின்றன. குறிப்பாக இங்கே டேபிள்கள் இந்த 2வது ஃப்ளோரில் நிறைய டேபிள்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த டேபிளிலே ஒவ்வொரு டேபிளிலேயும் ஒவ்வொரு விதமான சாரிகள் குவிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விலை பறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் இங்கே நிறைய பணியாளர்கள் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் உள்ளே தேவையை சொன்னால் அந்த தேவைக்கேற்ற மாதிரி எந்த சாரியை நீங்கள் அணிந்து சென்றால் நீங்கள் அழகாக இருப்பீர்கள். மற்றவர்கள் உங்களை ஒரு பாராட்டக்கூடிய மாதிரி நல்ல செயலை தெரிவி செய்கின்ற பாராட்டக்கூடிய மாதிரி அவர்களே உங்களுக்கு தெரிவித்து தருவதற்காக காத்திருக்கின்றார்கள். காட்டன் பிளவுசஸ் இருக்கின்றன, இது வித் லைனிங்கோடு 3-10 விற்பனை. ஃபேன்சி பிளவுசஸ் இருக்கிறது, 15 காட்டன் அண்டர்ஸ்கர்ட் இருக்கிறது, 6.99 சட்டன் அண்டர்ஸ்கர்ட் இருக்கிறது, 10 இதை விட இந்த லைனிங் துணிகள் இருக்கிறது, 1.99 விற்பனை செய்கின்றார்கள். அதோடு இமிட்டேஷன் நகைகள் இருக்கின்றன, ஜுவல்லரி 60% தள்ளுபடியில் விற்பனை செய்கின்றார்கள். காஞ்சிபுரம் 40% 70% தள்ளுபடியில், புதிய வரவு சாரிகள் 50% தள்ளுபடியிலே $10 நீங்கள் சாரிகளை பெற்றுக்கொள்ளலாம். கொட்டன் சாரிகள், கல்யாணி கொட்டன் சாரிகள், மைசூரி கொட்டன் சாரிகள், நயன்தாரா சில்க் கொட்டன் சாரிகள், மைசூர் சில்க் சாரிகள், சில்க் கொட்டன் சாரிகள் மற்றும் செமி சில்க் சாரிகள் ஆகியவற்றுக்கும் 60% தள்ளுபடியிலே பெற்றுக்கொள்ளலாம். ராஜ்குரு டிசைனர் சாரிகள் புதிய வரவுகள் ஏராளமான தெரிவுகள் வந்திருக்கின்றன, 50% தள்ளுபடியில் விற்பனை செய்கின்றார்கள். இதைவிட ஹாப் சாரிகள், ஹாப் சாரி மெட்டீரியல் இருக்கிறது, $70 நீங்கள் விற்பனை செய்யலாம். ஹாப் சாரிகள் ஏற்கனவே தைக்கப்பட்டிருக்கிறது, பிளீட் பண்ணப்பட்டிருக்கிறது, அது $200 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சல்வார் 50% 60% தள்ளுபடியில் விற்பனைகிறார்கள். கிட்ஸுக்கான லெஹங்கா இருக்கிறது, சல்வார் இருக்கிறது, 50% 70% தள்ளுபடியில். பட்டுப்பாவாடைகள் 60% தள்ளுபடியில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைவிட ஏற்கனவே குறிப்பிட்டது ஆண்களுக்கான சர்வாணி $60 தள்ளுபடியிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அனைத்து விதமான சைஸிலும் இருப்பதாக தெரிவிக்கப்படுது. சில்வர் ஐட்டம் இருக்கிறது, 50% 60% புட்டுப்பானை இருக்கிறது, எவர் சில்வர் பாத்திரங்கள் இருக்கின்றன, எவர் சில்வர் ராதான் அந்த சில்வர்கள் எல்லாம் 50% 60% தள்ளுபடியில். இமிட்டேஷன் நகைகள் 60% தள்ளுபடியில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைவிட ஆண்களுக்கான சாரம் $10, ஆண்களுக்கான அனைத்து விதமான ஆடைகளுமே 60% ஃப்ளோரிலே 60% தொடக்கம் 80% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தளத்திலுமே ஒவ்வொரு வகையான ஆடை வகைகள், இமிட்டேஷன் நகைகள், சமையல் உபகரண பொருட்கள் என்று அன்பளிப்பு பொருட்கள் என்று இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இலகுவாக நீங்கள் தெரிவு செய்யக்கூடிய மாதிரி 3 தளங்களிலே இந்த காட்சியர்கள் அமைந்திருக்கின்றன. அதோடு சமையலுக்கு தேவையான உபகரணங்களும் இங்கே குறை குறைந்த விலையில் ரைஸ் குக்கர் இருக்கிறது. ஒவ்வொரு அளவுகளிலேயும் ஒவ்வொரு விலையிலே மலிவு விலையில விற்கிறார்கள். ரொட்டி மேகர் 55 ரூபாய் இருக்கும். ப்ளூ லீஃப் மிக்சர் இருக்கிறது 139 டாலருக்கு விற்பனை செய்கிறார்கள். இப்படி ஏராளமான சமையல் உபகரணங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆடை தேவைகள் இமிட்டேஷன் நகைகள் நீங்கள் வாங்குகின்ற ஆடைகள் இருக்கிற இமிட்டேஷன் நகைகள் மற்றும் ஹேண்ட்பேக் பாதணிகள் இவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏஷியன்ஸில் இருக்கிறது. எங்கே இருக்கிறது? ஸ்காப்ரோலி இருக்க 36 சைபர் 2 லோரன்ஸ் அவனியும் மாக்கமில் ஒரு சந்திப்பில் அமைந்திருக்கிறது. எனவே வாருங்கள் வந்து பாருங்கள். இன்று இரவு வரை இந்த மலிவுகளை தொடரும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே வாருங்கள் வந்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தோடு அழைத்து வந்து அதோடு குறிப்பாக அந்நியர் தினம் இன்னும் முடியவில்லை. அந்நியர் உங்கள் அந்நியருக்கு தேவையான சமையல் சமையல் அறை உபகரணங்களாக இருக்கலாம் அல்லது சாலைகளாக இருக்கலாம் அவற்றையும் தெரிவி சொல்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. ஏசியன்ஸுக்கு வாருங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடித்ததை நீங்கள் அள்ளிச் செல்லுங்கள் என்ற தவறுடன் நாங்கள் விடைபெற்று மீண்டும் சந்திக்க போறோம். நன்றி பிரியா.
0: நன்றி இணைந்து கொண்ட அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. ஒலிக்க ஆரம்பிக்கிறது பாடலை ஹரிஹரன் மற்றும் சித்ரா குரலன்.

0: சேமார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 1:05 ஆகியிருக்கிறது. இந்த மனத்தியாலம் முழுக்கவும் நீங்கள் பாடல் விரும்பி கேட்பதற்கான மனத்தியாலம் அழைக்கலாம். வழக்கமான தொலைபேசி இலக்கங்கள் காத்திருக்கிறது. அந்நேரத்தின சிறப்பு பாடல்களோடு நீங்கள் அழைக்க முடியும். 416-593-0055 என்கிற தொலைபேசி இலக்கங்களுக்கு. யார் நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர்? வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீங்க.
1: வணக்கம் தேவகுமார். அதுக்கு நலமா இருக்கிறீங்களா? அப்படியா?
0: நலமா இருக்கிறேன் தேவகுமார். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கேன். தூர தேசத்துல இருந்தாலும் அந்த சொல்லுவார பாடின காலம், அந்த ஆடின காலம் பாடின வாய்ந்தும்மா இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு நேரம் வித்தியாசம் இருந்தாலும் அந்த நேரத்தை பார்த்து உங்களுக்கு கோல் பண்ணத்து அப்படியே வருது சார். என்ன பருது உங்களுக்கு இங்க 6:30 சேர்ப்ப உங்களுக்கு மத்தியானது.
0: மிக்க நன்றி. அவ்வளவு தூரத்துல இருந்து உங்களை நினைக்கிறதுக்காக. என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு இன்றைக்கு அம்மா என்பது சொல்ல நினைக்கிற பாசக்காரன் நினைக்கிறேன். அந்த படம்,
0: அந்த பாட்டு உங்களுக்காக வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
1: நன்றி நன்றி வாய்ப்புக்கு நன்றியா.

0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 1:12 ஆகி இருக்கிறது. இந்த நேரம் யார் அழைப்பில் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் கண்ணம் பேசுறேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன் கண்ணன். நீங்க நலமா?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம். அனைத்து அன்னையருக்கும் இனிய அந்நிய தின வாழ்த்துக்கள். பாட்டு என் குமரன் சண்ட மகாலட்சுமியில இருந்து நீயே நீயே என்ற பாட்டு.
0: அந்த பாட்டு உங்களுக்காக தயாரா இருக்கு. யாரையெல்லாம் பாடலுக்காக சேர்த்து கொள்ள போறீங்க கண்ணு?
1: எல்லா அன்னையரும் சேர்த்துக் கொள்வாங்க.
0: சரி, எல்லா அம்மாவுக்காகவும் இந்த பாட்டு வருது. சிறப்பா உங்களுடைய அம்மாவுக்காக வருது. சரியா?
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி கண்ணன். நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்கிறதுக்காக.

0: சுயமர்த்தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 1:19. இந்த பாடல் ஒரு வரை வரும். கண்ணீரை கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அந்நாளிலே. எப்பயாவது மனசு உடைஞ்சு நீங்கள் யார் முன்னாலேயும் விடுங்களேன், யார் முன்னாலேயும் அவ்வளவு இலகுவாக உடைஞ்சாலும் அதை நம்ம எல்லார்கிட்டையுமே நாங்கள் வந்து தைரியமாக இருக்கிறோம், எதுவுமே என்ன அசைக்கலைன்னு இருக்கிற நாங்கள் உண்மையிலுமே ஒரு வல்னரபிளாகி ஒரு மாதிரி உடைஞ்சு அழுகிறது யாருன்னு அம்மா கிட்ட தான். அந்த டைமெல்லாம் உடனே வந்து இங்கிருந்து தான் அந்த அம்மாவுக்கு அவ்வளவு அதீதமான சக்தி வருமோ தெரியாது. உடனே வந்து இந்த பிள்ளை அழாது, அழாத, நீ யாருக்கு முன்னாலேயும் அழக்கூடாது அப்படின்னு ஒரு மாதிரி வந்து தாங்கி கொள்ளுவாங்க. அவங்களுடைய எல்லா இயலுமையையும் சக்தியையும் ஏதோ உங்கள்கிட்ட கொடுத்துட்ட மாதிரி ஒரு நம்பிக்கையில் அப்படி வந்து பிடிச்சு கொள்ளுவாங்க. அந்த ஊக்க மருந்து போல் இல்லாவிட்டால் அந்த ஒரு மோட்டிவேஷன் போல் வேறு எந்த மோட்டிவேஷனாலையும் நம்மளை மறுபடியும் பழைய மாதிரி திடமாக கொண்டு வரவே முடியாது. நேரம் 1:20 இருக்கிறது. யார் அழைப்பில் வணக்கம்?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
1: நான் கமல் பேசுகிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க கமல்?
1: நல்ல சோமா இருக்கும். உங்களுக்கு அந்நியர்தின வாழ்த்துக்கள். அனைத்து அந்நியர்களுக்கும்
0: அனைத்து அன்னையர்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். நன்றி.
1: உங்களுக்கும் சேர்த்துத்தான். நீங்கள் அன்னையர் செய்யவில்லை சொல்லுவேன்.
0: நான் அன்னை இல்லை.
1: அன்னை போல தெய்வம் உண்டு அந்த பாடலுக்கு
0: உங்களுக்காக வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
1: நன்றி, வணக்கம்.

0: டிஎம்எஸ் குரல்லே ஒலை தோய்கிறது. அன்னை இப்போ உலரு தெய்வம் இல்லை பாடல் நேரம் 1:24 ஆக இருக்கிறது. இந்த நேரம் யார் அழைப்பில் வணக்கம். வணக்கம், அழைப்பில் யார்?
1: வணக்கம், கணேஷ் பேசுறேன்.
0: வணக்கம் கணேஷ், எப்படி இருக்கிறீங்க? நானும் நலமாக இருக்கிறேன். என்ன பாடல் வேணும் கணேஷ்?
1: துள்ளாத மனமும் துள்ளும் சொல்லாத ஹரிக்கு பாட்டின பாடல்.
0: அழகான பாட்டு அது, அழகான பாடல் அது, ஜிக்கி பாடிய பாடல். நன்றி, இந்த பாடலை விரும்பி கேட்டதுக்காக உங்களுக்காக பாடல் வருது. நன்றி. இந்த ஜிக்கி பாடல் சொல்லுகிற போதே நாங்கள் எல்லாரும் அந்த காலகட்டங்களை கடந்து வந்துட்டோம். ஆனால் என்னுடைய பாட்டியார் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களோட சேர்ந்து தான் இந்த பழைய பாட்டு பழைய படம் எல்லாம் பார்ப்பேன், நல்லா ரேடியோ கேட்பேன் சின்னலையே. அப்போ இந்த ஏஆர்எம் ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, எனக்கு அது ஞாபகத்தில் இல்லை. ஜிக்கி பாடியது, ஜிக்கி மனைந்து பாடியது அப்படின்னு அந்த இலங்கை வானொலியில் இரவு நேரங்களில் சொல்கிறது இன்னுமே அப்படியே அதே குரலோடு என்னுடைய மனதுக்குள்ளே இருக்குது. ஆக எனக்கு வந்து நான் நிகழ்ச்சி செய்கிற போதும் இந்த ஜிக்கி பாடிய பாடல் என்று சொல்கிறதுக்கு சரியான விருப்பம். ஒலிக்க ஆரம்பிக்கிறது இது ஜிக்கியின் குரலில் பாடல்.

0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 1:30 ஆகி இருக்கிறது. யார் இந்த நேரம் அழைப்பில் என்று கேட்கலாம். வணக்கம். சரி, நான் ஒலிபரப்பி பாடல நானே கேட்டுட்டேன். யார் கதைக்கிறீங்க? வணக்கம். யாரு? வணக்கம் சோதரலிங்கம். அப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறேன். என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு நாளைய தீர்ப்பு படத்துல நாளைய தீர்ப்பு பாலசுப்ரமணியன் ஜானகி படிச்ச உடல் உயிர் கையாட்சி பண்ண முடியல. நல்ல பாடல்,
0: நல்ல பாடல். அந்த பாடல்
1: நல்ல
0: பாடல் உங்களுக்காக வரது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக
1: நன்றி. நன்றி உங்களுக்கு நன்றி.

0: இந்த பாடல் இவ்வளவு தமிழ் அழகோட இவ்வளவு அற்புதமான இசையில் இப்படி உணர்ந்து பாட முடியுமா இருந்தால் அது எஸ்பிபியால் தான் முடியும். எஸ்பிபி சித்ரா கூட்டணியில் ஒரு நல்ல காதல் பாடல் ஒலி தோய்ந்திருக்கிற நேரம் 1:35. இந்த நேரம் யார் அழைப்பில்லை என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: எப்படி
0: இருக்கிறீங்க தேவா? இதான் முதல் தடவை கதைக்கிறோமா, கதைச்சிருக்கீங்களா இதுக்கு
1: முன்னாடி?
0: நான் பேசுறது எனக்கே கேக்குது தேவா. நான் பேசுறது கேக்குறது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு இப்பதான் தெரியுது. என்ன பாட்டு வேணும் தேவா? என்ன பாடல் வேணும்? உங்களுடைய அம்மாண்ட பேர் என்ன? மகேஸ்வரி அம்மாவுக்காகவும் அந்த அம்மாண்ட மகனுக்காகவும் இந்த பாடல் வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக.

0: விஜய் ஆண்டனியினுடைய இசையில் குரலில் அந்த பாடல் ஒலி தோய்ந்திருக்கிறது. யார் இந்த நேரம் அழைப்பில்லை என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வாழ்த்து சொல்ல முடியவில்லை தான், ஒரு கவலை. மற்றபடி நான் எல்லா அம்மாக்களுக்கும் சொல்லிதான், இந்த அம்மா என்ன பெற்றெடுத்த அம்மாவுக்கு சொல்ல முடியல.
0: எங்க இருந்தாலும் உங்களை ஆசீர்வதிச்சு கொண்டுதான் இருப்பாங்க.
1: மற்றது என்னுடைய அன்பு அம்மா உட்பட உலகத்தில் வாழ் அனைத்து அம்மாக்களுக்கும், அம்மாக போற பெண்களுக்கும், சின்னல்ல இருந்து பெரிய பெண்கள் விட எல்லாரையும் நாங்க மதிக்கணும். பெண்கள் எல்லாரும் ஒரு காலத்துல இந்த பிரபஞ்சத்துல இந்த பூமியில உங்களை படைக்கிறவ எல்லா பெண்களையும் இந்த நிலம் அவர்களுக்கும் அந்நிய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, நான் கேட்க போற பாடல் வந்து ராம் படத்திலிருந்து நான் இங்கு பாட தாய் அணி கண்ணுறங்கன்று.
0: தயாராக இருக்கிறது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
1: நன்றி, வாய்ப்பு தந்தாக்கு.
0: நன்றி புருஷோத்தமன். புருஷோத்தமன் விரும்பி கேட்ட பாடல் ஒலிக்க ஆரம்பிக்கிறது. இது ராம் திரைப்படத்திற்காக.

0: எவ்வளவு அழகான ஒரு பாட்டு ஒலி தோய்ந்திருக்கிறது. ராம் திரைப்படத்திற்காக நேரம் 1:44 நிமிடம். யார் இந்த நேரம் பாடல் கேட்பதற்காக அழைப்பில்? வணக்கம்.
1: வணக்கம், நான் மணிகரன்.
0: வணக்கம் மணி, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமா இருக்கேன், நீங்கள எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறேன் மணி. என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: நான் கேட்கிற பாட்டு, இது ஒரு அம்மா பாட்டு தான், புதிய உலகை புதிய உலகை தேடி போகிறேன்.
0: புதிய உலகை புதிய உலகை தேடி போகிறேன். அந்த பாடல் யார் யாருக்காக இணைந்து கேட்க போறீங்க? வைக்கம் விஜயலட்சுமி பாடிய பாடல் உங்களுக்காக வருது. டி மானனசையில் மதன் கார்கேயினுடைய வரிகளில் நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
1: நன்றி.

0: நேரம் 1:49 நிமிடமாக இருக்கிறது. வைக்கம் விஜயலட்சுமி குரலில் அந்த பாடல் ஒலி தோய்ந்திருக்கிறது. யார் இந்த நேரம் அழைப்பில்? வணக்கம்.
1: வணக்கம் பிரியா, நான் திலகவதி அம்சலாஜா பேசுறேன்.
0: வணக்கம் திலகவதி அம்மா, அப்படி இருக்கிறீங்க?
1: பாட்டு சொல்றேன். நான் கேட்கும் பாடல் சப்பூரமுள்ள படத்துல பூங்குயில் ஆணித்தரமான ஒரு பாடல், தாய் பிள்ளைக்கு உள்ள ஒரு பாடல், பாலசுப்ரமணியன் சித்ரா பாடி போனோம் அந்த பாடல்.
0: என்ன பாடல் சொன்னீங்க?
1: பூங்குயில் ஆணித்தரம் என்ற பாடல். இந்த முதல் வரி வடிவா உச்சரிக்க முடியுதுல்ல. பூங்குயில் ஆணித்தரமான படம் வந்து கப்பூரமுல்லை, ஸ்ரீவித்யா
0: உங்களுக்கா தயாரா இருக்கு, நீங்க சொல்லுங்க யாருக்காக பாடல் கேட்க போறீங்க?
1: நான் என்று கேட்கும் பாடல் என்னுடைய அம்மா விஸ்வத்மன் சொன்ன மாதிரி அவ இல்லையானாலும் உங்களோட இருக்கிறா, இருந்து அனைத்து அம்மாக்களுக்கும் அனைத்து அம்மாவாக போகும் அனைத்து பெண்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் என்னுடைய அம்மாவோட கடைசியாக பேசின வார்த்தை வந்து 1988 ஜூன் மாதம் 30 பேசினேன். அதுக்கு பிறகு நான் அவை காண கொடுத்து வைக்கல, இருந்தாலும் உங்களோட இருக்கிறான் ஒரு நம்பிக்கை. அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த வாழ்த்துக்கள்.
0: நிச்சயமாக உங்களுக்காக பாடல் வருதுமா? நன்றி இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி. வணக்கம்.
2: Bum habam bum bum bum habam habam habam habam habam bum bum habam bum.

0: பாடல் அழைத்து வந்திருக்கிறது. நிறைவாக ஒரு நேருக்கு வாய்ப்பு இருக்கிறது. யார் அழைப்பில் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நன்றாக வைக்கின்றேன்.
0: என்ன பாடலுக்கு
1: அனைத்து அன்னையர்களுக்கும் அனைத்து வாழ்த்துக்கள். பாடல் வந்து பாடல் போட்டியில் இருந்த வேலையில்லா பட்டதாரிலிருந்து அம்மா அம்மாங்கிற பாடல்.
0: நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த பாடல் தான் நீங்க கேட்க போறீங்கன்றது நான் சுதாகரிச்சேன். அந்த பாடல் தேடக்கூட ஆரம்பிச்சிட்டேன்.
1: அப்படியா? அதான் மிஞ்சி இருக்குதுன்னா
0: சரி, உங்களுக்காக அந்த பாட்டு வருது. நன்றி இணைந்து கொண்டு வைக்கிறேன். யாரும் இந்த பாட்டு தான் இதுவரைக்கும் கேட்க இல்லை இந்த நிகழ்ச்சியில.
1: நான் ரெண்டு மூணு வச்சிருந்தேன், ரெண்டு பாட்டு போயிடுச்சு ஆக்சுவலா கேட்டாங்க,
0: அதனால அந்த பாட்டு உங்களுக்காகவே வருது. நன்றி இணைந்து கொண்டு.
1: நன்றி, வணக்கம். நன்றி.

0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். விஐபி திரைப்படத்திற்காக அந்த பாடல் ஒலி துவைந்திருக்கிறது. ஏஷியன்ஸ் வழங்கும் தகவல்களோடு நாங்கள் செந்தில்நாதனை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் செந்தில்நாதன்.
1: ஆமாம், அனைவருக்கும் வணக்கம். ஸ்காபுரூவிலே மாக்கமன் லோரன்ஸ் சந்திப்புகிறீர்களே. இலக்கம் 36 லோரன்ஸ் அவையில் அமைந்திருக்கிறது ஏஷியன்ஸ். இது 3 தளங்களில் இந்த காட்சியர்கள் அமைந்திருக்கின்றன. வட அமெரிக்காவின் மிகப்பெரிய ஆடை களஞ்சியம். இது தமிழ் மக்கள் மட்டுமல்லாது பல்லின மக்களின் அபிமானத்துக்குரிய ஒரு ஆடை களஞ்சியமாக இருக்கிறது. ஏராளமான புதிய வரவுகள் வந்திருக்கின்றன. ஒரு சிறிய திருத்த வேலைகளுக்காக சில காலம் மூடப்பட்டிருந்தது, இவ்வளவு மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே திறப்பு விழாவை முன்னிட்டு வாடிக்கையாளருக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாகவும் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் முகமாகவும் இந்த மாபெரும் மலிவீட்டினை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த மலிவீட்டினையில் ஏராளமான தேர்வு உள்ளது. என்டிஎஃப் புளோரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 60% தொடக்கம், 80% தள்ளுபடியில் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. இதைவிட ஒவ்வொரு புளோரிலுமே நீங்கள் ஒவ்வொரு தெரிவுகளுக்கும் விதவிதமான தள்ளுபடிகள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சாரி தெரிவுகள் என்று பார்க்கும்பொழுது ஏராளமான சாரி தெரிவுகள் புதிய புதிய வரவுகள் இங்கே வந்து குவிந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த சாரி இருக்கின்ற புளோர்களை பார்த்தீங்கன்னா நிறைய டேபிள்கள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த டேபிள்களிலே ஒவ்வொரு விதமான சாரிகள் குவிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு விதமான சாரிகள் ஒவ்வொரு விலையிலே இங்கே இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நீங்கள் தெரிவு செய்வதற்கு நேரடியாக இங்கே வாருங்கள். ஸ்காபுரோவிலே இலக்கம் 36/1 லோரன்ஸ் அவென்யூவில் அமைந்திருக்கிற ஏஷியன்ஸுக்கு வாருங்கள். குறிப்பாக உங்களுக்கு எந்த வைபவத்துக்கு எந்த சாரி வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் கூட இங்கு பணியாளர்கள் அதற்கேற்ற மாதிரி அந்த சாரி வகைகளை உங்களுக்கு தெரிவு செய்து தருவதற்கு காத்திருக்கின்றார்கள். ஒரு சில விலை விவரங்களை பார்ப்போம். இப்பொழுது செமி சில்க் சாரி மற்றும் சில்க் காட்டன் சாரிகள், மைசூர் சில்க் சாரிகள், காட்டன் சாரிகள், கல்யாணி காட்டன் சாரிகள், மகேஸ்வரி காட்டன் சாரிகள் அல்லது நயன்தாரா சில்க் காட்டன் சாரிகள் அனைத்துமே 50% தொடக்கும், 60% தள்ளுபடியில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சேலைகளின் விலை $10 தொடங்குகிறது. புதிய வரவுகள் வந்திருக்கின்றன. புதிய புதிய வரவுகள் வந்திருக்கின்றன. அவை அனைத்து இருக்கிறது. ராஜ்குரு டிசைனர் சாரிகள் புதிய வரவுகள், அதுவும் 50% தள்ளுபடியில் 70% தள்ளுபடியில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். 70% தள்ளுபடியில் விற்பனைகிறார்கள். இதை விட ஹாப் சாரிகள் ஏற்கனவே ரெடிமேடாக தைக்கப்பட்ட ஹாப் சாரிகள் இருக்கின்றன. இது $200 இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சல்வார்கள் 50% 60% தள்ளுபடியிலும், பிரைடில் லெஹங்கா இருக்கிறது 50% 80% தள்ளுபடிகளிலும். இது ஜுவதிகளுக்கானது, சிறுவர்களுக்கானது, சிறு பிள்ளைகளுக்கானது. சல்வார் அண்ட் லெஹங்கா இருக்கிறது 50% 70% தள்ளுபடியிலும். பட்டுப்பாவாடைகள் வித்தியாசமான நிறங்களிலே வித்தியாசமான வடிவிலே அமைக்கப்பட்ட பட்டுப்பாவாடைகள் இது 60% தள்ளுபடியிலே நீங்கள் பெற்று வாய்ப்பு இருக்கிறது. இதைவிட ஆண்களுக்கான ஆடை வகைகள் அனைத்துமே 60% தள்ளுபடியில் இருக்கிறது. சாரம் $2 வாங்கலாம். அதோடு மென்ஸுக்கான சர்வாணி 60% தள்ளுபடியில். இப்பொழுது சர்வாணியிலே சில விடங்களே பெரிய அளவுகளில் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே அனைத்து விதமான சைஸிலும் சர்வாணி இருப்பதாக தெரிவிக்கப்படுது. பல நிறங்களிலும் இருக்கின்றன, பல அளவுகளிலும் இருக்கின்றன, பல விதமான டிசைனிலே சர்வாணி செட்டாக கூட நீங்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதைவிட சில்வர் ஐட்டம் 50% 60% ஜுவல்லரிகள் 60%. இதைவிட பார்த்துக்கிட்டு சொன்னால் இமிட்டேஷன் நகைகள் குறிப்பிடுவது 60%. அதோடு லைனிங் துணி இருக்கிறது, இது மீட்டர் 199-க்கும் விற்பனை செய்கிறார்கள். இதைவிட ஹொட்டன் பிளவுசஸ் இருக்கிறது வித் லைனிங்கோடு $3 ஃபேன்சி பிளவுசஸ் $15 ஹொட்டன் அண்டர்ஸ்கர்ட் 699-க்கும் சட்டன் அண்டர்ஸ்கர்ட் இருக்கிறது $10 விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். எனவே ஏராளமான தெரிவுகள் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் தெரிவு செய்வதற்கு நேரடியாக வரலாம். பிறபடி இடத்தை மீண்டும் திறக்கிறோம். இலக்கு 36/1 லோரன்ஸ் அவனி மாக்கம் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கும் ஏஷியன்ஸுக்கு வாருங்கள். இந்த மலிவிற்பனை இன்று இரவு வரை தொடரும். நாளையும் இந்த மலிவிற்பனை இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்நியர் தினத்துக்கு இன்னும் நீங்கள் ஏதாவது அன்பளிப்பு பொருட்கள் அல்லது பரிசு பொருள் வாங்கவில்லை என்று சொன்னால் அதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு உடனடியாக நீங்கள் விரைந்து வரலாம். மாக்கம் லோரன்ஸ் இருக்கும் ஏஷியன்ஸுக்கு என்ற தகவலோடு நாங்கள் விடைபெற்று மீண்டும் சந்திக்க போறோம். நன்றி பிரியா.
0: நன்றி இணைந்து கொண்ட தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக செந்தில்நாதன்.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
5: நிசான் head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2361 அஜிந்தன் தவராஜா.
6: மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் மே 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட் மிசிசாகா, hindumission.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
7: Listen to us around the universe. www.cmr.fm.

0: சுயமார்த்தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 2:11 ஆகி இருக்கின்றது. ஆக இந்த நாளினை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தூரம் அந்நியர் தினம் பேசப்படுகிறதோ அதை விட அதிகமாக முதல்வர் விஜயனுடைய பதவியேற்பு குறித்து பேசப்படுகிறது. நேற்றைய நாளிலே அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். ஜோசப் விஜயனும் நான் என்று ஆரம்பித்து, என் நெஞ்சல் குடியிருக்கும் என்று ஆரம்பித்து அவர் தன்னுடைய உரையினை வழங்கியிருந்தார். அவரோடு சேர்த்து அவருடைய 10 அமைச்சர்களுமே அமைச்சர்களாக பதவி பிரமாணம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆக இப்பொழுது மக்களினுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்த 2 பாரம்பரிய கட்சிகளை தாண்டி ஒரு இளையவரினுடைய பிரவேசம், அரசியல் பிரவேசம், இந்த விதமான அரசியல் பலத்தோடும் வராத ஒருவரினுடைய அரசியல் பிரவேசம் குறித்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அதே நேரம் மற்றைய தரப்பிலே எதிர்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலினை நியமித்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த களம் இன்னுமே சூடு பிடித்திருக்கிறது. காரணம், எந்த இடத்திலுமே உதயநிதி விஜயை சட்டை செய்து பேசினதில்லை. எந்த இடத்துல அவரை பற்றி கேள்வி கேட்டாலும் அந்த பேசுவதற்கே தகுதி இல்லாத ஒரு ஆள் என்பது போல் அவர் பேசிவிட்டு போகிற காட்சிகள், காணொளிகள் எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். 2 பேரும் கிட்டத்தட்ட சம வயதைச் சேர்ந்தவர்கள், சினிமா துறையில் இருந்திருக்கிறவர்கள். ஆக இவர்கள் விஜய் அந்த கதிரையிலே, ஆட்சி கதிரையிலே அமர்வதும், எதிர்த்தரப்பு கதிரையிலே உதயநிதி அமர்வதுமாக இப்பொழுது இன்னும் ஒரு த்ரில்லரான ஒரு படத்துக்கான முன்னோட்டம் போல இவைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இது போக இந்த தேர்தல் காலங்களில் விஜய் கொடுத்த வாக்குறுதிகள் குறித்து இப்பொழுதுதான் எல்லோருமே விழிப்பாக இருக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பதவியேற்பு விழாவிலே முதலாவது தேசிய கீதம் இசைக்கப்பட்டு, இந்திய கீதம் இசைக்கப்பட்டு, அதற்கு பின்னராகத்தான் தமிழ்தாய் வாழ்த்து ஒலிபரப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வழக்கம் கிடையாது. தமிழ் தாய் வாழ்த்து தான் ஒலிபரப்பப்படும். ஆக விசிக்கு அதை முதலாக கண்டித்திருக்கிறார்கள். தமிழ்தாய் வாழ்த்து தான் ஒலிபரப்பப்பட வேண்டும், அது சட்டமாக்கப்பட வேண்டும், தமிழ்நாட்டிலே இப்படித்தான் இயங்க வேண்டும் என்று சொல்லி, காரணம் இது தமிழ்நாடு என்று. ஆக இப்பொழுதே ஆட்டம் ஆரம்பித்திருக்கிறது. இதில் சொன்னதை விஜய் செய்வாரா, செய்யாமல் போனால் என்ன நடக்கும், இவைகளெல்லாம் இன்றைக்கு பலரினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இது குறித்து நாங்கள் கொஞ்சம் பேசுவோம். சுரேஷ் தர்மாவை இணைத்திருக்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் பிரியா. வணக்கம் நேர்களே.
0: வணக்கம் தர்மா. மற்றும் ஒரு உரையாடலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. விஜயினுடைய பதவியேற்பு நிகழ்வு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
1: நிச்சயமாக இது தமிழக வரலாற்றில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய, அல்லது 59 ஆண்டு காலத்திற்கு பிறகு அங்கே ஒரு நிலைமை, அதாவது 2 கட்சிகளின் ஆட்சியின் கீழ் இருந்த ஒரு மாகாணம் இப்பொழுது 3வது ஒரு புதிய கட்சியை, திராவிடம் சாராத அல்லது புதிய இளைஞர்களை மையமாக வைத்த உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியை ஆட்சி பீடத்தில் ஏற்றியிருக்கின்றது. இது பல விடயங்களிலும் மாற்றங்களை கொண்டு வரும் என எதிர் பார்க்கப்பட்டாலும், விஜய் அவர்களால் சொல்லப்பட்ட விடயங்கள் அனைத்துமே செய்யப்பட வேண்டுமானால் பல 1000 கோடி ரூபாய்கள் தேவை. எனவே அவர் கூட தனது பதவியேற்பில் தான் ஒரு வெள்ளை அறிக்கை ஒன்றை, கடந்த ஆட்சியின் போதான நிலைமைகளின் போதான வெள்ளை அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கப் போவதாக தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக எவ்வாறாக இவ்வளவு கடன் வந்தது, அதாவது வந்து 1,00,000 கோடி ரூபாய்கள் அவர்களுக்கு தற்பொழுது தொங்கு நிலை கடனாக இருக்கின்றது, அதாவது 1 டிரில்லியன் ரூபாய். இது ஒரு பெரிய தொகை. இதற்குரிய வட்டி வீதத்தை கூட, அதாவது வட்டியை கட்டுவது கூட ஒவ்வொரு வருட வரவு செலவு திட்டத்திலும் அந்த பணம் சேர்க்கப்படுகின்றது, வட்டி கட்டப்பட வேண்டிய பணம். எனவே அதனை தனக்குரிய ஒரு சாட்டாக அவர் எடுத்துக்கொண்டிருக்கின்றார், அதனை சொல்லியிருக்கின்றார். இது குறித்த வெள்ளை அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்த பிறகு பல திட்டங்களை செய்வதாகவும், ஆனால் ஆரம்பத்திலேயே அந்த 200 யூனிட் மின்சாரம் மற்றும் பெண்களுக்கான பாதுகாப்பு மற்றது போதைப் பொருள் ஒழிப்புக்கான போலீஸ் பிரிவு போன்றவற்றிற்கான திட்டங்களை நேற்றே உடனடியாக அறிவித்து விட்டார். அதைவிட நீங்கள் குறிப்பிட்டது போல அவரது இந்த உரை, அதாவது நோம், அந்த வளமையாக ஒரு முதலமைச்சர் பதவியேற்கின்ற பொழுது பதவியேற்புடன் ஒரு உரை என்பது இடம்பெறாத நிலை இருந்திருந்த பொழுதும், நேற்று அவர் ஒரு 12 நிமிடங்கள் உரையாற்றி இருந்தார். அந்த உரையில் தான் எவ்வாறாக ஆட்சி செய்ய போவதாகவும் அந்த பவர் சென்டர் என்பது இருக்காது என்றும் பல இடங்களில், அதாவது தாய் தந்தையரை அணுகியோ அல்லது தனக்கு நெருக்கமானவர்களை அணுகியோ காரியங்களை செய்ய முடியாது, நீங்கள் நிச்சயமாக நான் தான் ஒரே ஒரு பவர் சென்டர் என்பதையும் தெரிவித்திருக்கின்றார். இருந்த பொழுதிலும் இனிவரும் காலங்களில் எவ்வாறு இந்த ஆட்சி செல்ல போகின்றது என்பதை அவருடைய நடவடிக்கைகள் தீர்மானிக்கும். நீங்கள் குறிப்பிட்டது போல வளமைக்கு மாறாக வந்தே மாதரம், பிறகு இந்திய தேசிய கீதம், அதன் பிறகு தமிழ் தாய் வாழ்த்து போன்றவை பாடப்பட்டதை அவருடைய அணியில் அங்கம் வகிக்கின்ற மூன்று கட்சிகளே கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. இங்கே உள்ள நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், ஐந்து கட்சிகளை இணைத்து ஆட்சியில் இணைகின்றார். அதில் குறிப்பாக அவருடைய நடவடிக்கைகள் நேற்று ராகுல் காந்தியுடன் தனக்கு நெருக்கமான உறவு இருப்பதை காட்டுவதாகவோ அல்லது ராகுல் காந்தியுடன் நெருக்கமாக இருப்பதான தோற்றத்தை காட்டுவதாகவோ இருந்திருந்தது. எனினும் ஒரு புதிய தலைமை உருவாகி இருக்கின்றது. எவ்வாறு செல்வார் என்பதை பார்ப்போம் என்பதுதான் இப்போதைய நிலைமை.
0: ஆமாம், இதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏற்கனவே அவருக்கு ஆதரவு வழங்கிய கட்சிகளுமே கூட, நாங்கள் ஆதரவு தான் வழங்குகிறோம் பதவி ஏற்பதற்காக, ஒருவேளை நாங்கள் இந்த ஆதரவை வழங்காவிட்டால் இந்த அதிகாரம் வந்து ஜனாதிபதியினுடைய கையுக்கு மாறி பாஜகவினுடைய தலையீடு அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனாலே ஆதரவு தான் வழங்குகிறோமே ஒழிய எங்கள் கூட்டு என்பது எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் என்பதை கூட விசிக மற்றும் இதர கட்சிகள் பதிவு செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அது தாண்டி ஒரு சில தேர்தல் காலங்களிலே சில பிரச்சாரங்களை அவர் வைத்திருந்தார், சில சில திட்டங்களை முன்மொழிந்திருந்தார். முக்கியமாக சிங்கப்பெண் அதிரடிப்படை, பாதுகாப்பு படை, பிறகு 200 வாட்ஸ் மின்சாரம், இலவச மின்சாரம், இவைகள் குறித்தெல்லாம் சில அறிக்கைகளை விட்டிருந்தார், வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார். இந்த வாக்குறுதிகளுக்கு என்ன ஆக போகிறது சுரேஷ் தர்மா?
1: இல்லையே, அந்த கொடுத்த வாக்குறுதிகளில் அந்த சிங்கப்பெண் படைப்பிரிவு மற்றும் அந்த மின்சாரம் என்பவற்றை நேற்று அறிவித்து விட்டார். ஆனால் பெண்களுக்கான இலவச பஸ் போக்குவரத்து, மற்றது தாய்மாமன் சீர் போன்ற பல விடயங்களும் சாத்திய நடைமுறை சாத்தியமற்றவை, அதற்கு பல கோடிகள் தேவை. அதைத்தான் அவர் நேற்று தனது மன்னிக்கவும் என்று எங்களுக்கு இன்று அவர்களுக்கு நேற்று அவர் தனது உரையில் தெரிவித்த விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது இந்த கடந்த கால ஆட்சிகளில் ஏற்பட்ட 100 லட்சம் மன்னிக்கவும் 1,000,000,000,000,000 ரூபாய் கடன், அதாவது 1 டிரில்லியன் கடன் என்பது எவ்வாறு ஏற்பட்டது என்பதை ஆராயப் போவதாகவும், கடந்த காலங்களில் இடம்பெற்ற நடவடிக்கைகள் குறித்து வைட் பேப்பர்ஸ் எனப்படுகின்ற ஒரு வெள்ளை அறிக்கை ஒன்றை தயாரித்து அதன் மூலம் ஒரு டிரான்ஸ்பரன்சி எனப்படுகின்ற வெளிப்படை தன்மையை பேணப்போவதாகவும் கூறியிருந்தார். இது உண்மையிலேயே அவருக்கு காலத்தை வாங்குவதற்கான செயற்பாடாகத்தான் பார்க்க வேண்டும். அவர் அதாவது வந்து தான் கூறிய விடயங்களை செய்வதானால் பணம் தேவை, அது குறித்த நிலைமைகளை ஆராய்கின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதைவிடவும் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த கட்சிகள் என்பன அவருக்கான ஆதரவை நிபந்தனையற்ற ஆதரவாகத்தான் வழங்கியிருக்கின்றன. இருந்த பொழுதிலும் அவர் கொண்ட கொள்கையின் படி செல்லலாமா அல்லது இந்த கட்சிகளின் சொற்களையும் கேட்டு செல்ல வேண்டுமா என்பதை போன்றவை எல்லாம் இந்த பாராளுமன்றம் சட்டமன்றம் கூடும் பொழுதுதான் அவை தெரிய வரும். ஆனால் மாறாக ஒரு நடிகன் தான் விரும்பியபடி, தான் திட்டமிட்டபடி, தனது படங்களில் பிரச்சாரம் செய்தபடி, ஒரு 2026 ஆம் ஆண்டு தான் இவ்வாறு முதல்வராக வருவார் என்பதை கூட அவருடைய அந்த கடைசிக்கு முந்தைய படம் அல்லது கடைசி படமான த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்கின்ற அந்த கோட் என்கின்ற படத்தில் அவருடைய அந்த ஓடுகின்ற காரில் கூட T07CM2026 என்கின்ற வார்த்தையை கூடியதாக இருக்கட்டும், அல்லது விசில் போடு என்கின்ற ஒரு பாட்டில் தான் கட்சி தொடங்கப் போவதாகவும் கேம்பெயின் செய்யப் போவதாகவும் அத்தோடு விசில் என்கின்ற தனது சின்னத்தை கொண்டு வந்ததாக இருக்கட்டும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார். ஆனால் இவருடைய மாற்றங்களுக்கு இவர் சிறார்களை பாவிப்பது சில வேளைகளில் குற்றவியலாக பார்க்கப்படலாம். நேற்றும் தனது பேச்சில் கண்ணுங்களா நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களையும் உறவினர்களையும் மாற்றியதற்கு நன்றியை தெரிவித்திருந்தார், அந்த நிலையில் அவர் மாற வேண்டும் என்று சொன்னால் 18 வயதிற்கு குறைந்தவர்களை இவ்வாறாக தேர்தல் பிரச்சாரங்களுக்கு பாவிப்பது என்பது அபத்தமானது. அது சிறுவர்கள் குற்றத்திற்கு கூட உட்படலாம் என்றால், இப்பொழுது சிறுவயதில் நீங்கள் பார்த்தீர்களானால் சமூக வலைத்தளங்களில் 2 வயது 3 வயது பிள்ளைகள் கூட கட்சி தங்களுடைய கட்சி தாவைக்கா என்பதும் விசில் சின்னம் என்பதும் அவ்வாறான ஒரு நிலைமையை அவர்கள் வளர முதலே ஏற்படுத்துவது என்பது அவருக்கு பாதகமாக அமையலாம். சில வேளைகளில் அது குறித்த இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் கீழ் யாராவது வழக்கு பதிவு செய்தால் கூட அவருக்கு அது ஒரு கடினமான நிலையாக போகலாம். ஆனால் மாறாக இப்பொழுது இந்திய தலைவர்கள் அனைவரும் மோடி உட்பட அனைவரும் கதைத்து அல்லது வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல இலங்கையின் சகல மட்டங்களிலிருந்தும் தலைவர்களும் வாழ்த்து சொல்லியிருக்கின்றார்கள். அதிலும் ரகுல் ஹக்கீம் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். ஜோசப் விஜய் என்று தான் ஒரு கிறிஸ்தவ தமிழன் என்று அடையாளப்படுத்தி வருவதற்கு அணிவகுத்ததே ஈழத்தமிழர்கள் தான். தந்தை செல்வநாயகம் இவ்வாறு அதனை செய்தார்களோ, SJV செல்வநாயகம் எவ்வாறு அதனை செய்தார்களோ, அதே போன்று தமிழகத்திலும் ஜோசப் விஜய் என்கின்ற நான் என்கின்ற சொல்லாடல் மூலம் அவர் தனது அடையாளத்தை மறைக்காமல் ஒரு முதல்வர் ஆகின்றார். அதற்குரிய வாழ்த்துக்கள் என்று. எனினும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய பல நடவடிக்கைகள் ஒன்று, அவருடைய பிள்ளைகள் அல்லது முன்ன விவகாரத்து கூறியிருக்கின்ற மனைவி போன்றோர் இந்த விழாவில் கலந்து கொள்ளாதது கூட சிலாகித்து பேசப்படுகின்றது. குறிப்பாக பிள்ளைகள் கூட தவிர்த்திருந்தது அல்லது தவிர்க்கப்பட்டதானது அவருடைய குடும்ப பாங்கான பின்னணி குறித்த ஒரு அதாவது வந்து ஒரு தேவையற்ற கலந்துரையாடலுக்கு வழிவகுத்திருக்கின்றது. அதுதான் உண்மை. ஆனால் நாங்கள் இதனை எல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
0: நிச்சயமாக இதில் சில சில விமர்சனங்கள் தேவையானது, சில விமர்சனங்கள் அவர் மீது இருக்கிற கால்பிலை வருவது. ஆனாலுமே நேற்றைய உரையிலே ஒரு விடயம் திண்ணமாக வெளியிலே தெரிந்தது. ஒன்று, அவர் ஒரு நடிகர் விஜயாக இருக்கிற பொழுது விசிலுக்காக பேசுவது வேறு, ஆனால் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக ஆகிற பொழுது அந்த இடத்துலே ஒரு ஒரு ஆணித்தரமான இல்லாவிட்டால் ஒரு வேரூன்றின ஒரு ஒரு விதமான பாங்கு அந்த பேச்சில் இருந்திருந்தால் இன்னுமே அது கனதையாக இருந்திருக்கும் அப்படி என்று சொல்லி, அதே நேரம் இந்த வெள்ளை அறிக்கை விவகாரம் தொடர்பாக திமுக தரப்பில் இருந்து நேற்றைய நாளிலே ஸ்டாலின் அதற்கான பதிலை வழங்கியிருந்தார். இதுவரைக்கும் வாங்கப்பட்ட கடன்கள் எல்லாம் ஒரு அரசு வாங்கக்கூடிய கடன் இல்லை, எது லாஃபுல்லாக இதுவரைக்கும் இருந்ததோ சட்ட ரீதியாக அப்படித்தான் வாங்கப்பட்டது, தேவையற்ற விமர்சனங்களை வைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதாக அவர் அதற்கு பதில் வழங்கியிருந்தார். நான் நினைக்கிறேன் விஜயனுடைய முதல் பிரவேசமே திமுக செய்திருக்கிற ஒரு வேளை ஊழல் செய்திருந்தால் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதாகத்தான் இருக்கும். அப்படி செய்வாராக இருந்தால் நிச்சயமாக திமுகவிற்கான முழுமையான உயிர் ஆட்டம் காணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தமிழக அரசியலில். பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சுரேஷ் தர்மா இந்த உரையாடலே இணைந்தமைக்காக.
1: நன்றி பிரியா. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
0: நன்றி. நேரம் இப்பொழுது 2:23.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
3: திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்.
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 905-667-7200.
4: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844, ஸ்காப்ரூ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000, பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002, மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
5: Listen to us around the universe. www.cmr.fm.
0: மொழிக்கு ஆரம்பிக்கும் பாடலோடு நான் விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். இந்த பாடலுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. இந்த பாட்டுக்கான வரிகள் எழுதியது நம்முடைய செந்தில்நாதன். மொழிக்கு ஆரம்பிக்கும் பாடலோடு நான் விடைபெறுகிறேன். தொடர்ந்து கலையகத்தில் ஆராதனை. மீண்டும் எல்லா அந்நியர்களுக்கும் இனிமையான அந்நியத்தின வாழ்த்துக்கள். விடைபெற்றுக் கொள்ளும் நான் பிரியாவின் சென்ட்.

நேரம் சரியாக 2:30. சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம். யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் மருந்து களஞ்சியம் தீப்பிடித்த நிலையில் அப்பகுதியில் தடயவியல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் தடய ஆய்வுகளையும் மேற்கொண்டுள்ளனர். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் இன்று காலை நடைபெற்ற விழாவில் விஜய் 13வது முதல்வராக பதவியேற்றார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவர் எதிர்கட்சி தலைவராகவும் நியமிக்கப்படுவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டப்பேரவை குழு தலைவரை தேர்வு செய்வதில் கட்சிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனடாவின் இளைஞர்கள் மற்றும் சிறார்களை இலக்காக கொண்ட புதிய வகை இணைய தீவிரவாத அச்சுறுத்தல் உருவாகி வருவதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை ஈரான் குறைந்தது 4 மாதங்கள் வரை சமாளிக்க முடியும் என சிஐஏ உளவுத்துறை மதிப்பீடு தெரிவித்துள்ளது. சீமாள் தமிழ் FM செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

0: www.cmr.fm.
1: வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆராதனை ராஜகுமார். இன்று அனைத்து நேர்களுக்கும் அன்னியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அன்னியர் தினத்தை சிறப்பிக்கும் முகமாக முதலாக ஒளிபரப்பாகின்றது கண்கள் நீ என்ற பாடல்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
0: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 416-990-2462.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: நேர்களே, நேரம் இப்பொழுது 2:44. நாங்கள் இந்த வாரத்தின் வானிலையை நாங்கள் பார்க்கலாம். வானிலை இப்பொழுது 12 °C ஆக இருக்கின்றது. கொஞ்சம் வெயிலும் கொஞ்சம் மேகங்களும் சார்ந்த ஒரு நாளாகத்தான் இருக்கும். இரவு பொழுது 3°C ஆக இருக்கும். நாளை 14°C ஆக அமையப் போகின்றது. சூரியன் சார்ந்த ஒரு நாளாகத்தான் இருக்கும். இரவு பொழுது 3°C. செவ்வாய்க்கிழமை 15°C. மீண்டும் மேகங்களும் சூரியனும் சார்ந்த ஒரு நாளாகத்தான் அமையப் போகின்றது. இரவு பொழுது 7°C. மழைக்கான சாத்தியங்கள் இருக்கின்றது. புதன்கிழமை 16°C. மழைக்கான சாத்தியங்கள் 60% இருக்கப் போகின்றது. இரவு பொழுது 7°C. மீண்டும் மழைக்கான சாத்தியங்கள் 40% இருக்கின்றது. அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் தளபதி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி அவர்களுடைய குரலில். இது உங்களுக்காக.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-இல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. Lotus Funeral and Cremation.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற பொழுது அது ஒரு ஆனந்தம் தான் இருக்கும். அருமை அருமை.
3: நேர்களை அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் வலிமை திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் அவர்களுடைய குரலில்.
4: நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ,

0: நேர்களை, தற்போது ஏசியன் டெக்ஸ்டைல் தகவல்களை வழங்குவதற்கு செந்தில்நாதனை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் ஆராதனை. வணக்கம் நேர்களே. சரி, நீங்கள் ஏசியன்ஸ் நிறுவனத்துக்கு வந்திருக்கிறீர்களா?
0: ஓம் வந்திருக்கின்றேன்.
1: சரி, அப்பொழுது உங்களுக்கு தெரியும் இங்கே எப்படி ஆடை வகைகள் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. அது பற்றிய தகவலை தான் நாங்கள் இப்பொழுது நேரலுக்கு வழங்க போறோம். காஞ்சிபுரம் சாரைகள் இருக்கின்றன. இது கிட்டத்தட்ட 40% திறக்கும், 70% தள்ளுபடியில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏசியன்ஸ் முதல்ல எங்கே இருக்கிறது சொன்னால், ஸ்காபரோவிலே மாக்கமன் லோரன்ஸ் சந்திப்பு அருகிலே இலக்கம் 36/2 லோரன்ஸ் அவனியில் அமைந்திருக்கின்றது ஏசியன்ஸ். இவர்கள் சில காலம் திருத்த வேலைகளுக்காக மூடப்பட்டிருந்தது, இப்பொழுது மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த திறப்பு விழாவை முன்னிட்டு இதுவரை காலமும் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு தந்த ஆதரவை நன்றி தெரிவிக்கும் முகமாக, அவர்களை மகிழ்ச்சிக்கும் முகமாக இந்த மாபெரும் மலிவு விற்பனை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போல புதிய புதிய வரவுகள் இங்கு ஏராளமாக வந்திருக்கின்றன. அவை அனைத்துமே 50% தள்ளுபடியில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு சாரிகளின் தொடக்க விலை என்று பார்க்கும் பொழுது $10 இருந்து தொடங்குகிறது. 50% 60% வகையில் ஒரு குறிப்பிட்ட சாரிகள் வகைகளை பார்க்கலாம். இந்த சாரி புளோரில் பார்த்துக்கொண்டால் ஏராளமான டேபிள்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த டேபிளில் ஒவ்வொன்றிலுமே விதம் விதமான சாரி வகைகள் இங்கே குவிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு சாரிகளும் ஒவ்வொரு விதமாக இருக்கும், ஒவ்வொரு விலையிலே இருக்கிறது. அது அனைத்துமே 50% 60% தள்ளுபடியில் கொட்டன் சாரிகளாக இருக்கலாம், அல்லது கல்யாணி கொட்டன் சாரிகளாக இருக்கலாம், அல்லது மகேஸ்வரி கொட்டன் சாரிகளாக இருக்கலாம், அல்லது நயன்தாரா சில்க் கொட்டன் சாரிகள், மைசூர் சில்க் சாரிகள், சில்க் கொட்டன் சாரிகள், செமி சில்க் சாரிகள், இவை அனைத்துமே 50% 60% தள்ளுபடியிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதோடு ராஜ்குரு டிசைனர் சாரிகள் இருக்கிறது, புதிய புதிய வரவுகள் இருக்கிறது, இது 50% தள்ளுபடியில் விற்பனை செய்கின்றார்கள். அதோடு ஹாஃப் சாரிகள் ரெடிமேடாக இருக்கிறது, அவை கூட நீங்கள் $200 இருந்து பெற்றுக்கொள்ளலாம். இளம் ஜுவதிகள் இந்த சாரி அணிவதற்கு நேரம் எடுத்துக் கொள்ளலாம், அல்லது சாரி சரியாக அணிந்து கொள்ள முடியாதவர்கள் உடனடியாக அணிந்து கொள்வதற்காக இந்த ரெடிமேட் சாரிகள் இருக்கின்ற ஹாஃப் சாரிகள் இது $200 இருந்து விற்பனை ஆகும். அதோடு பார்த்துக்கொண்டு சொன்னால் இந்த ஹாஃப் சாரி மெட்டீரியல் இருக்கிறது, $70 நீங்கள் 70% ஆஃபிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதோடு சல்வார் இருக்கிறது 50-60% ஆஃபிலே இருக்கிறது. பிரைடல் லெஹங்கா இருக்கிறது 50-80% தள்ளுபடியில் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அதோடு கிட்ஸுக்கான சல்வார் மற்றும் லெஹங்கா நீங்கள் 50% 70% தள்ளுபடியில் பெற்றுக்கொள்ளலாம். பட்டுப்பாவாடைகள் இருக்கிறது 60% தள்ளுபடியில் பெற்றுக்கொள்ளலாம். அதோடு மணமகன் மணமலுக்கு பிரத்யேகமாக நீங்கள் விரும்பிய வகையில் இந்த ஆடைகளை வடிவமைக்க வேண்டும் என்றால் கூட இங்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற இவர்களை தொழிலகத்தில் கொடுத்து அது இறக்குமதி அங்கே ஆர்டர் செய்து நீங்கள் பெற்றுத்தர முடியும் என்றும் தெரிவிக்கிறார்கள். இதைவிட மணமகனுடைய தோழர்கள் அல்லது மணமகனுடைய தோழிகள் ஒரே மாதிரியான ஆடைகள் அணிய வேண்டும், ஜுனிக்கான ஆடைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவற்றை கூட இவர்கள் பிரத்யேகமாக தயாரித்து தர தயாராக இருக்கிறார்கள். ஏசியன்ஸ் நிறுவனம் 25 வருடங்களுக்கு மேலாகவே இந்த தமிழ் மக்களுக்கு மட்டுமல்லாத பல்லின மக்களுக்கும் அறிமுகமான ஏசியன்ஸின் இந்த மாபெரும் மலிவு விற்பனை நீங்களும் கலந்து கொள்ளலாம். ஸ்காபரோவில் இருக்கிறது, இலக்கம் 36/5 லோரன்ஸ் அவெனியூலே அமைந்திருக்கிறது, மாக்கம் லோரன்ஸ் சந்திப்புக்கு அருகிலே. காட்டன் பிளவுசஸ் இருக்கிறது வித் லைனிங்கோடு, $3 விற்பனை செய்கிறார்கள். ஃபேன்சி பிளவுசஸ் இருக்கிறது $15 இருக்கும். காட்டன் அண்டர்ஸ்கர்ட் இருக்கிறது $6.99 விற்பனை செய்கிறார். சட்டன் அண்டர்ஸ்கர்ட் இருக்கிறது $10 இருக்கும். இதைவிட லைனிங் இருக்கிறது $1.99 வாங்கலாம். ஆண்களுக்கான அனைத்து விதமான ஆடைவைகளுமே 60% தள்ளுபடியில் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக சாரம் $2 நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அதோடு சல்வாரி இருக்கிறது 60% தள்ளுபடியில், புதிய வரவுகள் வந்திருக்கின்றன. அதோடு எல்லா விதமான அளவுகளிலும் இங்கே கிடைக்கின்றது. இதைவிட சில்வர் ஐட்டம் இருக்கிறது 50% 60% பெற்றுக்கொள்ளலாம். ஜுவல்லரிகள் இருக்கிறது 60% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குறிப்பாக இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் இருக்கிறது, ரொட்டி மேக்கர் $55 இருக்கு, ரைஸ் குக்கர் மிகவும் குறைந்த விலையை விற்பனை செய்கிறார்கள். ப்ளூ லீஃப் மிக்சர் இருக்கிறது $139 நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அனைத்து விதமான ஆடை வகைகளையும் நீங்கள் குறைந்த விலையில் வாங்குவதற்காக ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறீர்கள். பொழுது கோடை காலம் ஆரம்பமான பண்டிகை காலங்கள், திருவிழா காலங்கள் வருகிறது, விழாக்கள் எல்லாம் வரப்போகின்றன. அந்த நேரத்தில் நீங்கள் ஆடைகளை வாங்கும் பொழுது மிக கூடுதலான விலையாக இருக்கும். எனவே இப்பொழுது நீங்கள் அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக இப்பொழுது ஆடைகளை வாங்கினாலும் மிக குறைந்த விலையிலே இந்த 50-60% தள்ளுபடிகளிலே நீங்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தருகிறது. ஏசியன்ஸ் என்பது மிக ஒரு சிறப்பான விடயமாக இருக்கிறது. எனவே நீங்கள் இன்றைய நாளிலே நீங்கள் இரவு மட்டும் இந்த மதிப்பை கலந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. வாருங்கள், இலக்கம் 36/1 லோரன்ஸ் அவெனியூ மாக்கமல் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கிற ஏஜென்சிக்கு வாருங்கள். உங்களை அதாவது நீங்கள் உங்களுடைய தெரிவுகளை தெரிவு செய்வதற்காக நிறைய பணியாளர்கள் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் எவ்வளவு கூடிய கதியிலே உங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி அவர்கள் தெரிவுகளை உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த தகவலோடு நாங்கள் விடைபெற்று மீண்டும் சந்திக்க போறோம். நன்றி ஆராதனை, மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி செந்தில்நாதன், இணைந்து கொண்டு இந்த தகவலை வழங்கியதற்கு.
2: செய்தி சுருக்கம் அனுசரணை வழங்குபவர் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா, 416-245-6555.
0: செய்தி சுருக்கம் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். மே 18 திகதியை முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நாளென தமிழ்நாட்டு சட்டசபையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டுமென்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டையில் இருந்து யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசந்துறை வரை பயணிக்கும் யாழ் தேவி கடுகதி தொடருந்து சேவை நாளை முதல் மீண்டும் ஆரம்பமாக்கப்படவுள்ளதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. தமிழக 17th சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் நாளை காலை கூடுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் தற்காலிக அவைத்தலைவராக கருப்பையா இன்று பதவியேற்றார். சோழவந்தான் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வெற்றி பெற்ற அவருக்கு ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். டொரண்டோவில் நடைபெற்ற 2026 குளோபல் ப்ராக்ரஸ் ஆக்ஷன் சமர் நிகழ்வில் உலகம் முழுவதிலிருந்த அரசியல் தலைவர்கள் மற்றும் கொள்கை நிபுணர்கள் பங்கேற்றனர். அட்லாண்டிக் பெருங்கடலில் சிக்கியுள்ள எம்வி ஹாண்டியஸ் உள்ளாக கப்பலில் ஹாண்டா வைரஸ் பரவல் தீவிரமடைந்துள்ளது. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்.
2: செய்தி சுருக்கம் அனுசரணை வழங்கியவர் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா, 416-245-6555. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.
4: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பெர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300.
5: சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
6: ஆலோசனைகளும் இலவசம்.
5: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
7: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. GTA கிரெடிட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
3: பன்மொழி கலாச்சாரம் மிக்க கனடிய மண்ணிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
0: நேர்களே, இனிமே பொழுது 3:06. அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் ராம் திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் அவர்களுடைய குரலில்.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: நேர்களே, இப்பொழுது 3:11. அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் அவர்களுடைய குரலில்.

0: நேர்களே, நேர்மை பொழுது 3:16. மீண்டும் நாங்கள் ஏஷியன் டெக்ஸ்டைல் தகவல்களை வழங்குவதற்கு செந்தில்நாதனை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: ஆமாம், அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். ஏஷியன் டெக்ஸ்டைல் காபரூலே மாக்கவல் லோரன்ஸ் சந்திப்புகிறீர்களே. இலக்கம் 36 லோரன்ஸ் அவெனியூவில் அமைந்திருக்கின்றது. 12 காலமாக இவர்கள் தமிழ் மக்களுக்கு மட்டுமல்லாது பல்லின மக்களுக்குமே இந்த நிறுவனத்தின் மூலம் பல சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஒரு சிறிய காலம் திருத்த வேலைகளுக்காக மூடப்பட்டிருந்து இப்பொழுது மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே வாடிக்கையாளர்களுக்கு இவ்வளவு காலம் ஆதரவு தந்த வாடிக்கையாளருக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாகவும் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் முகமாகவும் இந்த மாபெரும் மலிவிற்பனையை இப்பொழுது தந்திருக்கிறார்கள். முழுமையாகவே ஜூலை மாத தொடக்கத்திலே அல்லது ஜூன் மாத கடைசியிலே தான் இவர்களுடைய மெகா சேல் நடைபெறும். ஆனால் இது இந்த ஸ்பெஷலான ஒரு செயலாக இவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்துமே என்ட்ரி ஃபுளோரில் பார்த்துக்கொண்டிருந்தால் 60% தொடக்கம், 80% தள்ளுபடியிலே விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. இதைவிட ஒவ்வொரு ஃபுளோரிலுமே அதுக்கேற்றவாறு இன்னும் தள்ளுபடிகள் இருக்கின்றன. எனவே அவற்றையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு இங்கே வந்து உங்களுக்கு தேவையானவற்றை மிக மிக குறைந்த விலையிலே இந்த சிறப்பான தள்ளுபடி விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏசியன்ஸ் தந்திருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த மணமகன் மணமகளுக்கு தேவையான இந்த திருமண வைபவத்துக்கு தேவையான அந்த ஆடைகளை மிக மிக குறைந்த விலையிலே தரமானவற்றை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இவர்களுக்கென்ற ஜுனிக்காக தயாரிக்கப்பட்டு இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த ஆடைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதோடு மணமகன் மகள் மணமகளுடைய தோழர் தோழிகளுக்கு தேவையான ஒரே மாதிரியான ஆடைகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதிலே கூட நீங்கள் ஜுனிக்காக ஏதாவது டிசைன் போட்டு செய்ய வேண்டும் என்றால் கூட அவற்றை கூட நீங்கள் இவர்களுடைய தயாரிப்பு நிறுவனத்திற்கு கூறி உங்களுக்கான அவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் இவர்கள் செய்திருக்கிறார்கள். எனவே இந்த மாபெரும் மலிவிற்பனையில் நீங்கள் கலந்து கொண்டு நிறைய சேலை தெரிவுகளை தெரிவு செய்து கொள்ளலாம் என்று சொன்னால் இங்கே சேலை இருக்கின்ற இந்த புளோரில் ஏராளமான டேபிள்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு டேபிளிலுமே விதம் விதமான சாறுவைகள் குவிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பெயர்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய பெயர்கள் இருக்கின்றன. அது என்ன பெயர் என்பது சற்று சிரமமாகத்தான் இருக்கும் பெண்களால் புரிந்து கொள்ள. பெண்களுக்கு அது என்னென்ன சாரிகள், எப்படியான சாரிகள், அது எந்தெந்த வைபவங்களுக்கு, எந்தெந்த விழாக்களுக்கு, திருவிழாக்களுக்கு அதை அணிந்து செல்லலாம் என்பது அவர்களுக்கு தெரியும், பணியாளர்களுக்கும் தெரியும். எனவே பணியாளரிடம் வந்து நீங்கள் இன்ன ஒரு தேவைக்காக நாங்கள் இந்த சாரியை வாங்க வருகிறோம் சொன்னால் அவர்கள் அதற்கான சாரிவுகளை இங்கே காட்டுவார்கள். எனவே இலகுவாக தெரிவு செய்யக்கூடிய மாதிரி இங்கே பணியாளர்கள் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். காஞ்சிபுரம் சாரிகள் 40% 70% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைவிட ராஜ்குரு டிசைனர் சாரிகள் இருக்கிறது, புதிய வரவுகள் 50% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். செமி சில்க் சாரிகள் இருக்கிறது, காட்டன் சாரிகள் இருக்கிறது, சில்க் காட்டன் சாரிகள் இருக்கிறது, மைசூர் சாரிகள் இருக்கிறது, கல்யாணி காட்டன் சாரிகள் இருக்கிறது, மைசூரி காட்டன் சாரிகள் இருக்கிறது, நயன்தாரா சில்க் காட்டன் சாரிகள் இருக்கின்றன. 50% 60% தள்ளுபடியிலே நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதோடு இங்கே பாத்தீங்கன்னா எவர் சில்வர் பொருட்கள் மற்றும் சமையல் அறைக்கு தேவையான அனைத்து விதமான உபகரணங்களுமே மிக மிக குறைந்த விலையில விற்பனை செய்வார்கள். எவர் சில்வர் புட்டுப்பானை இருக்கிறது, மற்றும் டம்ளர் இவை அந்த வகைகள் இருக்கின்றன. அனைத்து விதமான எவர் சில்வர் பொருட்களுமே நீங்கள் கிட்டத்தட்ட 50% 60% தள்ளுபடியிலே பெற்றுக் கொள்ளலாம். அதோடு இந்த உபகரணங்கள் என்று பார்க்கும்போது ரொட்டி மேக்கர் இருக்கிறது 55 ப்ளூ லீஃப் மிக்சர் இருக்கிறது 139 விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஏராளமான மிக்சர் வகைகளும் மிக மிக குறைந்த விலையில் விற்பனை செய்கிறார்கள். அன்பளிப்பு பொருட்கள் இருக்கின்றன. இதுவிட சுவாமி சிலைகள் எல்லாம் இருக்கின்றன. உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு குடும்பத்தில் உள்ளவர் அனைவருக்கும் தேவையான ஆடைகள் என்றாலும் மிக மிக குறைந்த விலையில் வாங்கி செல்லலாம். அதோடு பட்டுப்பாவாடைகள் 60% தள்ளுபடியில் விற்பனை செய்கிறார்கள். கிட்ஸுக்கான சல்வார் இருக்கிறது, அதோட லெஹங்கா இருக்கிறது 50% 70% தள்ளுபடியில் பெற்றுக்கலாம். பிரைடில் லெஹங்கா இருக்கிறது 50% 80% வீத தள்ளுபடியில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சல்வார் 50% 60% இதைவிட இந்த ஹாப் சாரிகள் ஏற்கனவே தைக்கப்பட்ட சாரிகள் ரெடிமேட் ஹாப் சாரிகள் இருக்கிறது $200 இருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஹாப் சாரி மெட்டீரியல் இருக்கிறது 70% தள்ளுபடியிலே நீங்கள் அவற்றை வாங்கிக் கொள்ளலாம். ஆண்களுக்கான அனைத்து விதமான ஆடைகளும் 60% தள்ளுபடியில் இருக்கிறது. நீங்கள் வேட்டி சால்வையாக இருக்கலாம் அல்லது ஷர்ட்டாக இருக்கலாம், பேண்ட்ஸாக இருக்கலாம், டை வித் ஷர்ட்டாக இருக்கலாம், என அனைத்து விதமான ஐட்டம்ஸே 60% தள்ளுபடியில் விற்பனை. சரம் இருக்கிறது 2 $10 விற்பனை செய்கின்றார்கள். இதைவிட சில்வர் ஐட்டம் இருக்கிறது, ஜுவல்லரி 60% தள்ளுபடியில் விற்பனை செய்து கொள்கிறார். நீங்கள் வாங்குகின்ற நகைகளை கேட்ட ஆடைகளை கேட்டவாறு நகைகளை வாங்கலாம், நகைகளை கேட்டவாறு ஆடைகளை வாங்கலாம், அதற்கு பொருத்தமாக பாதணிகளை வாங்கிக்கலாம், ஹேண்ட்பேக்ஸ் வாங்கிக்கொள்ளலாம். இப்படி அனைத்தையுமே ஒரு இடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு வரலாம். இலக்கம் 36/2 லோரன்ஸ் அவெனியூ மார்க்கம் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கும் ஏஷியன்ஸுக்கு வாருங்கள், வந்து பாருங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஆடைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு தருகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மலை விற்பனை இன்றும் தொடர் இருக்கிறது என்ற தகவலோடு நாங்கள் விடைபெற்று மீண்டும் சந்திக்கப் போகிறோம். நன்றி ஆராதனை, மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி செந்தில்நாதன், இணைந்து கொண்டு இந்த தகவல்களை வழங்கியமைக்கு. நேர்களை நேர்மை பொழுது 3:21.
2: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி,
3: 8888-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-804-4468-
2: தொடரை பெறுங்கள். சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் சிஐபிசி அபிசெல்வம். 416-821-0462.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
7: உலகம் முழுவதும் 101.3 www.cmart.fm.
0: நேர்களை அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் 36 வயதினிலே திரைப்படத்திலிருந்து லலிதா விஜயகுமார் அவர்களுடைய குரலில்

0: நேரம் சரியாக 3:30. சீமாள் தமிழகம் செய்திச் சுருக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திரசேகர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு தமிழ் தேசிய பேரவைத் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடிதம் அனுப்பி முக்கிய கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் மின்சார கட்டண உயர்வு நாளை திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வருகிறது. தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற பதவியில் இருந்து ராஜினாமா செய்தார். அரசு நிகழ்ச்சிகளில் தேசிய கீதத்துக்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கொபெக் மாகாணத்தில் புதிய பைலட் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்கள் குறித்து எதிர்கட்சிகள் மற்றும் மருத்துவ வேலுநர்கள் விமர்சனம் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் போர் நிறுத்த திட்டத்திற்கு ஈரான் தனது பதிலை பாகிஸ்தான் வழியாக அனுப்பியுள்ளது. அதேவேளை அமெரிக்கா சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் மற்றும் வெளியுறவு செயலர் மார்க்கோ ரூபியோ கத்தார் மன்னருடன் சந்தித்து போர் நிலைமை குறித்து ஆலோசித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம்.
2: என்ன? மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
6: Everything okay? No problem, Dijinam.
7: Bar kalamu closing da, tadikira nadi.
8: The customer you're trying to reach is not available.
9: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
10: இன்னும்
11: வரல காசு.
10: காசு வந்துச்சா?
11: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
12: What's happening? So sad.
13: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஒளிபரப்பாகின்ற பாடல் ஆரம்பல திரைப்படத்திலிருந்து சின்மயி மற்றும் ஆனந்த் அரவிந்த் அரவிந்தாக்ஷன் அவர்களுடைய குரலில். இது உங்களுக்காக.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிரம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5 மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 9-6-6-7-7-2-7-2.
2: வாரத்துக்கு $67 மட்டுமே, மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365, 416-804-2365, அஜிந்தன் தவராஜா.
3: Brampton Grand Home Furniture வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல், $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
4: நேர்களே, நேர்மை பொழுது 3:40. அந்நியர் தினத்தை முன்னிட்டு என் மனதை ஆழமாக தொட்ட ஒரு அழகான கவிதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த கவிதையை குணவதனி என்ற ஒரு பெண்மணி எழுதியுள்ளார். அன்பின் வடிவமே என் ஆதியின் முதலே, அன்பின் வடிவமே என் ஆதியின் முதலே, அனைவருக்கும் மாணவளை என்னையே. இக்கவிதையை மீட்டி பார்க்கும் பாடல் இதோ உங்களுக்காக, உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து SPPN குரலில்.

0: நேர்களினை நம் இப்பொழுது 3:45 மீண்டும் ஏஷியன் டெக்ஸ்டைல் பற்றிய தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு செந்தில்நாதனை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: ஆமாம், அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். எனக்கு 36 சைபர் லோரன்ஸ் அவென்யூ மாக்கமல் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கிறது. ஏசியன்ஸ் நிறுவனம் சில காலம் சில திருத்த வேலைகளுக்காக மூடப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே திறப்பு விழாவை முன்னிட்டு மாபெரும் வலியுறுத்தி வழங்கிக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு காலம் தங்களுக்கு ஆதரவு தந்த வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியை தெரிவிக்கும் முகமாகவும் அவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த மாபெரும் வலியுறுத்தியை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்துமே இன்றைய ஃபுளோரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைத்துமே 60% தொடக்கம், 80% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். 3 தளங்கள் இருக்கின்ற, 3 தளத்திலுமே அந்த மலிவு விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு புறம் பார்க்கும்பொழுது முதலாவது தளம் சொல்லலாம், சாறுகள் இருக்கிற தளம் இந்த பக்கத்தால் வந்தால், அந்த பக்கத்தால் வந்தால் அது இரண்டாவது தளமாக இருக்கும். இந்த சாறுகள் இருக்கின்ற தளத்திலே பார்த்தீங்கன்னா ஏராளமான டேபிள்கள் வைக்கப்படும். அந்த டேபிள்களிலே ஒவ்வொரு விதமான சாறு வகைகள் இங்கே குவிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விலை குறிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் தள்ளுபடிகளும் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிக்கப்பட்ட விலையிலிருந்து இத்தனை வீதம் தள்ளுபடி இருந்தால் அந்த வீதம் தள்ளுபடியில் நீங்கள் அவற்றை வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதே விட பார்த்தீங்கன்னா இது இந்த சாரிகள் புலவர்களிலிருந்து கீழே புலவர் பண்ணீங்கன்னால் அங்கே

0: குழந்தைகளுக்கான ஆடைகள் இருக்கு, சிறுவர் சிறுமிகளுக்கான ஆடைகள் இருக்கின்றன. அதேபோல மறுபக்கத்தில் ஆண்களுக்கான ஆடைகள் மற்றும் சபையில் உபகரண பொருட்கள் என்று சுவாமி சிலைகள், இப்படி சுவாமி அறைக்கு தேவையான அவையெல்லாம் அனைத்தும் இருக்கின்றது, சிலைகள் இருக்கின்றன, வேண்டிய சிலைகள் எல்லாம் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதேபோல மேல் தளம் என்று பார்க்கும் பொழுது அங்கே பஞ்சாபி ஆடைகள் இருக்கின்றன மற்றும் இன்விடேஷன் நகைகள் அவற்றையெல்லாம் நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு புலோரிலுமே அனைத்துமே மிக மிக குறைந்த விலையில் விற்பனை செய்து கொடுக்கிறார். புதிதாக வந்த இந்த காஞ்சிபுரம் சாரிகள் இருக்கின்றன, அவை 40% 70% தள்ளுபடியில் விற்பனை செய்கின்றார்கள். புதிய வரவு சாரிகள் அனைத்துமே 50% தள்ளுபடியில் இருக்கிறது. சாரிகளின் விலை தொடக்கம் என்று பார்த்தால் $10 தொடங்குகிறது. ஹோட்டன் சாரிகள் இருக்கின்றன, கல்யாணி ஹோட்டன் சாரிகள் இருக்கின்றன, மகேஸ்வரி ஹோட்டன் சாரிகள் இருக்கின்றன, நயன்தார சில்க் ஹோட்டன் சாரிகள் இருக்கின்றன, மைசூர் சில்க் சாரிகள் இருக்கின்றன, சில்க் ஹோட்டன் சாரிகள் இருக்கின்றன, செமி சில்க் சாரிகள் இருக்கின்றன. இவை அனைத்துமே 50% தொடக்கம் 60% தள்ளுபடியில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ராஜ்குரு டிசைனர் சாரிகள் இருக்கின்றன, புதிய வரவுகள் 50% தள்ளுபடியில் விற்பனை செய்கிறார்கள். இதை விட ஹாஃப் சாரிகள் மெட்டீரியல் இருக்கிறது, 70% தள்ளுபடி விற்பனை செய்கிறார்கள். அதோடு இந்த ஹாஃப் சாரிகள் ஏற்கனவே ரெடிமேடாக தைக்கப்பட்டது இருக்கிறது, பிளீட் பண்ணப்பட்டிருக்கிறது. இலகுவாக இந்த இளம் ஜுவதிகள் மிக வேகமாக அணிந்து செல்லக்கூடிய மாதிரி இந்த சாரிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. $200 வந்து தொடங்குகிறது. அதோடு சல்வார் என்று பார்க்கும்போது 50% 60% தள்ளுபடியிலும், பிரைடல் லெஹங்கா இருக்கிறது 50% 80% தள்ளுபடியிலும், கிட்ஸுக்கான சல்வார் மற்றும் லெஹங்கா 50% 70% தள்ளுபடியில் விற்பனை செய்கிறார்கள். பட்டு பாவாடைகள் கூட இருக்கின்றன, சிறுவர் சிறுமிகளுக்கான, அதாவது சிறுமிகளுக்கான பட்டு பாவாடைகள் இங்கே இருக்கின்றன. ஏராளமான தேர்வுகள் இருக்கின்றன, புதிய புதிய வரவுகள் வந்திருக்கின்றன, வித்தியாசமான நிறங்களிலே வித்தியாசமான வடிவங்களிலே இந்த சிறுமிகளுக்கான பட்டு பாவாடை இருக்கிறது. அவற்றை கூட நீங்கள் 60% தள்ளுபடியில் விற்றுக்கொள்ளலாம். சிறுவர்களுக்கான ஆடைகளும் மிக மிக குறைந்த விலையில் 60% தள்ளுபடியில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு ஹோட்டல் பிளவுஸ் வித் லைனிங்கோடு இருக்கிறது, $3 விற்பனை செய்கிறார்கள். ஃபேன்சி பிளவுசஸ் இருக்கிறது $15, ஹோட்டல் அண்டர்ஸ்கர்ட் இருக்கிறது $6.99, சட்டன் அண்டர்ஸ்கர்ட் இருக்கிறது $10 விற்பனை செய்கின்றார்கள். இதில் லைனிங் 1m 199, மென்ஸ் சல்வார் இருக்கிறது 60% ஆஃபில் கொடுக்கிறார்கள். அதே போன்று மென்ஸுக்கான அனைத்து விதமான ஆடைகள் அனைத்து விதமாக 60% நீங்கள் 60% தள்ளுபடியிலே பெற்றுக்கொள்ளலாம். சில்வர் ஐட்டம் 50% ஆஃபிலே வழங்குகிறார்கள். அதே போன்று ஜுவல்லரி 60% ஆஃபிலே வழங்குகிறார்கள். சாரம் $2 விற்பனை செய்கிறார்கள். மற்றும் இனிய ஷேட் வகைகள் இப்பொழுது டை வித் ஷேட் அல்லது பாக்ஸ் ஷேட், இப்படி தனிப்பட்ட ஷேட்கள் அல்லது இந்த பட்டு ஷர்ட் பட்ட சட்டைகள் அவற்றையெல்லாம் மிக மிக குறைந்த விலையில் வாங்கிக் கொள்ளலாம். ரொட்டி மேக்கர் $55 விற்பனை செய்கிறார்கள். ப்ளூ லீப் மிக்சர் இருக்கிறது $139 விற்பனை செய்கிறார்கள். மிக்சர் வகைகள் அனைத்துமே இங்கே இருக்கிறது. அம்மி இருக்கிறது, தாயகத்தில் பாவித்தது போன்று சமையல் இருக்கின்ற அனைத்து விதமான உபகரணங்கள் மிக மிக குறைந்த விலையில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்கள். பாரத ஏழு நாளுமே திறந்திருக்கும். காலை 11 மணியிலிருந்து உங்களுக்காக இந்த நிறுவனம் திறந்திருக்கும் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இன்று கூட 10 மணி வரை நீங்கள் மலை விற்பனை கலந்து கொள்ளலாம் என்ற செய்தியோடு நாங்கள் விடைபெற்று மீண்டும் சந்திக்கப் போகிறோம். நன்றி ஆராதனை, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி செந்தில்நாதன், இணைந்து கொண்டு மீண்டும் இந்த தகவல்களை வழங்கியமைக்கு. நேர்களே, நேர்மை பொழுது 3:50.
2: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03 416-284-7000.
1: நேர்களே, அம்மா என்பவள் எங்களுடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய பங்காக இருந்தாலும், நாம் அன்னையை எமக்கு உரியவள் என்று ஒருபோதும் எண்ணிவிடக்கூடாது. அவளின் வாழ்வில் ஒரு அங்கமே தாய்மை. அதனையும் தாண்டி அவளுக்கு பல்வேறு கனவுகளும் ஆசைகளும் உண்டு. என்னை என்ற கதாபாத்திரத்தை தாண்டி அவள் ஒரு அழகிய மகள், சகோதரி, தோழி. இதனை எங்களுடைய மனதில் நாங்கள் வைத்துக்கொண்டு ஒளிபரப்பாகின்ற அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் தங்க மீன்கள் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீராம் பெரா மெனிக்கவும் பெத்த சாரதி பார்த்த சாரதி அவர்களுடைய குரலில்

சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். மே 18 திகதியை முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நாள் என தமிழ்நாட்டு சட்டசபையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் தீர்மானம் நிறைவேறப்பட வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டையிலிருந்து யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசந்துறை வரை பயணிக்கும் யாழ் தேவி கருகதி தொடருந்து சேவை நாளை முதல் மீண்டும் ஆரம்பமாக்கப்படவுள்ளதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. தமிழக 17th சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் நாளை காலை கூடுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் தற்காலிக அவைத்தலைவராக கருப்பையா இன்று பதவியேற்றார். சோழவந்தான் தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெற்றி பெற்ற அவருக்கு ஆளுநர் அர்லிகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். டொராண்டோவில் நடைபெற்ற 2026 குளோபல் ப்ராக்ரஸ் ஆக்ஷன் சம்மிட் நிகழ்வில் உலகம் முழுவதில் இருந்த அரசியல் தலைவர்கள் மற்றும் கொள்கை நிபுணர்கள் பங்கேற்றனர். அட்லாண்டிக் பெருங்கடலில் சிக்கியுள்ள MV ஹோண்டாயஸ் உல்லாச கப்பலில் ஹோண்டா வைரஸ் பரவல் தீவிரமடைந்துள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

நேர்களே, நேர்மை பொழுது 4:03 ஒளிபரப்பா மெனிக்கவும் 4 மணியிலிருந்து 5 மணி வரை உங்களுக்காக என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அழையுங்கள். 4165 3005.

0: சரி, எங்களுடைய முதல் நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: இனிய மதி வணக்கம் உங்களுக்கு ஆராதனை. நான் பிரேமா பேசுறேன், நீங்கள் எப்படி இருக்கீள்?
0: வணக்கம் பிரேமா, நான் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: ரொம்ப நலமா இருக்கேன், நன்றி உங்களுக்கு.
0: உங்களுக்கு அன்னைய தின நல்வாழ்த்துகள்.
1: நன்றி உங்களுக்கும்.
0: நன்றி. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
1: எனக்கு பந்த பாஷம் திரைப்படத்துல இதில் மொட்டு விரைக்கிறது, அந்த பாட்டு வைக்கிறேன்.
0: சரி, உங்களுக்காக இது வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு. இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கலாம்.
1: மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி, வணக்கம்.

0: நேர்களே, நேரம் இப்பொழுது 4:10. உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி இடம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அழியுங்கள். 4 6 5 3 0 0 5 5. எங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம். நான் மதன் வைக்கின்றேன். உங்களுக்கு அன்னையர் வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும்.
0: வணக்கம் மதன், நன்றி நன்றி. சொல்லுங்க, என்ன பாடு?
1: சின்ன இந்த பாடு, நானாக நான் இல்ல தாய் அந்த பாட்டுக்கு. அப்ப ஒரு சின்ன ஒரு கவிதை எழுதி வச்சுக்கிறேன் அம்மாவுக்கு, என் அம்மாவுக்கு.
0: சரி, நீங்க சொல்லுங்க உங்க கவிதையை.
1: ஓகே. அம்மா என்றாலே ஆனந்தம் தான், தானாக ஓடி வரும் அம்மாவின் பிள்ளை பாசம், அன்பின் எல்லையே அம்மாதான், எங்களுக்காக மண்ணில் வாழும் ஒரு நடமாடும் தெய்வம் அவள், என்றுமே போற்றுவோம், எங்களை என்றுமே தாங்கும் சொர்க்கத்தின் இருப்பிடம், அம்மாவின் அரவணைப்பில் தான் எங்களின் அன்பே பிறக்கின்றது, சுந்தர வடிவமாக திகழும் என் அன்னையின் மடியே என்றும் என் வாழ்வின் சொர்க்கம். அவ்வளவுதான்.
0: ஆக ஆக, ஒரு அருமையான ஒரு கவிதை. அன்னை என்ற அந்த உறவுக்கு நீங்கள் மிகவும் அழகாக வர்ணித்து இந்த கவிதை எழுதியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி.
0: உங்களுக்கு இந்த பாடல் வருகின்றது. இன்னது கடமைக்கு நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: நேர்களை எங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் ஆராதனி.
0: வணக்கம் கிருஷ்ணன். நான் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமா, வாழ்ச்சியா இருக்கிறோம்.
0: சரி, சந்தோஷம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எல்லோருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். பாடல் வந்து வால்டர் வெற்றிவேல் படத்துல மன்னவா மன்னவா மன்னாதி மன்ன நல்லவா அந்த பாடல்.
0: சரி, உங்களுக்காக இந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு. நன்றி, வணக்கம்.

0: நேர்களேன்னு இப்பொழுது 4:21 உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அழையுங்கள். 4 6 5 3 0 0 5 5. எங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம், நான் ஜெகன் நினைக்கிறேன்.
0: வணக்கம், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
1: எனக்கு அனைத்து அந்நியத்தினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு அம்மா மாமா உன்னை போலி ஒரு செய்வோம் என்ற பாடலை கேட்போம் நேர்கள் எல்லாரும்.
0: சரி, உங்களுக்காக இந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்த கடமைக்கு. இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: நேயர்களேன், இருமிப்பொழுது 4:27 உங்களுக்காக நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அழையுங்கள். 4165330055. எங்களுடைய அடுத்த நேரோட நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் ஆராதனை. எஸ் டி குமார், எப்படி இருக்கிறீங்க?
0: வணக்கம் எஸ் டி குமார், நான் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். அனைத்து அம்மாக்களுக்கும் எல்லா அம்மாக்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிஞ்சுண்டு. அன்னையொரு ஆலயம் அன்பில் வந்த காவியம், அந்த பாடலை எல்லாருமா சந்தோஷமா கேட்போம்.
0: ஓ, நீங்கள் நீங்கள் பாடுறதே அவ்வளவு அழகா இருக்குது. எங்களுக்காக பாடுங்க ஏன் அந்த பாட்டை. சரி, உங்களுக்காக இந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்த கொடுமைக்கு. இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

0: நேர்களின் இருமைப்பொழுது 4:32. உங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம், நான் அப்பன் கேட்கிறேன். எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம், நான் நலமா இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமா இருக்கிறேன்.
0: சரி, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
1: நான் கேட்கிற பாடல் தெய்வமான் படத்திலிருந்து டிஎன் சவுந்தரராயன் பாடிய கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதை நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா.
0: சரி, உங்களுக்கு அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்த கொண்டமைக்கு.
1: நன்றி
0: நன்றி. வணக்கம்.

0: நேர்களேன்னு இப்பொழுது 4:37 உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அழையுங்கள். 4 6 5 3 0 0 5 5. எங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் மருதி, நான் கிளவதி அமதராஜா பேசுறேன். மாலை வணக்கம் உங்களுக்கு முதல்ல. ரெண்டாவது
0: வணக்கம். வணக்கம் உங்களுக்கு. மாலை வணக்கம்.
1: உங்கள் அன்னியர்க்கும் அனைத்து அன்னியர்களும் தரும் நேர்கள் சொல்லும் அன்னியர்களுக்கும் என்னுடைய இதயங்கறிந்த அன்னை வாழ்த்துக்கள். கருவறையில் 10 மாதம் சுமந்து சத்தத்தை பொழிந்து பாலா கொடுத்த எங்கள் அன்னை இந்த வெளிப்பொழி உலகத்துக்கு கொண்டு வந்து எங்களை இவ்வளவு தூரத்துக்கு வாழ வச்ச அன்னைக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அனைத்து நேர்களும் அனைத்து அதிலும் குமார் குணந்த பாடல் எனக்கு பழைய அந்த ஞாபகம் வந்துட்டது. பள்ளிக்கூடத்துல ஒரு நிகழ்ச்சிக்கு பாட வச்சவங்க எங்களை அந்த பாடலை கொண்டந்தமைக்கு நன்றி. இந்த பாடல் இருக்குதான்னு ஒரு இதுல நன்றி.
0: நன்றி உங்களுக்கு. மனிதன நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய எப்போதும் உற்சாகமான வார்த்தைகளுக்கு
1: வயசுக்கு நீங்களும் பிள்ளைகள் இல்லையா எங்களுக்கு அம்மா மாறிட்டாங்க. என்னதான் நாங்க இன்றைக்கு பிள்ளைகளை பேர பிள்ளைகளை அம்மான்னு சொல்லி அழைக்கிறீங்க எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதே போல உங்களையும் நாங்கள் அம்மா ஒன்றால் அழைக்கிறோம். உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாலும் அம்மா என்ற ஒரு கணக்கு மதிப்பு வச்சுருந்தா அது எப்பவும் உண்மைக்கு சரியாகும், வார்த்தைக்கும் நல்ல வழிவகுக்கும் உங்களுக்கு.
0: நன்றி. நன்றி வணக்கம். சின்ன தம்பி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.

0: நேர்களே, நேர்மை பொழுது 4:43 உங்களுடைய அடுத்த நேரத்தை நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் குரு.
0: வணக்கம் குரு, சொல்லுங்க எப்படி இருக்கின்றீர்கள்? நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்கள் அனைத்து நேர்களுக்கும் நாங்கள் சமர்ப்பிக்கலாம். சரி, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்றைக்கு? சரி, உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி,
0: வணக்கம்.

0: சந்தோஷம். நன்றி நன்றி. சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும் இன்றைக்கு?
1: இன்றைக்கு அன்னையர் தின வாழ்த்துக்கள். அனைவருக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி. சொல்லுங்க.
1: 100 சாமி இருந்தாலும் அன்னையை போல் வருமா?
0: சரி, உங்களுக்காக பிச்சைக்காரன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் வருகின்றது. நன்றி. இணைந்து கொண்ட மேக்க இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கலாம். நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம்.

0: நேர்களே, இப்பொழுது 4:47 நிமிடம் உங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் சிவலிங்கம், எப்படி நலமா இருக்கீங்களா?
0: வணக்கம் சிவலிங்கம், நான் நலமாக இருக்கின்றேன், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நானும் நலமா உற்சாகமா மகிழ்ச்சியா உங்களோட நிகழ்ச்சியை கேட்டு தந்துடுவேன்.

0: நேர்களே, எங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம், யார் பேசுறது?
1: வணக்கம், நான் ஜெயா.
0: வணக்கம் ஜெயா, சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
1: நான் கேட்குற பாட்டு வந்து, தாய் இல்லாமல் நான் இல்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார், அந்த பாட்டு.
0: சரி, அடிமை பெண் என்ற திரைப்படத்திலிருந்து வருகின்றது. நன்றி இணைந்த கடமைக்கு. இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: நேர்களே, எங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைத்துக் கொள்வோம். வணக்கம், யார் பேசுறது? வணக்கம். வணக்கம் காசிநாதன், சொல்லுங்க.
1: தாயின் மடியில் படத்திலிருந்து எத்தனை செல்வங்கள் வந்தாலும்
0: நன்றி, வணக்கம்.

0: நேரம் சரியாக 5 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திரசேகர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு தமிழ் தேசிய பேரவைத் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடிதம் அனுப்பி முக்கிய கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் மின்சார கட்டண உயர்வு நாளை திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வருகிறது. தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார். அரசு நிகழ்ச்சிகளில் தேசிய கீதத்துக்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. குவெக் மாகாணத்தில் புதிய பைலட் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்கள் குறித்து எதிர்கட்சிகள் மற்றும் மருத்துவ வல்லுநர்கள் விமர்சனம் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் போர் நிறுத்த திட்டத்திற்கு ஈரான் தனது பதிலை பாகிஸ்தான் வழியாக அனுப்பியுள்ளது. அதேவேளை அமெரிக்கா சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் வெளியுறவு செயலர் மார்க்கோ ரூபியோ கத்தார் மன்னருடன் சந்தித்து போர் நிலைமை குறித்து ஆலோசித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டை சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: Max Expert. Brampton, Mississauga அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
4: 416-700-2222. 416-700-2222. J.CA.

0: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்
1: நேர்களே நேர்மைப்பொழுது 5:05. அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் சைவம் திரைப்படத்திலிருந்து உத்தரா அவர்களுடைய குரலில்.

0: நேர்களே, நேர்மை பொழுது 5:11. ஏஷியன் டெக்ஸ்டைல் பற்றிய நிறைவு தகவல்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் செந்தில்நாதனை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: ஆமாம், அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இலகம் 36 லோரன்ஸ் அவனியும் மாக்கமல் லோரன்ஸ் அதுவில் அமைந்திருக்கின்ற ஏஷியன்ஸ் தருகின்ற இந்த மெகா செயலிலே நீங்களும் கலந்து கொள்ளலாம். இந்த மலிவுகளும் தொடர்ந்தும் இருக்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே அனைத்துமே மிக மிக குறைந்த விலையிலே வீட்டில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். காஞ்சிபுரம் சாரிகள் 40% 70% தள்ளுபடியிலே விற்பனை செய்கின்றார்கள். அதேபோன்று நியூ அரைவல் சாரிகள் அனைத்துமே 50% தள்ளுபடியிலே விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. இதைவிட குறிப்பாக சாரி வேகங்கள் தொடக்க விலை என்று பார்க்கும்பொழுது $10 விற்பனை தொடங்குகிறது. இங்கே ஏராளமான அந்த சாரி இருக்கின்ற புளோரில் ஏராளமான தெரிவுகள் உங்களுக்காக இருக்கின்றன. ஒவ்வொரு டேபிள்களிலும் நிறைய சாரி தெரிவுகள் இருக்கின்றன. அவற்றில் ஒவ்வொன்றிலுமே நீங்கள் சில தள்ளுபடி விலைகளில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. பொதுவாகவே ஒரு விழாக்களுக்கு தேவையான அல்லது ஒரு ஆலயத்துக்கு தேவையான அல்லது ஒரு திருமண வைபவத்துக்கு தேவையான விதம் விதமான சாரி சேர்வைகளை பெண்கள் அணிந்து கொண்டு செல்வார்கள். அதுக்கேற்றவாறு இங்கே ஏராளமான தெரிவுகள் குவிந்து கிடக்கின்றன. அவற்றையெல்லாம் தெரிவு செய்வதற்கு உங்களுக்கு உதவியாக இந்த பணியாளர்கள் இங்கே கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவை அனைத்துமே நீங்கள் மிக சிறந்த தள்ளுபடி விலைகளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். 50% 60% தள்ளுபடி என்று பார்க்கும்பொழுது ஹாட்டன் சாரிகள் இருக்கின்றன, கல்யாணி காட்டன் சாரிகள் இருக்கின்றன, மைசூரி காட்டன் சாரிகள் இருக்கின்றன, நயன்தாரா சில்க் காட்டன் சாரிகள் இருக்கின்றன, மைசூர் சில்க் சாரிகள் மற்றும் சில்க் காட்டன் சாரிகள் இருக்கின்றன, செமி சில்க் சாரிகள் அனைத்துமே 50% 60% தள்ளுபடியிலே விற்பனை செய்கின்றார்கள். ராஜ்குரு டிசைனர் சாரிகள் இருக்கின்ற புதிய வரவுகள் 50% தள்ளுபடியிலே நீங்கள் பற்றி வாங்கிக் கொள்ளலாம். ஹாஃப் சாரி மெட்டீரியல் இருக்குது, 70% தள்ளுபடியிலே நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அதை விட ஹாஃப் சாரிகள் இருக்கிறது ஏற்கனவே ரெடிமேடாக தைத்து பிளீட்ஸ் எல்லாம் வைத்து தைத்தபடி இருக்கிறது, அது $200 வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சல்வார்கள் இருக்கிறது 50% தொடக்கம் 60% தள்ளுபடியிலே பெற்றுக்கொள்ளலாம். பிரைடில் லெகங்கா இருக்கிறது 50% 80% தள்ளுபடியிலும், ஹிட்ஸுக்கான சல்வார் மற்றும் லெகங்கா இருக்கிறது 50% 70% தள்ளுபடியிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பட்டு பாவாடை செட் இருக்கிறது $60 நீங்கள் பெற்றுக்கலாம். நைட்லி $3 $10 குர்த்தி இருக்கிறது $2 $10 நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். இதை விட ஏராளமான இங்கே ஆடை தேர்வுகள் மிக மிக குறைந்த விலையில் வீட்டுக்காக நீங்கள் வாங்குகின்ற ஆடைகளுக்கு ஏற்றவாறு இமிட்டேஷன் நகைகளை மிக மிக குறைந்த விலையில நீங்கள் வாங்கி தரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது. 2-3 ஃப்ளோர்களிலே இந்த காட்சி அறை அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு விதமான ஆடை வகைகள் மற்றும் குறிப்பாக சமையல் உபகரணங்கள் மற்றும் சுவாமி சிலைகள் போன்றவை கூட விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றது. காட்டன் பிளவுஸ் இருக்கிறது, இது லைனிங்கோடு கூடியது, $3-10 விற்பனை செய்கின்றார்கள். ஃபேன்சி பிளவுசஸ் இருக்கிறது $15 காட்டன் அண்டர்ஸ்கர்ட் இருக்கிறது $6.99 அதோட செட்டன் அண்டர்ஸ்கர்ட் இருக்கிறது $10 விற்பனை செய்கின்றார்கள். லைனிங் 1m 199 விற்பனை செய்கிறார்கள். ஆண்களுக்கான ஆடைவைகள் அனைத்துமே 60% தள்ளுபடியில் விற்பனை செய்கின்றார்கள். குறிப்பாக இந்த மென்ஸுக்கான சர்வாணி இருக்கிறது 60% தள்ளுபடியிலே அனைத்து விதமான அளவுகளிலும் இங்கே கிடைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். சாரம் $2-10 வாங்கிக் கொள்ளலாம். அதோட தை ஷர்ட் இருக்குது, தை வித் ஷர்ட் இருக்குது, பாக்ஸ் ஷர்ட் இருக்குது ஒவ்வொன்றுமே, அல்லது இப்பொழுது வேட்டிகளில் அணிந்து கொள்ளக்கூடிய பட்டு சட்டைகள் கூட மிக மிக குறைந்த விலையில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜுவல்லரி ஐட்டம் எல்லாம் 60% தள்ளுபடியிலும், சில்வர் ஐட்டம் இருக்கிறது ஏராளமான தெரிவுகள், 50% திறக்கும் 60% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஏராளமான பொருட்கள் மிக மிக குறைந்த விலையிலே விற்பனை செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அதாவது இந்த ஸ்டோர் வைட்டாக நீங்கள் 80% தள்ளுபடியில் அனைத்தையுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நேரடியாக நீங்கள் வரும்பொழுது ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமான ஆடை தேவைகளை பொறுத்து கொள்ளலாம், அல்லது வீட்டுக்கு தேவையான சமையல் உபகரணங்களையும் நீங்கள் மிக மிக குறைந்த விலையில் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த சிறிய காலம் இது மூடப்பட்டிருந்தது திருதவைகளுக்கு காரணமாக இப்பொழுது மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே இங்கே அவர்களுடைய இவ்வளவு காலம் ஆதரவு வந்த வாடிக்கையாளருக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாகவும் அவர்களை மகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த மாபெரும் மலு விற்பனை நடைபெறுகிறது. மெகா சேல் ஜூலை மாதத்திலே நடைபெற இருக்கிறது என்பதையும் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த செயலிலே நீங்கள் ஆடை வகைகளை மிக மிக குறைந்த வாயிலை வாங்கலாம். இப்பொழுது நீங்கள் ஊருக்கு செல்வதாக இருக்கலாம், தாயத்துக்கு செல்வதாக இருக்கலாம், அல்லது ஐரோப்பிய நாடுகளுக்கு வேறு நாடுகளுக்கு செல்லும் பொழுது உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு நீங்கள் அன்பளிப்பாக கொடுக்க வேண்டிய உடுபுடவைகளை நீங்கள் இங்கே மிக குறைந்த விலையில் வாங்கலாம் என்ற தகவலையும் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இன்றைய தகவல் பொழுதை நிறைவு செய்து வைக்கப் போகிறோம். இவ்வளவு நேரமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குவதற்கு அனுமதி தந்து ஆரம்பி உங்களுக்கு நன்றி கொண்டு ஐசியன்ஸ் கடைபிடிக்கும் பணியாளர்களுக்கும் மற்றும் சுரேஷ் அவர்களை தம்பதி நன்றியை கோரிக்கொண்டு நாங்கள் மீண்டும் ஒரு பொழுதில் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி செந்தில்நாதன் இணைந்து கொண்ட இந்த தகவல்களை எங்களுக்கு வழங்கியமைக்கு. நேர்களே, நேர்மை பொழுது 5:16.
2: Everything okay, no problem indigenam
3: bar kalam closing da adikira nadi
4: customer you're trying to reach is not available.
5: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala, ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam 416 268 0155, 416 268 0155.
2: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
3: செல்லம் இல்லடா, செல்வம்.
2: சரி சரி.
6: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262.
7: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
8: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்கமே பாக்குறேன்.
9: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போயிருந்த கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். நீங்களே
8: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
7: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: 905-270-8800. 905-270-8800.
7: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேர்களே, நேர்மை பொழுது 5:19. அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் திருப்பு முனை என்ற திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பு மற்றும் குரலில். இது உங்களுக்காக.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: நேர்களே, அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் வாரிசு திரைப்படத்திலிருந்து கே எஸ் சித்ரா அவர்களுடைய குரலில்.

நேர்களை அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் ஜவான் திரைப்படத்திலிருந்து அனிருத் தீப்தி அவர்களுடைய குரலில். இது உங்களுக்காக.

ஹண்டா வைரஸ் பாதித்த கப்பலிலிருந்து பாதுகாப்பு உடையுடன் கனடியர்கள் வெளியேற்றப்பட்டு கனடாவுக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறார்கள். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் புதிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது.

0: இலங்கை செய்திகள்.
1: தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திரசேகர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு தமிழ் தேசிய பேரவைத் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடிதம் அனுப்பி முக்கிய கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். அதில் இலங்கையில் ஈழத்தமிழர்கள் மீது இடம்பெற்றதாக கூறப்படும் தமிழின அழிப்பை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் May 18 முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நாள் என தமிழ்நாடு சட்டசபையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். மேலும் 2013 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஈழத்தமிழர்களுக்கு இடம்பெற்றது இனவழிப்பு என்றும் அதற்கான சர்வதேச விசாரணை அவசியம் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை அவர் நினைவூட்டியிருக்கிறார். இந்த நிலையில் அந்த நிலைப்பாட்டை தொடர்ச்சியாக உறுதிப்படுத்தும் வகையில் தற்போதைய சட்டசபையில் முதல் அமர்விலேயே புதிய தீர்மானம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த நடவடிக்கை உலகளாவிய தமிழ் ஈழத்தமிழர்களின் நீதி கோரிக்கைக்கு வலை சேர்க்கும் எனவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் ஈழத்தமிழர்களின் வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். வவுனியாவில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பிறகு பேசிய அவர், பலம் மிக்க தமிழகம் மட்டுமல்ல பலமான ஈழத்தையும் உருவாக்க விஜய் பங்காற்ற வேண்டும் என்று கூறினார். தமிழ்நாடு வளர்ச்சி ஈழத்தமிழர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் எனவும் இருதரப்பும் இணைந்து செயல்பட்டால் உலகளவில் தமிழ் குரல் வலுப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். கச்சத்தீவு மற்றும் மீனவர் பிரச்சினைகள் தொடர்பாக இந்திய மத்திய அரசு மற்றும் இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தினார். மேலும் இலங்கையில் புதிய அரசியல் யாப்பு உருவாகும் நிலையில் தமிழ் தேசிய இனப்பிரச்சினைக்கு ஒருமித்த தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கூறினார். லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு அழைக்கும் அனைத்து விசாரணைகளுக்கும் தாம் முன்னிலையாக உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்னாள் அதிகாரி கபில சந்திரசேன உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தபோது அவர் இதை கூறினார். எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளதாகவும் அழைக்கப்படும் அனைத்து விசாரணைகளுக்கும் செல்ல உள்ளதாகவும் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். கபில சந்திரசேன நாட்டுக்கு சேவை செய்தவர் எனவும் அவரது மரணம் மிகப்பெரிய இழப்பாகும் எனவும் அவர் அனுதாபம் தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய ஏபஸ் கொள்வன ஊழல் தொடர்பில் வழங்கப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி மீது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் மின்சார கட்டணத்தில் புதிய மாற்றம் ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நடப்பு ஆண்டின் 2ம் மற்றும் 3ம் காலாண்டுகளுக்கான கட்டணங்களை உயர்த்த இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியிருக்கிறது. இந்த புதிய கட்டண உயர்வு நாளை திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வருகிறது. எரிபொருள் விலை அதிகரிப்பால் மின் உற்பத்தி செலவுகள் உயர்ந்ததன் காரணமாகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் மக்களின் பெரும்பாலான பகுதி பாதிக்கப்படாமல் இருக்க அரசாங்கம் 15 பில்லியன் ரூபாய் மானியத்தை வழங்க ஒப்புக்கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக 0 முதல் 180 அலகுகள் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீட்டு பயனாளர்களுக்கு கட்டணத்தில் எந்த மாற்றமும் இல்லையென கூறப்படுகிறது. ஆனால் 181 அலகுகளுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தும் பயனாளர்களுக்கு 18% வரை கட்டண உயர்வு அமுலாகிறது. அதிக பயன்பாடு கொண்ட வீடுகள் மற்றும் வணிக பிரிவுகளில் இந்த உயர்வு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
0: இந்திய செய்திகள்.
1: தமிழக சட்டப்பேரவையின் தற்காலிக அவைத் தலைவராக கருப்பையா இன்று பதவியேற்றார். சோழவந்தான் தொகுதியில் தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் வெற்றி பெற்ற அவருக்கு ஆளுநர் அர்லேகர் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். முதல்வர் விஜய் ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததை அடுத்து வந்தே மாதரம் பாடலுடன் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தின் சட்டப்பேரவை நாளை கூடவுள்ள நிலையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கருப்பையா பதவிப்பிரமாணம் செய்து வைக்கவிருக்கிறார். இதேவேளை தமிழகத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கு நிலைமை தொடர்பாக முதல்வர் சி ஜோசப் விஜய் உயரதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் உள்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கை உறுதிப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் குற்றச்செயல்கள் கட்டுப்படுத்த தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதல்வர் விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் எதிர்க்கட்சித் தலைவராகவும் நியமிக்கப்படுவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. சேப்பாக்கம் திருவல்லிக்கிணி தொகுதியில் அவர் திமுக சார்பில் வெற்றி பெற்றிருக்கிறார். சென்னையில் திமுக சார்பில் வெற்றி பெற்ற சில முக்கிய தலைவர்களில் ஒருவராகவும் அவர் இருக்கிறார். தேர்தல் முடிவுகளைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தனது சட்டமன்ற குழு ஆலோசனைக் கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலினை எதிர்க்கட்சித் தலைவராக முன்மொழிந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதன் மூலம் தமிழக அரசியலில் திமுகவின் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைமையை இளம் தலைமுறை வழிநடத்தும் நிலை உருவாகியிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்மின் செய்திகள். கியூபெக் மாகாணத்தில் புதிய டிஜிட்டல் ஹெல்த் டேஷ்போர்ட் பைலட் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் மற்றும் மருத்துவ வல்லுநர்கள் விமர்சனம் தெரிவித்திருக்கிறார்கள். மொன்ட்ரியால் மற்றும் மேரிசி பகுதிகளில் அதிகாலை 4 மணிக்கு ஆரம்பித்த இந்த அமைப்பு ஃபேக்ஸ், காகித படிவங்கள் மற்றும் கைமுறையான பதிவு முறைகளை மாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய தளம் எபிக் சிஸ்டம்ஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர்கள் நேரடி தகவல்களை பெறவும் இரட்டை பரிசோதனைகளை தவிர்க்கவும் சிகிச்சை ஒருங்கிணைப்பை மேம்படுத்தவும் உதவும் என அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த திட்டத்தின் மொத்த செலவு சுமார் $400 மில்லியன் என மதிப்பிடப்பட்டிருப்பதுடன் இதுவரை $329 மில்லியன் செலவிடப்பட்டிருக்கிறது. சுகாதார அமைச்சர் சோனியா பெலஞ்சர் இந்த அமைப்பில் தொடக்கத்தில் பிழைகள் மற்றும் தொழில்நுட்ப குறைபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொதுமக்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். டொரண்டோவில் நடைபெற்ற 2026 குளோபல் புரோக்ரஸ் ஆக்ஷன் சம்மிட் நிகழ்வில் உலகம் முழுவதிலுமிருந்து அரசியல் தலைவர்கள் மற்றும் கொள்கை நிபுணர்கள் பங்கேற்றனர். இந்த மாநாட்டை கனடா 2020 மற்றும் சென்டர் ஃபார் அமெரிக்கன் புரோக்ரஸ் ஆக்ஷன் ஃபண்ட் இணைந்து ஏற்பாடு செய்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதார, பாதுகாப்பு, ஜனநாயகம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு ஆகியவை முக்கிய கருப்பொருள்களாக இருந்தன. மாநாட்டில் கனடிய பிரதமர் மாக்கானி மற்றும் தொழில்துறை அமைச்சர் மெலனி ஜோலி, வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த், நிதி அமைச்சர் பிரான்சுவா பிலிப் ஷம்பெயின் ஆகியோர் பங்கேற்றனர். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். ஆரம்ப அமர்வில் மெலனி ஜோலி மற்றும் முன்னாள் அமெரிக்க போக்குவரத்து அமைச்சர் பீட் புட்டிஜெட் இணைந்து பொருளாதார பாதுகாப்பு மூலம் நம்பிக்கையை மீட்டெடுப்பது குறித்து விவாதித்தனர். அந்த உரையாடலில் அமெரிக்க கொள்கைகளின் உலகளாவிய தாக்கம் குறித்து மெலனி ஜோலி கருத்து தெரிவித்தார். ஹண்டா வைரஸ் பரவல் காரணமாக உலகளவில் கவலை ஏற்படுத்திய எம்வி ஹோண்டியாஸ் சுற்றுலா கப்பலில் இருந்த பயணிகள் ஸ்பெயின் நாட்டின் கனாரி தீவுகள் பகுதியிலிருந்து தங்கள் நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றனர். இந்த அரிய வைரஸ் பரவலால் தொடர் நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த தம்பதியரும் ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்ணும் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனடாவைச் சேர்ந்த குறைந்தது 10 பேர் இந்த வைரசுடன் தொடர்புடையவர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் 4 கப்பலில் இருந்தவர்களாகவும் மற்ற 6 பேர் பாதிக்கப்பட்டவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று கப்பலிலிருந்து இறங்கிய கனடியர்கள் பாதுகாப்பு உடைகள் அணிந்தபடி விமானம் மூலம் கியூபெக் மாகாணத்தின் சாக்னோ பொகோட்டாவில் விமான நிலையத்துக்கு அனுப்பப்பட்டனர். அங்கிருந்து அவர்கள் மேலதிக மருத்துவ பரிசோதனைகளுக்காக பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்துக்கு மாற்றப்படவிருக்கிறார்கள்.

0: உலகச் செய்திகள்.
1: ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் புதிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் சமீபத்திய முன்மொழிவுகள் ஈரான் தனது பதிலை அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த பேச்சுவார்த்தையில் மத்தியஸ்தராக செயல்பட்டு வரும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஈரானின் பதில் கிடைத்துள்ளதாக உறுதிப்படுத்தியிருக்கிறார். இருப்பினும் அதன் விவரங்களை வெளியிட முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் முன்மொழிவுகள் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகாத போதிலும் 14 அம்சங்களை கொண்ட ஒப்பந்த வரைவு ஒன்றை மையமாக கொண்டு பேச்சுக்கள் நடைபெறுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் ஈரானின் அணு செறிவூட்டல் நடவடிக்கைகளை நிறுத்துவது, பொருளாதார தடைகளை தளர்த்துவது மற்றும் ஹோர்மோஸ் நீரிணை வழியாக சுதந்திர கப்பல் போக்குவரத்தை மீண்டும் உறுதிப்படுத்துவது போன்ற அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து கடந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பித்த போருக்கு பின்னர் அமுல்படுத்தப்பட்ட போர் நிறுத்தம் பெரும்பாலும் கடைபிடிக்கப்பட்டு வந்தாலும் இடைக்கிடையே தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்தோனேஷியாவில் உள்ள மவுண்ட் டொகோனோ எரிமலை

உயிரிழந்தவர்களில் சிங்கப்பூர் நாட்டைச் சேர்ந்தவர்கள் மற்றும் ஒரு இந்தோனேஷிய குடிமகன் உள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். எரிமலை வெடிப்புக்கு பின்னர் 20 பேரில் 17 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக தேடுதல் மற்றும் மீட்பு அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். உயிர் தப்பியவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் 3 உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் காணாமல் போனதாக கூறப்பட்ட 2 சிங்கப்பூர் பிரஜைகள் நேற்று சனிக்கிழமை எரிமலை பள்ளத்தாக்கு அருகே கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் அவர்கள் உயிருடன் உள்ளார்களா என்பது தொடர்பில் இதுவரை உறுதியான தகவல் எதுவும் வெளியிடப்படவில்லை. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திரசேகர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு தமிழ்த் தேசிய பேரவைத் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஹண்டா வைரஸ் பாதித்த கப்பலிலிருந்து பாதுகாப்பு உடையுடன் கனடியர்கள் வெளியேற்றப்பட்டு கனடாவுக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறார்கள். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் புதிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இத்துடன் CMR தமிழ்மின் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை ஒன்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
2: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
3: Singaraj is the best for the Tamil community.
4: I'm here to help you own your dream home.
5: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
6: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
7: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்,
6: 905-417-6069.
7: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
8: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
9: இல்லடா.
8: ஹலோ, காசு வந்ததாடா?
9: இன்னும் வரல காசு.
8: காசு வந்துச்சா?
9: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
10: What's happening? So sad.
11: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
12: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ .ca.

நேர்களே, நேர்மை பொழுது 5:48. அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் பிகில் திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரகுமான் அவர்களுடைய இசையில் மற்றும் குரலில். இது உங்களுக்காக.

0: நீ பயமின்றி, நீ பயமின்றி துணிந்து சொல்லு.
1: நேர்களே, நேர்மை பொழுது 5:55. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. என்னுடன் இணைந்த அத்தனை அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, உலகிலுள்ள அனைத்து அந்நியர்களுக்கு மீண்டும் என் இதயம் கனிந்த அந்நியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இன்று ஒரு நாள் மட்டுமே எமது அம்மாமார்களை கொண்டாடாமல் தினம் தினம் அவர்களை கொண்டாடி மகிழ்வோம் என்று கூறிக்கொண்டு, தொடர்ந்து பல்கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றென்றும் உங்கள் ஆராதனை ராஜகுமார். நன்றி, வணக்கம்.